நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 29 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 நாள், இன்று திங்கட்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

நாள் ஒரு குரல், குரல் எண் 136. ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கு அறிந்து. உழக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் வரும் இக்குறளின் பொருளானது ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மனவலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக்கொள்வர். மீண்டும் ஒருமுறை குரல், ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கு அறிந்து. இக்குறளின் பொருள், ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மனவலிமையுடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக்கொள்வர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:07. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்லே ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு.

0: காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க நிலவு நாள். வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பஞ்சகாவ்யா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர்.
1: ஆகாஷ்வாணி

காலை 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் திமிங்கலம் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. அறிவோம் அறிவியல். நிலவு பயணம். செஞ்சி எம். தமிழரசி அவர்களின் உரை. 7:25 நலமாய் வாழ. உப்பில் உள்ள அயோடின் அளவை கண்டறிவது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம். எழுதியவர் ஏ. முருகையன். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:20 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள்.

பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மனநல விழிப்புணர்வு மற்றும் சமூக ஆதரவு குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சமூக மருத்துவ தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் ஜே வெங்கடாச்சலம் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலியோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:20 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்திச்சூடு சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களே, 1615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த திங்கஜ்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி

அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா, சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை, வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 11:00 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஒப்புரவு அறிதல். நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி. 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் தங்கம் சேகரிக்கும் பாக்டீரியாக்கள் பற்றிய சில செய்திகள். வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்றுத் தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலை இயல் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் உஷாராஜ் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபயிற்சியில் ஹிந்தி பாடம் ஆசிரியர் ஜி பாமா, கற்றுக்கொள்ளும் மாணவி அதிதி சுரானா, சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா அவர்கள் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 சின்ன தாயி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை இயக்கம் கணேஷ்ராஜ். 5:00 பொன்மாலை பொழுது செல்லம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் தாஸ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 க்வெஸ்சன் அவர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
2: கண்ணாலும் கருத்தாலும் மட்டும் காணும் அளவில் எட்டாத உயரத்தில் இருந்த நிலவில் 1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 இறங்கியது அறிவியலின் வெற்றி. நீல் ஆம்ஸ்டாங் என்பவர் மனித இனத்தின் சார்பில் நிலவில் முதலில் காலடி பதித்த நாள் இது. இந்த நாளை உலக நாடுகள் சபை உலக அளவிலான கொண்டாட்ட நாளாக நிலவு நாள் ஜூலை 20 என அறிவித்துள்ளது. இது ஆண்டுதோறும் நினைவுகூரப்பட்டு வருகிறது. ஆதி மனிதனை பொறுத்தவரை சூரியன் பகல் விளக்கு என்றால் நிலவு இரவு விளக்கு. இந்திய பழமரபில் குறிப்பாக வடமொழி புராண மரபில் சந்திரன் ஆண்பாளாக உருவிக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திர பெண்களை மணந்தவன் சந்திரன். கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும் மிகை அன்பு நெருக்கம் காட்டியதால் தட்சனால் சபிக்கப்பட்டு களை இழந்தான். சிவன் முடியில் சூடி அருளியதால் பிறை வளர்ச்சி பெற்றது என்பது புராண கருத்து. பழந்தமிழ் இலக்கியங்கள் நிலவை குறுமுயல் விளையாடும் இரவு விளக்கு என்று சுட்டுகின்றன. இரவில் வரும் தலைவனுக்கு நீ நல்லையல்லை என்று நெடுவன் நிலவின.

0: பாடினார் பாடினார். தமிழ் மரபில் நிலவு பெண்முகமாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சூட்டை தரும் கதிரவன் ஆணாகவும் குளிர்ச்சி தரும் நிலவு பெண்ணாகவும் தமிழ் சமூக பண்பாட்டில் உணரப்பட்டுள்ளன. வளமையின் முதற் குறியீடு பெண் என்பது இதன் உட்பொருள். இளங்கோவடியில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பதோடு அதனை அரசனின் வெண்கொற்ற குடை என்றும் காண்கின்றார். காக்கும் பண்பினது என்று முதலில் வைத்து வாழ்த்துகிறார். அறிவியல் கருத்துக்கள் பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றுவதை விளக்குகின்றன. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 240,000 மைல்கள். பூமியின் காலக்கணக்கீட்டில் சூரியனும் நிலவும் முதன்மை பெற்றவை. நிலமும் நிலவும் சூரியனில் இருந்து ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல என்பது நிறுவப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து நிலவு தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு விண்கிரகம் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கிக்கொண்டது, அதுவே நிலவு என்பதும் உண்மையன்று என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிரக அளவுள்ள ஒரு கிரகம் பூமியின் மீது மோதியிருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட சிதறல்கள் ஒன்று திரண்டு நிலவாயின. மோதிய கிரகத்திற்கு அறிவியலாளர் வைத்துள்ள பெயர் தியா. மோதல் நிகழ்ந்த காலகட்டம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். தொடக்கத்தில் உருகிய பாறையாக இருந்து பிறகு குளிர்ந்து மேற்பரப்பு உருவானது. பல விண்கற்கள் மோதியதால் பள்ளங்களும் எரிமலை குழம்பு வழிந்தோடியதால் கருமையான சமவெளிகளும் ஏற்பட்டன. இது 1.2 பில்லியன் ஆண்டு நிலை. இப்போது நிலவில் எரிமலை செயல்பாட்டில் இல்லை. வளிமண்டலம் அரிதாக காணப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள ஒரே இயற்கை துணைக்கோள் நிலா. சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரில் உள்ள விண்வெளி மற்றும் வழமையியல் ஆய்வகத்தின் ஆண்ட்ரியாஸ் ரைபர் என்பவரும் அவருடைய குழுவினரும் கணினி மூலமான கற்பித ஆய்வை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பூமியை மோதிய கிரகம் கூறப்படும் தியாவை விட பெரியதாக இருக்க வேண்டும். அது மிக வேகத்தில் மோதிவிட்டு தன் வழியே சென்றிருக்க வேண்டும். மோதலில் அதற்கு சேதம் குறைவு. அப்போது ஒரு வெப்பமான ஒரு வட்டு தோன்றி இருக்க வேண்டும். அதன் பெரும் பகுதி பூமியினுடையது என கூறுகின்றனர். இந்த நோக்கிலேயே 1969 முதல் 1972 வரை நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களும் மண் மாதிரிகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன. முடிவு நிலவின் தோற்றத்தை கண்டறிய உதவலாம். அறிவியல் ஆய்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்க நிலவை பற்றிய கலையுலக மற்றும் நம்பிக்கைசார் கற்பிதங்கள் மனம் சார்ந்து அமைகின்றன. நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. சிற்றெழுக்கிய சித்தரிப்புகள் நிலவை வெண்கொற்ற குடை என்பனவும் நிலவு மங்கை என்பனவும் முகம் என்பனவும் என பலவிதமாக அமைகின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15. அறநொடிகள். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் TL மகாராஜன் பாடியது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 4 நாள், இன்று திங்கட்கிழமை. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இந்நிகழ்ச்சியில் பஞ்சகாவ்யா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: சரி, சைக்கிள் எடுத்துக்கிட்டேன், வேலையோட விவசாய ஆபீஸுக்கு போய் அதிகாரிய பாத்துட்டேன், அப்படியே கத்திரி சம்பந்தமான ஆலோசனைகளையும் கேட்டுட்டு வந்துருவோம்.
2: நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு நெய்மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா.
1: அண்ணே சைக்கிள் வருது, வாரம் வாரம்
2: நெஞ்சு.

0: விவசாய ஆபீசரை பாக்கலாம்னு போயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் போனோம்.
1: சரி
0: சரி, இவ்வளவு தூரம் போறதுக்கு அலுப்பா இருக்குன்னு அப்படியே பாட்டு பாடிட்டு அப்படியே பொறுமையா சைக்கிளை மெதிச்சுன்னு போயிட்டு இருக்கான்.
1: ஓஹோ, சைக்கிளை ஓட்டும் போது அலுப்பு தட்டாம இருக்கணும்னு பாட்டு பாடிட்டு போற.
0: ஆமாப்பா.
1: நான் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டியா?
0: என்னப்பா எங்க போயிட்டு வர? ஆமா, அதுனா கையில பாட்டில் மாறிக்குது.
1: எப்பா, இந்த 4-5 பாட்டில் என்ன இருக்கு தெரியுமா?
0: என்ன இருக்குன்னு தெரியல, சொன்னாதான்பா தெரியும்.
1: அமிர்தம் இருக்குப்பா.
0: அமிர்தம் இருக்கா?
1: ஆமாப்பா, பஞ்சகாவியம் இருக்குது.
0: சரி சரி, நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியுமா?
1: நீ எங்க போற நீ சொன்னாதானே எனக்கும் தெரியும்.

0: ஒன்னில காத்த முத்த அரகாணி கத்திரிய
1: நட்டான்,
0: பயிரும் குட்ட குட்டையா இருக்குது, வளர மாட்டேங்குது. சரி, விவசாய ஆபீசர் போய் பாத்துட்டு ஏதாவது ஆலோசனை சொன்னா அது தகுந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் விளைச்சல் அதிகமாகும்னு போயிட்டு இருக்கான்.
1: நீ ஒண்ணு கவலைப்படாத, இப்படி வா.
0: என்னப்பா?
1: முதல்ல உட்காரு, சைக்கிள் நிப்பாட்டு முதல்ல.
0: சரி காத்த முத்த, சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் இல்ல, அரச மரத்தடியில சாச்சி விட்டு வரேன்.
1: சாச்சி விட்டுட்டு வா.
0: சரி. சொல்லு காத்த முத்த, இப்ப சொல்லு.
1: இந்தாப்பா கருத்த முத்த, இந்த அஞ்சு பாட்டில புடி.
0: சரி,
1: நீ டவுனுக்கு எல்லாம் போக வேண்டாம், இத பயன்படுத்தினாவே உன் கத்திரி கொள்ளையில கத்திரிக்காயா செடி முழுக்க நிக்கும்.
0: என்னப்பா சொல்ற, அவ்வளவு என்ன இருக்குது இந்த பாட்டில?
1: எப்பா, இதுக்கு பேரு பஞ்சகாவியா. இத பயன்படுத்தினா விளைச்சலும் அமோகமா இருக்கும், பயிர நோய்களும் தாக்காம நம்ம கட்டுப்படுத்திக்கலாம்.
0: அப்படியா? அதான் பக்கத்து கொள்ளக்கார தம்பி சொன்னாப்ல இது பஞ்சகாவியான்னு. ஆனா எனக்குதான் ஒன்னும் புரியல காத முத்த, அத சரியா நான் காதுல வாங்கிக்கல.
1: எப்பா, இதை நம்ம வீட்லயே தயார் பண்ணலாம்ப்பா. நான் தயார் பண்ணி தான் விற்பனைக்கு எடுத்துட்டு வந்தேன்.
0: ஓஹோ,
1: இத டவுன்ல ஒரு 100 ரூபா ஒரு பாட்டில் கூட விக்கலாம். நீ அவ்வளவு எனக்கு கொடுக்க வேணாம்.
0: சரி சரி சரிப்பா,
1: ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபா வச்சுக்க.
0: சரி,
1: 5 பாட்டில் 250 ரூபா எனக்கு கொடு.
0: சரிப்பா. காத்த முத்து, உங்ககிட்ட இருக்கிற பாட்டிலையும் வாங்கிக்கிறேன், இருந்தாலும் நானும் தயார் பண்ற மாதிரி ஐடியா இருந்தா சொல்லு.
1: எப்பா, பஞ்சகாவியம் தயார் பண்றது ரொம்ப ஈஸியான வேலை தான்ப்பா. சரி சரி, நான் சொல்றதெல்லாம் நல்லா மனசுல வாங்கிக்கணும்.
0: சரிப்பா.
1: பசுஞ்சாணம் ஒரு 5 கிலோ எடுத்துக்க,
0: வீட்டுல இருக்கு.
1: சரியா? அப்புறம் பசுமாட்டு கோமியம், அதாவது அதனுடைய சிறுநீர்,
0: சரி,
1: அது ஒரு 3 லிட்டர்.
0: சரி எடுத்துக்கிறேன்.
1: பசுமாட்டு பால் ஒரு 2 லிட்டர்.
0: சரி எடுத்துக்கிறேன்.
1: அப்புறம் பசுமாட்டு தயிர், நல்லா புளிச்சு போன தயிரா இருக்கணும்.
0: சரி,
1: இது ஒரு 2 லிட்டர்.
0: ஓஹோ.
1: அப்புறம் பசுமாட்டு நெய் 1 லிட்டர். இதுல ஏதாவது நீ காசு கொடுத்து வாங்க போறியா?
0: இல்ல, எல்லாமே வீட்டுல இருக்குத.
1: அப்புறம் என்னப்பா, இந்த 5 பொருட்கள், அதாவது பஞ்ச பொருட்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல இருந்து தான் நம்ம பஞ்சகாவியம் தயார் பண்ண போறோம்.
0: ஓஹோ.
1: இது கூட இன்னும் ஒரு 3 பொருளை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்க.
0: அது என்னது?
1: கரும்பு சாறு ஒரு 3 லிட்டர்.
0: அது பக்கத்து கோயில இருக்குது கரும்பு, அது வெட்டிக்கிறேன் நானு.
1: எப்பா, நீ வெட்டுவியோ இல்ல கரும்பு சாறை நீ வாங்கிட்டு வந்துக்கியோ, அது உன் விருப்பம். அப்புறம் இளநீர் ஒரு 3 லிட்டர்.
0: என் வீட்லயே 3 மரங்குது.
1: அப்ப இளநீருக்கு பஞ்சம் இல்ல.
0: ஆமா.
1: வாழைப்பழம் ஒரு 12 பழம்.
0: 2 வாழை மரங்குது என் தோட்டத்துல.
1: இல்லன்னா வெளியில வாங்கிக்கப்பா.
0: சரி சரி,
1: ஒன்னும் பிரச்சனை இல்ல. மொத்தம் 8 பொருள் சொல்லிருக்கேன்.
0: ஆமா.
1: இப்ப நான் செய்யற முறைய பத்தி சொல்ல போறேன்.
0: சரி சரி, அதான் முக்கியம், அதை சொல்லு.
1: பசுஞ்சாணம் 5 கிலோ எடுத்துக்கிட்டியா?
0: ஆமா.
1: அப்புறம் அது கூட பசுமாட்டு நெய் 1 லிட்டர்.
0: ஆமா.
1: இத நல்லா போட்டு கலக்கணும்ப்பா, கையால போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பிளாஸ்டிக் வாளியில இத போட்டு 3 நாள் வச்சிருக்கணும்.
0: ஓஹோ, 3 நாளா?
1: ஆமாப்பா. தினமும் ஒரு முறையாவது அல்லது 2 முறையாவது நல்லா பிசைஞ்சு விடணும். இப்ப 3 நாள் முடிஞ்சு போச்சா?
0: ஆமா.
1: 4வது நாள் மத்த பொருட்கள் இருக்குல்ல.
0: ஆமா.
1: இப்ப 2 பொருள் போக இன்னும் 6 பொருள் இருக்குல்ல.
0: 6 பொருள் இருக்கு.
1: இதெல்லாம் இது கூட சேர்க்கணும்.
0: ஓஹோ.
1: அப்ப நம்ம சின்ன வாளியா இருந்தா பத்தாது, தேவைப்பட்டா மண்பானை பெருசா எடுத்துக்க, அல்லது சிமெண்ட் தொட்டி எடுத்துக்க, அல்லது பிளாஸ்டிக் தொட்டியே நல்லா பெருசா கூட எடுத்துக்க. இப்ப இதுல இந்த எல்லா பொருளையும் போட்டு இதே மாதிரி நல்லா கலக்கணும்.
0: ஓஹோ.
1: கையால பசைஞ்சு விட்டு நல்லா கலக்கு. கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கரைசல் மாதிரி ஆயிடும். இப்ப மேல் பக்கம் இருக்குல்ல, அதுல ஒரு மெல்லிய வலை அல்லது ஒரு காடா துணி, ஏன்னா கொசு கூட உள்ள போயிட கூடாது.
0: ஓஹோ.
1: ஏதாவது பூச்சியோ ஈயோ கொசுவோ உள்ள போனுச்சுன்னா போய் முட்டை விட்டு நமக்கு வேலை வச்சிரும். அதே நேரத்துல காற்றோட்டமும் இருக்கணும். அதனாலதான் மெல்லிய துணியை போட்டு அதனுடைய வாய்ப்பகுதியை நல்லா மூடி நல்லா கட்டி வச்சிடணும். இப்ப தினம் ஒரு வேளையோ அல்லது 2 வேளையோ இத நல்லா திறந்து திரும்ப ஒரு நல்ல நீட்டு குச்சி ஒண்ணு வச்சுக்க, வச்சுக்கிட்டு நல்லா கலக்கி விடும். இப்படி ஒரு 15 நாள் கலக்கிட்டே வந்தீங்கன்னா அமிர்தம் மாதிரி ஒரு வாடை வரும்.
0: ஓஹோ.
1: பஞ்சகாவியா கரைசல் தயாராயிடும்.
0: ஈஸியான மெத்தடுங்க.
1: அப்புறம் மாட்டுக்கு இந்த பாதம் வாய் இது சம்பந்தமான நோய்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பஞ்சகாவியம் கொடுக்கும் போது உடனே நோயும் குணமாயிடும்பா. மாட்டுடைய தோலை பார்த்தாவே அப்படியே மினு மினு மினுன்னு தங்க மாதிரி மின்னும்பா,
0: ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்குது.
1: ஆமாப்பா. ஆடுகளுக்கும் கொடுக்கலாம். நீ தான் ஏற்கனவே வெள்ளாடு ஆகி இப்ப 10 ஆடுக்கு மேல வச்சிருக்கிய.
0: ஆமாமா.
1: அந்த ஆட்டுக்கு 10 மில்லியில இருந்து 20 மில்லி வரைக்கும் பஞ்சகாவியம் கொடுக்கலாம்.
0: ஓ, நாளைக்கே கொடுத்துட மாட்டான்.

0: எடை நல்லா கூடு, ஆடு நல்லா வெயிட் அடிச்சிரும்பா,
1: ஓஹோ.
0: அவ்வளவும் காசு உனக்கு. அப்புறம் கோழி வளர்க்குற இல்லையா,
1: ஆமா.
0: அந்த கோழிக்கும் தீவனத்திலயோ அல்லது குடிக்கிற நீர்லயோ 1 மில்லி,
1: ஓஹோ,
0: ஒரு கோழிக்கு 1 மில்லி, அந்த அளவுல கொடுத்தீங்கன்னா கோழிகளும் நோய் தாக்குதல் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும்.
1: ஓ, அதிக முட்டை போடுங்கற.
0: அதிக நாளைக்கு முட்டம் போடும்பா, முட்டை அதிகமா அதிகமா உனக்கு லாபம் தானே.
1: ஆமா.
0: பன்றி வளர்க்குறவங்க அவங்களும் இதை பயன்படுத்தலாம்ப்பா.
1: ஓஹோ.
0: 10 மில்லியிலிருந்து 50 மில்லி வரைக்கும் இதை கொடுக்கலாம். பன்றிகளும் நல்லா திடமாவும் நோய் தாக்குதல் இல்லாமலும் இருக்கும். எல்லா கால்நடைகளுக்கும் இதை கொடுக்கலாம். மனுஷங்க கூட தேவைப்பட்டதுன்னா அவங்களும் சாப்பிடலாம்ப்பா.
1: பரவாயில்ல.
0: நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த பஞ்சகாவியத்தை நான் தயாரிக்கிற மாதிரி நீனும் தயாரிச்சு என்ன மாதிரியே டவுன்ல போய் விற்பனை பண்ணி லாபம் அடையலாம்ப்பா.
1: கண்டிப்பா காத்தமுத்த, விவசாய ஆபீசரை பாக்கலாம்னு தான் போனேன். நல்ல நேரத்துல நீ வந்த. இப்பவே போயிட்டு பஞ்சகாவியா தயாரிக்கிற வேலையில இன்னைக்கே இறங்க போறோம்ப்பா.
0: சரி சரி. அந்தாண்ட கரையில அந்த சப்பாத்தி முள்ளு எல்லாம் இருக்குல்ல?
1: ஆமா.
0: அங்க நல்லா கவனிச்சு
1: போறேன். ஆமா, சப்பாத்தி பழம்
0: தெரியுதுல்ல, சின்ன வயசுல எம்மா சாப்பிட்டுருக்கோம்.
1: ஆமாம்பா.
0: எப்பா அதுல கொடுக்கு மாதிரி முள்ளு இருக்கும். நம்ம பாட்டில அப்படியே தெரியாம சப்பாத்தி பழத்தை சாப்பிட்டோம்னா அப்படியே நாக்குல போய் சருக்குன்னு சொருவிக்கும்.
1: ஐயோ, கையில கூத்தலாம் அது பல மணி நேரத்துக்கு வழி இருக்குமே.
0: ஆமாப்பா. சரி சரி, நம்ம அந்தாண்ட போய்
1: சரி சரி
0: தேவையான அளவுக்கு சப்பாத்தி பழத்தை பறிச்சுக்கிட்டு
1: சரி
0: நம்மளும் சாப்பிட்டு.
1: ஆமா,
0: நம்ம வீட்டுல இருக்கணும் கொடுக்கலாம். சரி சரி, வாப்பா அங்க போவோம்.
1: வா, பறிச்சு சாப்பிட்டு போலாம். காத்தமுத்த, கிராமத்துலதான் இந்த பழம் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பா சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம.
0: ஆமாப்பா, சப்பாத்தி பழம் சாப்பிட்டா உடம்புல பிபின்னு சொல்றாங்க இல்லையா,
1: ஆமா,
0: ரத்த கொதிப்பு,
1: ஆமா,
0: அதுவே கண்ட்ரோல் ஆயிடும்பா. சரி சரி, வா போலாம்.
2: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் பஞ்சகாவியா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள்.

0: நேர்ல இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில்

0: திறந்து விடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எந்தவொரு பள்ளியையும் மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான் இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% இல்லாதான் இருக்கு. பட் என்னன்னா, இப்ப சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாவே வீட்டில் இருந்தபடியே நீங்க ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். இந்த அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்கு. கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 1 மாவட்டம் 3 தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது.

0: சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டபோது 106th நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93rd நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4th முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2nd முறையாகும். ஏற்கனவே 2010 அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 3rd மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 3 விக்கெட் இழப்பிற்கு 387 எடுத்தது. 388 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 மட்டுமே எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா 138, சுப்மன் கில் 77, விராட் கோலி 74 எடுத்தபோதும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் இந்தியா வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது
3: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் திமிங்கலம் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு.
4: வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
5: உணவு விலையில் பெரும் விலங்குகளின் மற்றொரு சங்கிலியில் இருக்கும் ஒரு விலங்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஆற்றும் பங்கு மிக முக்கியமானது. அந்த விலங்கு திமிங்கலம். ஒரு திமிங்கலம் 1000 மரங்களுக்கு சமம். அது எவ்வாறு என்பதை காண்போம். பசுமை வாயு விளைவு மூலம் வெளிமண்டலத்தில் வெளியேறும் கரியமில வாயு நமது சுற்றுச்சூழலையும் நமது வாழ்முறைகளையும் பாதிப்பதுடன் பூமி வெப்பமடைவதற்கும் வழிவகுக்கிறது. பூமி வெப்பமடைவதை தணிப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ள தீர்வுகளில் ஒன்று, காற்றிலிருந்து நேரடியாக கரியமில வாயுவை பிடித்து பூமிக்குள் சேர்ப்பது. இப்படி கரியமில வாயுவை பிடித்து பூமிக்குள் சேகரிக்கும் செயலை அதிக செலவுகள் எதுவும் இல்லாமல் திமிங்கலங்கள் இயல்பாகவே செய்துவிடுகின்றன. திமிங்கலங்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கரியமில வாயுவை தங்கள் உடலில் குவிக்கின்றன. அவைகள் இறக்கும்போது அவற்றின் உடல்கள் கடலின் அடியாழத்தில் மூழ்குகின்றன. ஒவ்வொரு திமிங்கலமும் சராசரியாக 33 மெட்ரிக் டன் அளவுள்ள கரியமில வாயுவை நிலங்களின் கீழ் புதைக்கின்றது. ஒரு மரம் சராசரியாக வருடத்திற்கு 22 கிலோகிராம் வரை கரியமில வாயுவை உறிஞ்சுகிறது. திமிங்கலங்களை பாதுகாப்பதன் மூலம் கரியமில வாயுவை கணிசமாக பிடித்து சேமிக்கலாம். ஒரு திமிங்கலம் உணவு உட்கொண்டு இடம்பெயர்ந்து கடலுக்குள் சென்று

0: மீண்டும் மேலே கடல் மட்டத்திற்கு வந்து அதன் பல்வேறு பொருட்களை வெளியேற்றும் நிகழ்விற்கு திமிங்கல பம்ப் என்று பெயர். இந்த செயல்முறை கடல் சுற்றுச்சூழல் அமைப்பு உற்பத்தியை அதிகமாக்கி தாவர நுண்ணுயிர்களான ஃபைட்டோபிளாங்டைன் என்ற தன்னூட்ட உயிரின் வளர்ச்சியை அதிகரிப்பதுடன் வளிமண்டலத்திலிருந்து அதிக அளவு கரியமில வாயுவை உறிஞ்சவும் செய்கிறது. இந்த திமிங்கல பம்ப் ஒரே இடத்தில் நிகழ்வதில்லை. திமிங்கலங்கள் கடலுக்குள் நகர்ந்து கொண்டே இருப்பதால் இந்த பம்ப் செயல் வெவ்வேறு இடங்களில் நடைபெறுகின்றன. இதற்கு திமிங்கல கன்வேயர் என்று பெயர். இயற்கையாகவே கரியமில வாயுவை உறிஞ்சுவதற்கு இவ்வாறு ஓர் அமைப்பு இருந்தாலும் கண்மூடித்தனமான திமிங்கல வேட்டையினாலும் பருவநிலை மாற்றங்களினால் கடல் நீர் பாதிக்கப்படுவதாலும் திமிங்கலங்களின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் குறைந்து வருகின்றன. தொழில்மயமாக்கப்பட்ட திமிங்கல வேட்டைக்கு பின் சில தசாப்தங்களில் திமிங்கலங்களின் எண்ணிக்கை 1/3 நீல திமிங்கலம் போன்ற பெரிய வகை திமிங்கலங்களின் எண்ணிக்கை 1/4 குறைந்துள்ளன. திமிங்கலங்களை பாதுகாப்பதன் மூலம் கரியமில வாயுவை கணிசமாக பிடித்து புதைக்கலாம். மேலும் தாவர நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை 1% உயர்ந்தால் கூட வருடத்துக்கு 100 மில்லியன் டன் கரியமில வாயுவை புதைக்க முடியும். இது முதிர்ந்த மரங்களின் ஆயுள் காலத்திற்கு சமம். ஒரு திமிங்கலத்தின் சராசரி வயது 60 ஆண்டுகள் என்றால் ஒவ்வொரு திமிங்கலத்தின் பங்களிப்பையும் கற்பனை செய்து பாருங்கள். எனவே பெருங்கடல்களையும் அதில் வாழும் உயிரினங்களையும், குறிப்பாக திமிங்கலம் போன்ற பெரிய விலங்கினங்களையும் பாதுகாப்பது அவசியமாகிறது. உணவு சங்கிலியின் ஆரம்பத்தில் தயாரிப்பாளர்கள் நிலையில் இருந்த தன்னூட்ட உயிரிகள் இருப்பதை பார்த்தோம். சங்கிலிகள் மற்றும் வலையில் உள்ள வெவ்வேறு கண்ணிகளை பார்த்த பின்பு நுகர்வோர்களின் ஒரு கண்ணியான திமிங்கலம் ஃபைட்டோபிளாங்டைன் என்னும் தயாரிப்பாளரே உலகிற்கு மீண்டும் அளிப்பதை பார்த்தோம். உணவு சங்கிலி இப்படித்தான் இயங்குகிறது. நாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பங்களிக்கிறோமோ இல்லையோ அதை பாதிக்காமல் நடந்து கொண்டோம் என்றால் அதுவே போதுமானது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் திமிங்கலம் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆகஸ்ட் 13 வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் பல முக்கிய சட்ட மசோதாக்கள் விவாதத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்படும். இதனிடையே இன்று மக்களவையில் உச்சநீதிமன்ற திருத்த மசோதா 2026, மாநிலங்களவையில் தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு தடுப்பு மசோதா 2026 விவாதிக்கப்பட உள்ளன. இந்த மசோதாக்களை தவிர பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி மசோதா, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டு மசோதா 2026 ஆகியவையும் மழைக்கால கூட்டத்தொடரின் போது விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 56வது சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு இதுகுறித்து கருத்திட்டுள்ள அவர், இந்த புகழ்பெற்ற உலகளாவிய போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இதுவே என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த அணி திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஆகியவற்றை ஒட்டுமொத்த தேசத்தையும் பெருமைப்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போபாலுக்கு அருகிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க நகரமான ஜெகதீஷ்பூரில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் மத்திய பிரதேச அமைச்சரவை பொது சிவில் சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், பொது சிவில் சட்டம் அனைத்து தரப்பினருக்கும் சம வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் இந்த சட்டம் அந்த திசையில் ஒரு முக்கிய படியாகும் என்றும் தெரிவித்தார். புதுவை ஜிக்மர் மருத்துவமனையில் பம்பாய் ரத்த வகை நோயாளிக்கு வெற்றிகரமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் 2026 ஃபீபா உலகக்கோப்பையை வென்றது. நியூயார்க் நியூஜெர்சி மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மாற்று வீரராக களமிறங்கிய ஸ்பெயினின் ஃபெரான்டோரஸ் 106வது நிமிடத்தில் கோல் அடித்து தனது அணிக்கு வெற்றியை தேடித்தந்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.

0: நேரம் 7:10. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது
1: புதுவை புதுமையில். நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் நிலவு பயணம் குறித்து செஞ்சி எம் தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: மனிதனின் கனவுகளுக்கு எல்லை இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்திய நாளை நாம் இன்று கொண்டாடுகிறோம். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி பயணத்தில் மனித குலம் நிகழ்த்திய மகத்தான சாதனையை நினைவு கூறும் தினமே உலக நிலவு தினம். நம் கண்களுக்கு அழகை தரும் நிலவு கவிதை, காதல் மற்றும் மனித அறிவின் உயரத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது. வானத்தை நோக்கி கனவு காணும் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் ஒரு புதிய கண்டுபிடிப்பின் விதை உள்ளது. தமிழில் நிலவு என்பதை திங்கள், அம்புலி, மதி, சந்திரன் என்று பல பெயர்களில் நாம் அழைக்கிறோம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார். நம் முன்னோர்கள் நிலவை வைத்து காலத்தையும் கணித்தனர். பௌர்ணமி, அமாவாசை போன்றவை இன்றும் நம் வாழ்வியலோடு இணைந்திருக்கின்றன. இத்தகைய அழகு மிகுந்த நிலவு எப்படி தோன்றியிருக்கும்? கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தியா என்ற செவ்வாய் கிரக அளவிலான விண்கற்கள் பூமியில் மோதியதால் ஏற்பட்ட சிதறல்களால் உருவானதுதான் நிலவு என்பது அறிவியல் கோட்பாடு. இந்த நிலவின் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையை விட 1/1 குறைவு. நிலவு தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ளவும் பூமியை ஒரு முறை சுற்றி வரவும் ஏறத்தாழ 27.3 நாள்கள் ஆகின்றன. இதனால் பூமியில் இருந்து நிலவின் ஒரு பகுதியை மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நிலவில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு மனித குலம் அயராது முயன்று கொண்டே இருந்தது. அதன் விளைவுதான் உலக நிலவு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக நிலவு தினம் என்பது மனித குலம் நிலவில் தனது முதல் காலடியை பதித்த சாதனையை நினைவு கூறும் நாள். 1969 ஜூலை 20 அமெரிக்காவின் நாசா விண்வெளி நிறுவனம் அனுப்பிய அப்பலோ 11 விண்கலத்தின் மூலம் மனிதன் முதன் முதலாக நிலவை அடைந்தான். அந்த பயணத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதித்த போது அவர் கூறிய வார்த்தைகள், மனிதனுக்கு இது ஒரு சிறிய அடி, ஆனால் மனித குலத்திற்கு இது ஒரு மாபெரும் பாய்ச்சல் என்ற புகழ்பெற்ற வார்த்தைகளை கூறினார். ஜூலை 20, 1969 அன்று 20:17 மணியளவில் உலகம் முழுக்க ஒரு குரல் ஒலிபரப்பானது. மனிதன் எடுத்து வைக்கும் இந்த சிறிய அடி மனித குலத்திற்கே மிக பெரிய ஏற்றம் என்பதே இதன் பொருள். ஆனால் இக்குரல் பூமியில் இருந்து அல்லாமல் நிலவில் இருந்து ஒலித்தது. ஆம், நிலவில் முதல் அடியை வைப்பதற்கு முன் நீல் ஆம்ஸ்ட்ராங் உதித்த வாசகம் இது. நிலவில் மனிதர்களின் காலடியை பதிப்போம் என்ற அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடியின் சூளுரையை அடுத்து நாசா நிலவுக்கு விண்கலங்களை அனுப்பும் தனது அப்பல்லோ சீரிஸை துவக்கியது. அப்பல்லோ 11 திட்டத்தில்தான் மனிதர்கள் நிலவில் இறங்கிய இந்த சரித்திர சம்பவம் நிகழ்த்தப்பட்டது. அந்த அப்பல்லோ 11 விண்கலத்தில் தளபதியாக நீல் ஆம்ஸ்ட்ராங், கட்டளை பிரிவு பைலட்டாக மைக்கேல் காலின்ஸ், சந்திரகலனில் பைலட்டாக எட்வின் பஸ் ஆல்ட்ரின் ஆகிய மூவரும் பயணித்தனர். நாசாவின் விண்வெளி பயணங்களில் வீரர்களிடம் ஒரு விதி முக்கியமாக சொல்லப்படும். ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை முயற்சிக்கிறோம் என்றால் அதை குழுவில் இளையவர்தான் செய்ய வேண்டும். அதன்படி அன்று அப்பல்லோ கலத்தில் பயணித்தவர்களில் எட்வின் ஆல்ட்ரின் தான் இளையவர். அவர் முதலில் இறங்க வேண்டும் என்றுதான் நாசா தனது திட்டத்தில் குறிப்பிட்டு இருந்தது. நிலவில் விண்கலம் இறங்கியதும் எட்வினைத்தான் நாசா அதிகாரிகளும் நிலவில் இறங்க சொன்னார்கள். எட்வின் நிலவில் இறங்குவதற்கான கட்டளை நாசாவில் இருந்து பிறப்பிக்கப்பட்டதும் அவர் அதை ஏற்க மறுத்தார். நிலவில் விண்கலம் வந்து சேரும் வரை அனைத்து செயல்பாடுகளையும் பொறுப்பாக மேற்கொண்ட தளபதி எதற்காக களத்திற்குள் இருக்க வேண்டும் என்று எட்வின் நாசாவிடம்

கேட்டதாக பின்னாளில் அளித்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். நாசா அதிகாரிகள், நீங்கள் நிலவில் இறங்கியதும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு கட்டளையிட தளபதி களத்திற்குள்தான் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்க, இளையவர் என்பதற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாது என எட்வின் மறுத்துள்ளார். இதையடுத்து நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்குவதற்கான உத்தரவை நாசா பிறப்பிக்க அந்த வரலாற்று சம்பவத்தை நிகழ்த்தினார் ஆம்ஸ்ட்ராங். 65 கோடி மக்கள் இந்த சம்பவத்தை தொலைக்காட்சியில் நேரலையாக கண்டு கழித்ததாக கூறப்படுகிறது. நாசாவின் வரலாற்று இணையதளத்தில் கூறப்பட்டுள்ள செய்தியில், சந்திரனில் காலடி எடுத்து வைக்கும் முதல் மனிதராக எட்வின் ஆல்ட்ரின் தான் திட்டமிடப்பட்டிருந்தார் என்று நிறுவனம் முதலில் கணித்தது. ஆனால் நிலவில் இறங்கிய விண்கலனில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. ஆல்ட்ரின் அமர்ந்திருந்த எதிர்ப்புறத்தில் தரை இறங்குவதற்கான ஹட்ச் திறக்கப்பட்டது. ஆல்ட்ரின் முதலில் வெளியேற வேண்டுமானால் மற்றொருவரின் மீது ஏறித்தான் செல்ல வேண்டியிருக்கும். அதனால் ஆம்ஸ்ட்ராங் முதலில் இறங்க உத்தரவிட்டோம் என்று நாசா குறிப்பிட்டுள்ளது. அதனால்தான் ஆம்ஸ்ட்ராங்கின் வரலாறு இன்றும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிகிறோம். பஸ் ஆல்ட்ரின் மைக்கேல் காலின்ஸ் நிலவை சுற்றி கொண்டிருந்த கட்டுப்பாட்டு விண்கலத்தில் இருந்து தனது பணியை சிறப்பாக செய்தார்கள். இந்த பயணத்தில் அவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த பயணம் மிகவும் எளிதானது அல்ல. அப்போது அவர்களின் மனநிலை மிகுந்த பொறுப்புணர்வும் தன்னம்பிக்கையும் நிறைந்ததாக இருந்தது. இந்த பயணத்தில் உயிர் ஆபத்து அதிகம் இருந்ததால் அவர்கள் பல மாதங்கள் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டனர். பயணம் வெற்றிகரமாக முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் திரும்பி வர முடியாமல் போகும் அபாயமும் இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தைரியமாக மனித குலத்தின் கனவை நனவாக்கினார்கள். விண்கலம் நிலவில் தரை இறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் விண்கலத்தின் எரிபொருள் மிக குறைவாக இருந்தது. அப்போது நீல் ஆம்ஸ்ட்ராங் மிகுந்த அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் சரியான இடத்தை தேர்வு செய்து விண்கலத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினார். அவர்களின் மனநிலை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியால் நிரம்பி இருந்தது. இந்த ஆய்விற்கு உலக நாடுகளின் பங்களிப்பும் ஒரு பெரிய துணையாக இருந்தது என்று சொல்லலாம். அப்பல்லோ 11 திட்டத்தை உருவாக்கி விண்கலத்தை ஏவியது அமெரிக்கா. நிலவில் இறங்கிய போது வந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு சிக்னல்களை பெற்று உலக நாடுகளுக்கு அனுப்புவதில் முக்கிய பங்கு வகித்தது ஸ்பெயின். நாசாவின் தரை கட்டுப்பாட்டு நிலையம் அப்பல்லோ 11 விண்கலத்துடனான தகவல் தொடர்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் உதவியது ஸ்பெயின் நாடு. உலகின் பல நாடுகளில் இருந்த விஞ்ஞானிகள் மற்றும் தகவல் தொடர்பு நிபுணர்கள் நாசாவின் சர்வதேச கண்காணிப்பு வலையமைப்பின் மூலம் மறைமுகமாக ஒத்துழைத்தனர். அதனால் இந்த சாதனை மனித குலத்தின் வெற்றியாக கருதப்படுகிறது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் நேரலையில் இந்த சாதனையை பார்த்து மகிழ்ந்தனர். இந்த விண்வெளி பயணத்தின் மூலம் ஏற்பட்ட முன்னேற்றம் என்னவெனில், இந்த நிலவை அடைய மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மூலம் நாம் இன்று பயன்படுத்தும் அதிவேக கணினிகள், செயற்கைக்கோள் வழிகாட்டுதல்கள், இதய கண்காணிப்பு கருவிகள், மெமரிக் ஃபோம் போன்ற தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. நிலவில் காற்று மண்டலம் இல்லாததால் பகல் நேரத்தில் 120 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமாகவும் இரவு நேரத்தில் -130 டிகிரி செல்சியஸ் வரை உறைபனியாகவும் இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். நிலவு பற்றிய ஆய்வு மூலம் உலகளாவிய ஒற்றுமை வளர்ந்தது. எப்படியெனில், இந்த நிகழ்வு பனிப்போர் காலத்து விண்வெளி போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்தது. சந்திரனை அமைதியான முறையில் பயன்படுத்துவதற்கும் அனைத்து நாடுகளின் விண்வெளி சாதனைகளை நினைவு கூறவும் இந்த நாள் உலக நிலவு தினமாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நிலவில் மனிதன் தனது காலடி தடங்களை மட்டுமல்ல, பூமியின் அமைதிக்கான தனது கனவையும் விட்டு சென்றுள்ளான் என்பதையும் அறிய முடிகிறது. நிலவு பற்றிய ஆராய்ச்சியில் இந்தியாவின் பங்கு என்னவென்றால், 2009 சந்திராயன் 1 ஆய்வின் மூலம் நிலவில் தண்ணீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தார்கள். சந்திராயன் 2 பகுதி வெற்றியாக அமைந்தது. 2023 சந்திராயன் 3 நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கி உலகையே வியக்க வைத்தது. இவை அனைத்தும் நம் இந்தியாவின் நிலவு பயணத்தின் வெற்றியாக கருதப்படுகிறது.
இத்தகைய சிறப்பு மிகுந்த நிலவில்

0: மீண்டும் நிலவு பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கும் நிலவில் சென்று தங்குவதற்கும் உலக நாடுகள் முயன்று கொண்டிருக்கின்றன. ஏனெனில் எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கான தளமாக நிலவை பயன்படுத்த முடியுமா என்பதை அறியவும், நிலவில் உள்ள கனிம வளங்களை ஆராயவும், மனிதர்கள் நீண்ட நாள்கள் தங்கி வாழ முடியுமா என்பதை அறியவும், செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்புவதற்கு முன் நிலவில் ஆய்வு தளங்களை அமைப்பதற்காகவும் உலக நாடுகள் முயன்று கொண்டிருக்கின்றன. நிலவு பயணத்தின் போது விண்வெளியில் விண்வெளி வீரர்கள் பயன்படுத்திய காலணிகள், நினைவு சின்னங்கள், பதக்கங்கள் மற்றும் நிலநடுக்கம் பிற தகவல்களை பதிவு செய்யும் கருவிகள், லேசர் கதிர்களை பிரதிபலிக்கும் சிறப்பு கண்ணாடி, விண்வெளி வீரர்கள் பயன்படுத்திய காலணிகள் போன்ற பொருள்கள் இன்றும் நிலவில் காணப்படுகின்றன. நிலவில் மனிதர்கள் விட்டு சென்ற பொருள்களின் எடை 2 லட்சம் கிலோவிற்கும் அதிகம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. விண்வெளியின் அமைதியான பயன்பாடுகளுக்கான குழு பரிந்துரைத்த ஒரு முன்மொழிவை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பொது சபை 2021 ஜூலை 20 தேதியை முறையாக அங்கீகரித்தது. நிலவை ஆராய்வதில் அனைத்து நாடுகளின் கூட்டு முன்னேற்றத்தை முன்னிலைப்படுத்துவதையும் இந்த தினம் நோக்கமாக கொண்டுள்ளது. மனித வரலாற்றின் மிக மறக்க முடியாத தருணங்களில் ஒன்றை இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1969 ஜூலை 20 அமெரிக்க விண்வெளி வீரர்களான நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் சந்திரக்கோளை சென்றடைந்த முதல் மனிதர்கள் ஆனார்கள். ஒரு மனிதன் சந்திரனின் மேற்பரப்பில் கால் பதித்தது உலகில் அதுவே முதல் முறையாகும். மனித குலத்தின் விண்வெளி ஆய்வுகளில் நிலவு பயணம் ஒரு குறிப்பிடத்தகுந்த மைல்கல்லாக அமைந்துள்ளது. இந்த சாதனை பயணத்தின் பயணம் இன்னும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளின் சந்திரன் குறித்த ஆய்வுக்கு அடித்தளமிட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல. அன்று தொடங்கிய நிலவு பயணத்தின் நோக்கம் மனித குலம் வேறு கிரகத்தில் மனிதனால் வாழ முடியுமா என்ற கேள்விக்கு விடை தேடத்தான். அதற்கான பதிலுக்காக உலகமே காத்து கிடக்கிறது. நிலவில் மனிதன் குடியேற முடியுமா என்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த பயணம் தொடங்கி வைத்தது. வரும் தலைமுறை அதனை முடித்து வைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.
1: புதுமை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். நிலவு பயணம் குறித்து செஞ்சி எம் தமிழரசி அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 இருந்து 38 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும்.

0: என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
1: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்ட மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று

0: கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106 நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி வி சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 எடுத்தது. 388 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25, 10 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உப்பில் உள்ள அயோடின் அளவை கண்டறிவது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் வந்து அயோடின் ஃபீல்டு லெவலில் எப்படி செக் பண்ணுறது, வீடுகளில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அயோடின்லேயும் நம்ம சால்ட்லேயும் அயோடின் கண்டென்ட் சரியாக இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் கிட்டுன்றது. நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையங்களில் கேட்டால் அங்கே இருக்க களப்பணியாளர்கிட்ட இந்த கிட்டு வந்து வருடம் முழுவதிலும் அவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கும். எப்போ வேணாலும் அவங்க சாம்பிள்ஸ் உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி தருவாங்க. அயோடின் குறைஞ்ச சால்ட்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோவுக்கு கீழே உள்ள பாக்கெட்லையும் கிடைக்கும். அந்த 1 கிலோ கீழே உள்ள எந்த பாக்கெட்டையும் வாங்காதீங்க. 1 கிலோ கண்டென்ட் போடுற எல்லா பாக்கெட்லையுமே இது ஓரளவு இந்த ISI முத்திரை இருக்கும். அப்புறம் மோர் தென் 15 PPM இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. சில இடங்களில் வந்து கொஞ்சம் விலை குறைவாக விற்கிறதுக்காக தான் வந்து அது பாதி 1/2 கிலோ பாக்கெட்டு 250 அப்படிலாம் கிடைக்கும். அதில் வந்து இது கிடைக்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஃபீல்டு லெவல் கிட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது கடைகளில் வாங்கக்கூடிய உப்பு அல்லது நம்ம வீட்டு சமையலுக்கு வச்சிருக்க உப்புலேயோ வந்து அயோடின் இருக்கா இல்லைன்றதை பார்த்து களப்பணியாளர்கள் உடனே சொல்லிடுவாங்க. இன்னொன்று வந்து நாங்கள் ஃபீல்டு லெவலில் போயிட்டு அடுத்தது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பார்க்கும்போது அதில் வந்து சில மாவட்டங்கள் இன்னும் கிட்டத்தட்ட 400 மாவட்டங்களில் வந்து அயோடின் குறைபாடு வருவதற்கான சூழ்நிலைகள் உள்ள மாவட்டங்களாக இருக்குது. தைராய்டு குறைபாடுகள், நோய்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். அந்த மாதிரி மாவட்டங்கள் எப்படி இதை செக் பண்ணாங்கன்னா, ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்களில் 10 வயதுக்குள்ள குழந்தைங்களுக்கு அவங்களுடைய யூரினில் சாம்பிள்ஸ் எடுக்கிறது, யூரினில் சாம்பிள்ஸ் எடுத்து அதில் அயோடின் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது, இது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் அந்த யூரினில் மினிமம் இவ்வளவாவது அவங்கள வந்து எஸ்கிரிஷனில்

அயோடின் கண்டென்ட் இருந்துகிட்டு இருக்கணும். அதுக்கு குறைவா இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அயோடின் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனமிக் டிஸ்டீஸ், அயோடின் டெபிஷியன்சி டிசார்டர்ஸ் நம்ம சொன்னோம். அதாவது ஒரு முன்கழுத்து கழலை வீக்கம் மட்டும் இல்லை, அது வந்து அது ஒரு தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரம் போன்ற ஒரு சூழ்நிலை உண்டாக்கக்கூடிய திறமை வந்தது. அதனாலதான் இது வந்து ஐடிடிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தன்மை உள்ள இடங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்கூல் லெவலில் செய்யக்கூடிய சில பரிசோதனைகள், அவங்களுக்கு வந்து அந்த யூரினை கலெக்ட் பண்ணிட்டு வளரக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள், ஆடு மாடுகள் வளர்ப்பாங்க, கோழிகள் வளர்ப்பாங்க, இவங்களுக்குள்ள தீவனங்கள் கூட சரியா கலக்க சொல்றாங்க.

0: செஞ்சா போதும். எப்படி நம்ம மண்ணினுடைய தரத்துல நமக்கு வேண்டிய இந்த அயோடின் இல்லையோ, அதே மாதிரிதான் அந்த அங்க வளரக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள், ஆடு மாடுகள் வளர்ப்பாங்க, கோழிகள் வளர்ப்பாங்க, இவங்க இதுக்குள்ள தீவனங்கள்ல கூட பாத்தீங்கன்னா அயோடினை வந்து சரியா கலக்க சொல்றாங்க. ஏன்னா அதனுடைய இனப்பெருக்கம் மற்றும் ப்ரொடக்டிவிட்டி நிறைய வரணும்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள், அதுக்கு கிடைக்கக்கூடிய தீவனங்கள்ல வந்து சரியானபடி அயோடின் இருக்கான்னு பாக்குறாங்க. சோ அதனோட சொசைட்டில பல டேமேஜஸ் உண்டாக்கக்கூடியது இந்த அயோடின். மனிதர்களுக்கு மட்டுமல்ல தாவரங்கள் விலங்கு வகைகளுக்கும் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு சரியானபடி அதனுடைய அதை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த சமுதாயமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான சூழ்நிலை நம்மளாக உண்டாக்க முடியும். அந்த அயோடைசிஸ் சால்ட்டை ஸ்டோர் பண்றதுல முக்கியமாக கவனிக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து கேர் கொடுக்க மாட்டாங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரியாம வச்சிருக்கோம். அதுதான் மிக முக்கியமாக உள்ள வச்சிருக்க வேண்டிய ஒரு ஐட்டம்ன்றது நம்ம சொல்லலாம். அயோடைசேஷன் பிளான்ஸ்ல போயிட்டு அந்த சால்ட்டில் அதை கலந்து மார்க்கெட்டுக்கு மக்கள் உபயோகத்துக்கு வருது. அந்த அயோடைசிஸ் சால்ட்டை வந்து நம்ம இறுக்கமாக மூடி வச்சிருக்கணும். எந்த நேரமும் காற்றில் ஆவியாகக்கூடிய தன்மை உள்ளது. அப்புறம் ஈரப்பதம் இல்லைன்னா வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தாலும் அதனுடைய கண்டென்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கிறது இல்லைன்னா ஜன்னல் ஓரத்தில் வைக்கிறது, ஈரப்பதம் வெயில் மற்றும் காற்று போகாமல் இருக்கணும். இந்த மூணு இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா வீட்டில் பார்த்தா எண்ணெய் உப்பு இது எதுலேயும் எறும்பு வராது. அதனால இது அதிகமாக மூடியே வைக்க மாட்டோம். பட் ஆனால் இதை வந்து முக்கியமாக வந்து சால்ட்டை வந்து மூடி வைக்கணும். காற்று வந்து இறுக்கமாக மூடி வைக்கிறது மிக நல்லது. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உப்பில் உள்ள அயோடின் அளவை கண்டறிவது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாஷ்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. மண்டே மார்னிங் சும்மா சூப்பரா ஸ்டார்ட் பண்ண நான் காயத்ரி வந்துட்டேன். வீக்கெண்ட் முடிஞ்சு மண்டேவும் வந்தாச்சு, பக்காவா நானும் ரெடியா வந்துட்டேன். என்ன மக்களே, நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கான எஃபி க்வெஸ்சன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ உங்களுக்காக அந்த எஃபி க்வெஸ்சன். 2026 ஆசியா 23 வயதுக்கு உட்பட்டோர் தடகள போட்டியில எந்த நாடு முதலிடம் பிடித்தது? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு மண்டே இல்லையா, கொஞ்சம் நம்ம வந்து ஏற்கனவே ரொம்ப கஷ்டமா கிளம்பிட்டு இருப்பாயோ, வீக்கெண்ட் முடிஞ்சு போச்சு, ஆபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும் அப்படின்னு ஒரே கஷ்டத்துல இருப்பீங்க. அதனால நான் வந்து இன்னைக்கு ஈஸியா உங்களுக்காக ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்கேன். 2026 ஆசியா 23 வயதுக்கு உட்பட்டோர் தடகள போட்டியில எந்த நாடு முதலிடம் பிடித்தது? இதுதாங்க இன்னைக்கான எஃபி க்வெஸ்சன். இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற பேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களே போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட முடிவுல தான் நான் சொல்ல போறேன். சோ ஸ்டே டியூன் மக்களே, இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. ஒரு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளி கேட்டுட்டு நம்ம அப்படியே உடனே பாட்டுக்கு போயிடலாம்.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி.

எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம வந்து நடப்பு நிகழ்வுகள் பத்தி தெரிந்து கொள்ளலாம். திபெத்திய பீடபூமி வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். உலகின் கூரை அப்படின்னு அழைக்கப்படும் திபெத்திய பீடபூமி உருவாவதற்கு இந்திய கண்டத்தட்டு எப்படி வந்து உதவுச்சு அப்படின்னு ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டிருக்காங்க. 45 முதல் 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு திபெத்தில் ஆசிய கண்டத்தட்டின் கீழ் இந்திய கண்டத்தட்டு வந்து நகர்ந்திருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது இன்னும் மத்திய திபெத்தை அடையலை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆய்வு வந்து பீடபூமியின் புவியியல் வரலாறு மற்றும் உயர்வை மத்திய மறுகட்டமைக்க குறைந்த வெப்பநிலை வெப்பகால அளவியல் மற்றும் புவிக்கால அளவியலை பயன்படுத்தியதா. திபெத்திய பீடபூமி உலகின் மிக உயர்ந்த மற்றும் மிகப்பெரிய பீடபூமியாக இருக்கு. இதனுடைய சராசரி உயரம் வந்து 4500 மீட்டருக்கும் அதிகமாக இருக்கு. இது உலகளாவிய பருவநிலையின் முக்கிய உந்து சக்தியாக செயல்படும் மற்றும் பில்லியன் கணக்கான மக்களுக்கு தண்ணீரை வழங்கும் ஆசியாவின் 10 பெரிய நதிகளின் படமாக இந்த திபெத்திய பீடபூமி வந்து இருக்கு. என்ன மக்களே, எஃபி க்வெஸ்சன் வந்து நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. நானும் எல்லாரையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா உடனே ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்க மக்களே போஸ்ட்ல நீங்களும் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னமா க்வெஸ்சன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026 ஆசியா 23 வயதுக்கு உட்பட்டோர் தடகள போட்டியில எந்த நாடு முதலிடம் பிடித்தது? இதுதாங்க இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன். சோ சீக்கிரமா உங்களுடைய ஆன்சரை ஃபேஸ்புக்ல உங்களுடைய கமெண்டா போடுங்க. சோ ஸ்டே டியூன் மக்களே, அடுத்ததா பாடல் கேட்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம வந்து வேலை வாய்ப்பு செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஹைதராபாத் ஐஐடியில வேலை பணியிடங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆயிருக்கு. இன்னைக்கு தாங்க லாஸ்ட் டே. அதுக்கு என்னென்ன போஸ்ட்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னா, குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு வந்து ஓபன் ஆயிருக்கு. ஜூனியர் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல், சிவில், உடற்பயிற்சி இன்ஸ்பெக்டர், அக்கவுண்டன்ட், அப்புறம் குரூப் சி பணியிடங்களில் ஜூனியர் டெக்னீஷியன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியர், சென்ட்ரல் ஒர்க் ஷாப், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், கணிதம், மெக்கானிக்கல் மற்றும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இயற்பியல் என நிறைய போஸ்ட் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தாங்க அதை அப்ளை பண்ண லாஸ்ட் டேட். இதுக்கு வந்து என்னென்ன டீடைல்ஸ் வந்து வேணும், எவ்வளோ எலிஜிபிலிட்டி, ஏஜ் எலிஜிபிலிட்டி, அதெல்லாம் வந்து நீங்கள் எதில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா

https://iitih.ac.in/carriers என்ற இணையதளத்தில் நம்ம வந்து போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இதை வந்து அப்ளை பண்ணணும். இன்னைக்கு தாங்க அதை அப்ளை பண்ண லாஸ்ட் டேட். அடுத்ததா வந்து மத்திய அரசின் இன்டர் யூனிவர்சிட்டி அக்சிலரேட்டர் சென்டர் அதாவது IUAC விடுத்துள்ள வேலைவாய்ப்பு அறிவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சயின்டிஸ்ட், ஜூனியர் இன்ஜினியர், லைப்ரரி அசிஸ்டன்ட் என மொத்தம் 8 இடங்கள் காலியாக இருக்கு. இதற்கான கல்வி தகுதி வந்து டிப்ளமோ, MSc, பேச்சுலர் இன் லைப்ரரி சயின்ஸ். இதெல்லாம் வந்து கல்வி தகுதியாக இருக்கு. இதற்கான வயது வரம்பு வந்து 18-34 வயது வரைக்கும் இருக்கு. இதற்கான தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு. இது வந்து ஆன்லைன்ல தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் வந்து 1000 ரூபாய், SC ST பிரிவினருக்கு வந்து 500 ரூபாய். இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண லாஸ்ட் டேட். மேலும் விவரங்களுக்கு IUAC.RES.IN என்ற இணையதள முகவரியில நம்ம வந்து சரிபார்க்கலாம். நேர்களே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு நம்மளுடைய ஃபேஸ்புக் குவெஸ்டினோட ஆன்சர் நீங்க பதிவு பண்றதுக்கு. 2026 ஆசியா 23 வயதுக்குட்பட்டோர் தடகள போட்டியில எந்த நாடு முதலிடம் பிடித்தது? இதற்கான ஆன்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். நீங்க உங்களுடைய ஆன்சரை சீக்கிரமா ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களே போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:54:36. எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நம்மளோட இன்னைக்கு ஃபேஸ்புக் குவஸ்டின் என்ன அப்படின்னா, 2026 ஆசிய 23 வயதுக்குட்பட்டோர் தடகள போட்டியில எந்த நாடு முதலிடம் பிடித்தது அப்படின்னு தாங்க கேட்டிருந்தா, இதற்கு சரியான ஆன்சர் வந்து எல்லாருமே வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சைனா அப்படிங்கிறது தான் சரியான விடை. சைனா வந்து 52 பதக்கங்களை பெற்று முதலிடம் பிடித்திருக்கு. இந்த போட்டியில இந்திய அணி 3 தங்கம் உட்பட மொத்தம் 16 பதக்கங்களை வென்று 4வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. ஓகே நேர்களே, இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். அன்பு கெடார்லிருந்து, நெல்லையிலிருந்து பாரதி, வீரதுரை அரியலூர்லிருந்து, கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், சுமதி பாபு புவனகிரியிலிருந்து, ஹரிஹரன் அவங்களுடைய ஊர் பேரை வந்து அவங்க சொல்ல, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்லிருந்து, சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், பூலுவப்பாளையம்லிருந்து ஆனந்தமுருகன், புண்ணியமன்மேடிலிருந்து வண்ணை கணேசன், காரைக்கால்லிருந்து சேப்பு விஜயராகவன், செஞ்சியிலிருந்து கலைவாணி கணிஷ்மா, மதுரையிலிருந்து சோமசுந்தரம், பெரியவளையம்லிருந்து ரவிச்சந்திரன் சாந்தி, எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமித், பட்டாளம்லிருந்து அப்துல் ஜலீல், அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, நெமிலியிலிருந்து நந்தகுமார், இவங்க எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக அவங்களுக்கு பாராட்டுக்கள். ஓகே நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி வந்து நம்ம புதுவை எந்த ஆர்ஜே எந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னு கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன், நீங்களும் ஆர்வமா இருங்க. ஓகே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல்

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். லித்துவேனியாவின் வில்னியாஸில் நடைபெற்ற 37வது சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியில் 1 தங்கம் உட்பட பதக்கங்களை வென்ற இந்திய அணியின் 4 உறுப்பினர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிர் வேதியியல், விலங்கு உடலியல், விலங்கு உருவவியல் மற்றும் வகைப்பாட்டியல், தாவர கணக்கீடு உயிரியல் போன்ற பாடங்களில் இந்திய அணி சிறப்பான அளவில் திறமையை வெளிப்படுத்தி உள்ளதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்றவர்களை அறிவியல் படிக்கவும் அதில் சிறந்து விளங்கவும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் புதுடெல்லியில் எந்தவொரு போராட்ட ஊர்வலத்திற்கும் அல்லது பேரணிக்கும் அனுமதி கோரப்படவோ அல்லது வழங்கப்படவோ இல்லை என டெல்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. அப்பகுதியில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 பிரிவு 163 அமலில் உள்ளதாக தெரிவித்துள்ள காவல்துறை, ஜந்தர் மந்தர் பகுதியை தவிர மற்ற இடங்களில் போராட்டக்காரர்கள் மற்றும் 5 அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்கள் கூடுவதற்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது 9வது நாளாக புதிய ராணுவ தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் பயணிக்கும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீது தாக்குதல்கள் நடத்த பயன்படுத்தப்படும் ஈரானின் ராணுவ திறன்களை சிதைக்கும் நோக்கில் இந்த புதிய தாக்குதல்களை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இது அப்பகுதியில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமெரிக்க கட்டளை மையம் குறிப்பிட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற பி வி சிந்துவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்த சிந்துவின் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை உலக அரங்கில் இந்தியாவின் புகழை மீண்டும் உயர்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ 102.8 கேட்டுருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா இங்கே ஸ்டுடியோல இருந்து. நேரம் 8:20 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியை நம்ம புதுச்சேரியிலிருந்து எந்த பகுதியிலிருந்து எந்த ஆர்ஜி வழங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
2: ஹாய் சங்கீதா, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேர்களுக்கும் இனிமையானதொரு காலை வணக்கம். சோ ஃப்ரெஷ்ஷான ஒரு காலை வணக்கம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மண்டே ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரே பரபரப்பா ஓடிக்கிட்டு இருப்போம் நம்ம எல்லாரும். இந்த வீக்குக்கான பிளான், இன்னைக்கான பிளான், சோ ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கோம். சோ எல்லாருக்குமே வந்து சூப்பரான விஷஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னென்ன பிளான் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் சூப்பரா நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. பிளஸ் வந்துட்டு இந்த டே யார் யாரெல்லாம் ஸ்பெஷலான டேவா கொண்டாடிட்டு இருக்கீங்க, யார் யாரெல்லாம் பர்த்டே, வெட்டிங் டே, அப்புறம் இன்னும் ஸ்பெஷலான டேஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ அத்தனை பேருக்குமே நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ சார்பில் இனிமையான வாழ்த்துக்களோட பர்த்டே விஷயம் பிளஸ் வந்து வெட்டிங் டே விஷயம் சொல்லிக்கிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து உங்களை வரவேற்கிறேன். சோ நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜி அன்பரசி. நம்ம நிகழ்ச்சியோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம வாழற நம்மளுடைய இடத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்மளுடைய ஷோ போயிட்டு இருக்கு. நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நிறைய ஏரியாக்களுக்கு நாங்களாம் போயிட்டு சோ உங்க ஏரியாவுக்கே வந்து உங்க ஏரியாவை பத்தி உங்ககிட்ட கேட்டு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இப்போ நான் வந்து எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய பாருப்பா வள்ளாவூர் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேரை சொல்லுவாங்க இல்லையா. சோ வள்ளாவூர் அப்படிங்கிற இந்த ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்காக லைவ் ஷோ பண்ண போறேன். சோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கு. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் அப்படின்லாம் இந்த ஊரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அங்கிள் கிட்ட நம்ம இப்போ பேச போறோம். வணக்கம் சார், உங்க பேரு? என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. சோ எத்தனை வருஷமா நீங்க விவசாயியா இருக்கீங்க?
3: 45 வருஷமா
2: விவசாயம். இந்த 45 வருஷத்துல என்ன மாற்றம் இருக்கு விவசாயத்துல அப்படின்றத சொல்லுங்க.
3: விவசாயத்துல இப்போ நவீன விவசாயம் இன்னைக்கு எல்லாமே மிஷினரிஸ் போடலாம்.
2: ஓகே, சோ அந்த மிஷின் வந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருக்கா? என்னென்ன விஷயம் சொல்றீங்க உங்களுடைய சிறப்பு?
3: பழைய கோட்டை இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு, அவங்க கும்பிட்டு பெருமாள் கோயில்.
2: ஓகே,
3: அவரு ஜெய்சிங் ராஜா வந்தாருன்னா இங்க வந்து கும்பிடுறதுக்காக அவருக்கு தனியா பெருமா கோயில் இதெல்லாம் வச்சு செஞ்சு போயிருக்காங்க. பழமையான பள்ளிவாசல் இருக்குது, இதை சுத்தி ஊருக்கு இருக்குது.
2: இங்க
3: வழுதா ஊர் பச்சிருப்பாரு, தள்ளிக்குமலை.
2: ஓகே, இங்க வந்து முகமது கான்க்கும் தேசிங்க ராஜாவுக்கும் என்ன உறவு அப்படின்றத வச்சு சொல்லுங்க.
3: நண்பர்கள்.
2: ஓகே, செஞ்சியை ஆண்ட தேசிங்க ராஜாவும் வழுதாவூர்ல இருந்த முகமது கானும்
3: நண்பர்கள்.
2: ஓகே, அப்படின்னா முகமது கான் வந்து என்ன என்னவா இருந்தாரு? ராஜா, இந்த இடத்துடைய ராஜா
3: வரலாறு.
2: ஓகே ஓகே, சோ முகமது கானும் தேசிங்க ராஜா ரொம்ப நண்பர்களா இருந்ததுக்கான இப்போ வரைக்கும் சான்றுகள் இருக்கு, கோட்டை இருக்கு. உங்க ஊர்ல இருந்து செஞ்சிக்கு போறதுக்கு சுரங்கப்பாதெல்லாம் இருக்குன்னு
3: சொன்னீங்களா?
2: இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த கோட்டையெல்லாம் இப்ப போய் நீங்க பாத்துருக்கீங்களா? ஓகே, சோ அந்த கோட்டையில இப்ப என்ன என்ன இதெல்லாம்
3: பாத்துருக்கீங்க?
2: விவசாயம்
3: செய்யறாங்க.
2: வழிபட்ட சிலையெல்லாம் இருக்கு,
3: பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, எல்லா சிலையும் மீன் சிலையுமே கிடைச்சது கொண்டாந்து.
2: ஓகே, சோ ஆமா, நம்ம எல்லாம் செஞ்சுக்கு போனா கூட அங்க ஒரு மசூதியை பார்க்க முடியும். அப்ப இவரோட ஃப்ரெண்டுக்காக தான் அவர் கட்டியிருக்காரு. ஓகே ஓகேமா, எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருக்காங்க. சோ அப்ப இப்ப நீங்க வழுதாவூர்ல எப்படி இருக்கீங்க? மக்கள் அதே ஒற்றுமையோட இன்னும் இருக்கீங்க?
3: எல்லாமே எல்லா சமூகமும் ஒற்றுமையா தான் இருக்குது, எந்த விதமான இதுவும்.
2: ஓகே, வழுதாவூர் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ஊரு சார்?
3: ஒரு 850-900 குடும்பம் உள்ள ஊர்.
2: அப்ப அப்ப பெரிய ஊரு தான். ஓகே, சோ இந்த பெரிய ஊர் அப்படின போது இங்க பாண்டிச்சேரியில இருந்து இங்க எத்தனை கிலோமீட்டர்?
3: 17 கிலோமீட்டர்
2: அங்க இருந்து வரதுக்கு. அங்க இருந்து ஒரே ரோடு அப்படின்னு தான் சொல்றாங்க பாண்டிச்சேரி.

0: விழுதாவூர் ரோடு அப்படின்னே சொல்றாங்க.
1: திருவண்ணாமலை ரோடு அப்படின்னாலே இந்த விழுதாவூர் டச் பண்ணி தான் திருவண்ணாமலைக்கு போற மாதிரி அந்த காலத்துல
0: சொல்லிருக்காங்க. அப்ப மெயினான ஒரு ஊரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இங்க வந்து விவசாயம் தான் பிரதானமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னென்ன பொருட்கள் எல்லாம் இங்க பயிர் வைக்கிறீங்க?
1: நெல், கரும்பு, எல்லா பயிரும், கேழ்வரகு, வேர்க்கடலை எல்லாமே போடுறோம்.
0: நீர்நிலைகள் பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்கு
1: எடுத்தீங்கன்னா ஏரி, குளம் எல்லாமே இருக்கு.
0: எத்தனை ஏரிகள் இருக்கு? குளம்
1: இங்க ஒரு ஏரி தான் இருக்கு, விழுதாவூருக்கு. அது நல்ல பெரிய ஏரி. தேவையான அதை யாரும் எதிர்பார்க்கறது.
0: ஓகே ஓகே. போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிறீங்க. பக்கத்துல ஏதாவது ஆறு எல்லாம் இருக்குங்களா?
1: சங்கராபுரம் ஆறு பக்கத்துல இருக்கு.
0: ஓ, உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு. ஓகே, அப்ப வந்து ஈஸியா கிடைக்கும். வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க.
1: மணிகர் ஆபீஸ், ரேஷன் கடை, லைப்ரரி எல்லாமே இருக்கு. இங்க எல்லா வசதிகளும் இருக்கு. ஹாஸ்பிட்டல்,
0: பிரைமரி ஹெல்த் சென்டர்.
1: பிரைமரி
0: என்னதான்
1: பக்கத்துலயே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால
0: எல்லா வசதிகளுமே இருக்க ஒரு ஊரா இருக்கு. அப்ப பேருந்து வசதி, போக்குவரத்து
1: நல்ல வசதி இருக்கு.
0: ஓகே, நல்ல ஒரு எல்லா தேவைகளும் நிறைஞ்ச ஒரு ஊர்ல நீங்க வாழ்ந்துகிட்டு
1: இருக்கீங்க.
0: அதே மாதிரி இயற்கையான ஒரு ஊர். கண்ணு முன்னாடி ஃபுல்லா நிறைய டவுன்ஷிப்ல இருந்துட்டு வந்து பார்த்தாங்கன்னா அப்பாடா இந்த மாதிரி ஒரு ஊர்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க போல. அந்த மாதிரி இருந்துச்சு. உங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய வேற என்னென்ன ஊர்லாம் இருக்கு? வேற என்னென்ன சுற்றுலா தலங்கள்
1: சுத்தி இருக்குது? திருவகரை, மயிலம், முருகர் கோயில், இதெல்லாம் நல்ல பழமையான இது.
0: இடத்துக்கெல்லாம் நீங்க போய் பார்க்கலாம். ஓகே ஓகே.
1: வெளியனூர்ல மாதா கோயில் இருக்கு, திருக்காமீஸ்வரர் கோயில், கோயில் எல்லாமே பழமையான கோயில் தான். இங்க நம்ம சுத்தி இருக்கு.
0: ஓகே, உங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்துலயே நீங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்கய்யா. சோ இப்போ வந்துட்டு இங்க இருந்து வேலைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதானமா விவசாயம்னு சொல்லிட்டீங்க. அது தவிர்த்து வேற என்னென்ன
1: எல்லாமே மத்த எல்லா வேலைக்குமே போறாங்க? எலக்ட்ரிக்கல், ஓட்டக்காரு, எல்லா வேலைக்குமே போறாங்க. பக்கத்துல இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு, கம்பெனிகளுக்கும் போயிருந்தாங்க.
0: ஓகே. அப்புறம் இங்க வந்து கல்வி நிலையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
1: பழமையான பழைய இதுவே இங்க பிளஸ் அதாவது அந்த காலத்துல லெவன்த் இந்த
0: மாதிரி சொல்லுவாங்க. அதுவா
1: அதுக்கப்புறம் வரும் பியூசி.
0: ஓகே ஓகே.
1: அது வரைக்கும் இங்கே இருந்தது. அந்த காலத்துல இந்த 10 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்துக்கு இதுதான் ஸ்கூல். இங்கதான் வந்து படிக்கணும். கிராமத்துல இருந்தவங்க இங்கதான் வந்து படிச்சிருக்காங்க. இங்க வந்து படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்கிறாங்க.
0: ஓகே, இப்போ பெரிய பெரிய ஆளா ஆயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து உங்க ஊருக்காரங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகே ஓகேங்கய்யா. சோ நீங்க சொல்லுங்க, உங்க வழுதாவூர்ல உங்களுக்கு மறக்க முடியாத, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னா எதை சொல்லுங்க? கோட்டை தான். அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு பாப்பீங்க? ஓகே, அப்ப என்ன கூட்டு போய் காமிப்பீங்க? ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய விஷயங்கள் உங்க ஊரை பத்தி எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இவ்வளவு காலையில உங்க பரபரப்பான வேலைக்கு நடுவில் எங்கள்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை ஷோல வழுதாவூர் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி தான் நம்ம சுத்திட்டுக்கோம். அந்த ஊர்ல இருந்துதான் உங்களுக்கு நான் லைஃப் வழங்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊரு, சொன்ன மாதிரி அமைதியான ஒரு ஊராகவும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சஃபிஷியன்டான எல்லா தேவைகளும் இருக்கக்கூடிய ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஊர்ல தான் நம்ம இன்னைக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊரை பத்தி இன்னும் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றதுலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருந்தாலும் இப்ப ரெயின்போ புதுவை 102.8

0: style, adding the 31-year-old become first Indian to win Japan Open, combining relentless attack and tactical discipline and composure. And finally, coming soon in Gujarat, a life-size Harappan town with markets, dockyards. Very soon, visitors to Lothal, one of the most prominent outposts of the Indus Valley civilization, will be able to get a feel of walking through the Harappan streets and civic spaces, informs the Indian Express. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Monsoon session of parliament begins today. Government seeks cooperation of all political parties for smooth functioning of parliament. President Draupadi Murmu to hold delegation level talks with the Moldovan counterpart Maya Sandu in Chisinau today. Madhya Pradesh cabinet approves uniform civil code bill. Tribal communities to be kept outside its purview. Flash floods and landslides claim 11 lives in Rajouri and Poonch districts of Jammu and Kashmir, 8 people still missing. And Spain beat defending champions Argentina 1-0 in extra time to win FIFA World Cup 2026. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Puducherry. Akashwani,
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: எட்டு மணி 8:31 இரண்டு நொடிகள் FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி வழுதாவூர் பகுதியில இருந்து நமக்காக ஆர்ஜி அன்பரசி அங்க இருக்கிறவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து யார் யாரெல்லாம் பேச போறாங்க கேட்கலாம். ஹலோ,
5: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. சோ நம்ம புதுவை நிகழ்ச்சியை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மீண்டும் செகண்ட் ஆஃப்க்கு உங்களை சூப்பரா எனர்ஜியா நான் வரவேற்கிறேன். வழுதாவூர் அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊரா தான் இன்னைக்கு வந்து நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோம். சோ எதுக்காக நான் இவ்வளோ இதுவா சொல்றேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட என் முன்னாடி வந்து ஒரு சார் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஊரை பத்தி சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்பவே, அப்ப இவ்வளவு பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஊரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நான் அப்படியே ஆச்சரியத்திலேயே நின்றுட்டு இருக்கேன். சோ வாங்க, மறுபடியும் உங்களுக்காக நான் மறுபடியும் நான் கேட்கிறேன், நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஐயா, உங்க பேரு?
6: மாணிக்கவேல்.
5: மாணிக்கவேல் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
5: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: 50 வருஷமா பண்ணிருக்கேன்.
5: ஓகே, சோ இந்த 50 வருஷம் விவசாய வாழ்க்கை எப்படி இருக்கு?
6: விவசாயம் பண்றது எனக்கு திருப்தியா இருக்கு. வருமானம் கம்மியா இருந்தாலும் நாட்டுக்கே சோறு போடுறது ஒரு விவசாய தொழில். அது நான் சிறப்பா மனநிலையாக செஞ்சுட்டு இருக்கேன்.
5: ஐயோ, எவ்வளவு ஒரு சந்தோஷமான நிறைவான ஒரு வார்த்தை. எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து வேலை செய்யறதுல நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறோமா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பல பேர் யோசிப்பாங்க. ஆனா நீங்க அவ்வளவு மன நிறைவா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, நம்ம ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்க சொன்னதுக்கு. ஸோ இப்போ வந்து உங்க ஊரை பத்தி, வழுதாவூர் அப்படிங்கிற அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட நீங்க ஆஃப்லைன்ல சொன்னீங்க, அது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்தா சொல்லுங்க. மறுபடியும்
6: வழுதாவூர்ங்கிறது ஒரு சரித்திர பெருமை வாய்ந்த ஊரு. அந்த காலத்துல வந்து மகமத் கான் என்ற ராஜா அந்த பட்டையில இருந்து அவருடைய நண்பர் வந்து செஞ்சி ராஜா தேசங்க, அவர் ஆறுகாட்டு நாவா போயிட்ட சண்டைக்கு போகும்போது வயதாவூர் மகமக்கு வந்தாரு. அதை செஞ்சி ராஜாதே செஞ்சு இவர் வந்து தளபதி இருந்தார். அப்ப அந்த சண்டை அங்க வந்து ஆற்காடு நாவுக்கு சண்டை வருது. ராஜாதே சிங்கு மகமது கானுக்கு, வயதாவூர் ராஜா மகமது கானுக்கு ஓலை அனுப்புறாரு. அப்ப வந்து மகமது கானுக்கு திருமணம் நிச்சயப்பட்டு தாலி கட்ட போற சமயம் அங்க கல்யாணம் நடந்துருந்தது. அப்ப வந்து அங்கிருந்து ஓலை வருது ராஜாதே சிங்கிட்ட வந்து ஆற்காடு நாவுக்கு சண்டைக்கு போனேன்னு சொல்லி. அப்ப வந்து மகமது கான் சொல்றாரு, தாலி கட்டல, நான் வந்து போக முடிச்சுட்டு வந்து தாலி கட்டுறேன்னு சொல்லி தாலி கட்டாத போயிடுறாரு. போய் அங்க அது இறந்துருவோம். இது வந்து ராஜாதே சிங் எம்ஜிஆர் சினிமா படத்துல வருது.
5: எல்லாமே
6: ஒரு பெருமை மிக்க ஊரு. விவசாயம் செழிப்பா நடக்குது.
5: இங்க வழுதாவூர்னு எதுக்காக?

0: பேர் வந்துச்சு.
1: அந்த காலத்துல வந்து நீதி நீதி தவறாத வழுவாத ஊர், நீதி நெறி வழுவாத ஊர்ன்றது மறுநீதி வழுதா ஊர்னு வந்து. அப்புறம் வந்து அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ்கார நம்மள ஆண்டுருந்தாங்க. அப்ப வந்து பிரான்ஸ்கார வந்து பாண்டிச்சேரி வச்சிருந்தாங்க. அப்ப எந்த பொருள் போனாலும் இங்க வந்து வழுதா ஊர்ல சாயன்னு ஒரு இடம் போட்டு அங்க வந்து வரி வசூல் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு அந்த காலத்திலேயே ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வசூல் வந்து அந்த காலத்திலே. அதனால ரொம்ப பெருமை வாய்ந்த ஊரா இந்த ஊர் இருந்துருக்கு.
0: பொருளாதாரத்துல பயங்கரமா முன்னாடி இருந்த ஒரு ஊர்.
1: அந்த பிரான்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் போட்டி இந்த ஊரை பிடிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து நேரடியாக பேசிட்டாங்க. வேற நாங்க சென்னை நாட்டுல கூட தரம் எங்களுக்கு வழுதா இருக்கிறோம்.
0: அவரோட
1: பெருமை வந்து நடந்துருக்கு. அந்த
0: அவ்வளவு பெரிய புகழ் பெற்ற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு
1: ஊர்ல வந்து பள்ளிக்கூடம் இல்லாம இருந்தது. அப்ப வந்து பொறுப்புள்ள கொண்டாடினு சொல்லி அந்த ஊர்ல இருந்து இங்க வந்து இங்க வயதா உள்ள உலகநாதன் வந்து பஞ்சாயத்து தலைவர்
0: அவரு.
1: அப்புறம் வந்து ஜானகிராமன் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் இருந்தாரு. இவங்க எல்லாம் ஒன்னா கூடி ஊரெல்லாம் வசூல் பண்ணி அந்த செட்டையிலே அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி வயதாவூருக்கு ஒரு பள்ளிக்கூடம் சொல்லி ஆரம்பிச்சு வச்சாங்க.
0: எந்த வருஷத்துல ஆரம்பிச்சாங்க ஞாபகம்?
1: ஒரு 1950 அது அந்த பொருள் உதவி கூட அந்த கொடுக்கூர் கொண்டாடி அந்த ஊர்ல இருந்து வந்து வழுதாவுக்காக அவர் பொருள் உதவி
0: பண்ணார்.
1: உலகம் அந்த கான்ட்ராக்டர் அவர் கட்டினார். ஜானகிராம ஆசிரியர் வந்து ஊரெல்லாம் சுத்தி அவருக்கு கூட சில ஆசிரியர்கள் வந்து வசூல் பண்ணி நாங்க எல்லாம் இருந்து இந்த நம்ம வழுதாவுக்கு ஒரு கலையை வாங்க அதுக்கு மேலாம் பலவும் ஒரு போகணும் கருத்திரம் பட்டு ஜல்லிக்கட்டு கரைப்பேரிய கொண்டிமூடு கூடப்பாக்கம் செங்கமேடு காண்டகிரி குப்பம் புதுப்பாக்கம் கொம்பராம்பாளையம் குன்றாம்பட்டு இவ்வளவு ஒரு பிள்ளைகள்லாம் வந்து இங்க படிச்சாங்க.
0: சுத்தி இருக்கக்கூடிய
1: எல்லாமே நலமா நல்லா படிச்சுட்டு இப்ப இந்த பள்ளிகளுக்கு படிச்சுதான் ஜெயகிருஷ்ணன் எம்பி மூர்த்தி ஐஏஎஸ் கலெக்டர் ராமச்சந்திரன் ஆசிய ராமச்சந்திரன் மூணு பேரும் சென்னையில மிகப்பெரிய லெவல்ல இருக்காங்க. சாதாரணமா ஸ்கூல்ல படிச்சுங்கதான் சிபிஎஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல அது மாதிரிலாம் இல்ல. சாதாரண தமிழ் வழி கல்வியில
0: படிச்சு இப்ப அது மட்டும் இல்லாம இங்க வந்து இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, இங்க வந்து விவசாயம் தான் பிரதானமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதுக்கு வந்து நீர்நிலைகள் அப்படிங்கிற இங்க ஒரு ஒரு பெரிய கட்டமைப்பே இருந்துச்சு. நீர்நிலைகளுக்கு வாய்க்கால் இருந்தது, அதுக்கு அதை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்போ இருக்கு, ஓகே, அதை பத்தி சொல்லுங்க.
1: நம்ம வயதாவோட பெரிய ஏரி இருக்கு. அந்த ஏரி வந்து மூணு மதகு, சின்ன மதகு, பெரிய மதகு, ஓட்ட மதகு, மூணு மதகு. அந்த மூணு மதகு வாய்க்கால் வந்து எல்லா இடத்துக்கும் போய் பாக்குற வசதி இருக்கு. இன்னமும் அது வந்து நம்ம பகிர்பாளையம் என்ற ஒரு பக்கத்து ஒரு வயதாவூருக்கு 2 ராத்திரி 2 பகல் அவங்களுக்கு முறை. 1 ராத்திரி 1 பகல் வந்து பயிர்பனை அப்படி வந்து அந்த காலத்துல முறையா வந்து சமம் பங்கிட்டு அவங்களுக்கு ஒரு நாளும் எங்களுக்கு வயதா ஒரு 2 நாளும் அந்த நிலத்தை பொருந்து வயதா ஒரு ஏரியா எவ்வளவு நல்லா இருக்கு அவங்களுக்கு மஞ்சள் நிலம் நெல்லிப்பாரு. அது மாதிரி இன்னைக்கும் அந்த மாதிரி நடந்துட்டு வருது, எல்லாம் செழிப்பா இருக்கு. இப்போ வந்து இப்ப வியாபாரம் வந்து சோள வியாபாரம் கிடைக்குங்க, விவசாயம் இல்லாம எல்லாமே நம்ம ஜனங்கள்லாம் நல்லா செழிப்பா இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் வறுமையா இருப்பாங்க, சாப்பாடு கூட கஷ்டமா இருக்கும், அது மாதிரிலாம் இல்ல. எல்லாரும் நல்லா இருக்காங்க, நல்லா வேலை கிடைக்குது, வெளியே போய் வேலைக்கு போய் வராங்க. எல்லாம் நல்லா பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிச்சுட்டு நர்சிங் போகுது, லேடிஸ் எல்லாம் ஆபீஸ்ல வேலைக்கு வராங்க, ஐடில வேலைக்கு வராங்க, எல்லாம்
0: செய்யறாங்க.
1: நம்ம அதே மாதிரி ஜென்ட்ஸ் பசங்களும் ஐடி வேலை செய்யுது, அது வேலைக்கு போகுது, எல்லாம் நல்லமா நல்லா இருக்கும்.
0: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் 67.
0: ஓகே, சோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் உங்க ஊரை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிலங்களை பிரிச்சு அந்தந்த இடத்துல ஒரு ஒரு பயிர் வச்சதா சொன்னீங்க இல்லையா?
1: நெஞ்ச நிலத்துல வந்து நெல்
0: பயிர்,
1: நெல் அறுத்து பண்ணி உளுந்து போடுவாங்க. புஞ்ச நிலத்துல வந்து கம்பு, கேவரு, மேட்டுவெளி வந்து நம்ம மேற்கு கோராப்பாளையம் போற வழியில அதுல வந்து புஞ்சவெளி, அதுல சிறுதானியம் எல்லாம் பயிர் வைப்பாங்க, கரும்பு பயிர் வைப்பாங்க, கேழ்வரகு, நாம வரகு, இதெல்லாம் சிறுதானியம் கூட பயிர் இருக்கிறது. புஞ்ச நிலம் நஞ்ச நிலம் வந்து நெல் விலை இருக்கு. நம்ம வயதாவில் எல்லா நிலமும் இருக்கு, எல்லா நிலமும் இருக்கு, கரிசல் இருக்கு, கழிவு மண் நிலம் இருக்கு, புஞ்ச நிலம் இருக்கு, எல்லா வித பயிரும் ஏற்படும், எல்லா விதம் இருக்கு.
0: இது எல்லாமே வந்து நீங்க பயிர் வச்சு ஒரு செழிப்பா இருந்த மாதிரி ஒரு
1: ஒரு

0: இந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னேறதுக்கு பல மடங்கு முன்னேற்றம், எல்லாம் நல்லா இருக்காங்க, யாரும் எல்லாம் கஷ்டம் அவங்களும் அதே சமயத்தில் கவர்மெண்ட்ல வந்து இப்போ அந்த இப்போ ஒரு குடும்பத்துக்கு தேவையானது கவர்மெண்ட்ல அரிசி பருப்பு எண்ணெய் கொடுத்துட்றாங்க.
1: நியாய விலை கடையும் இங்கே
0: நியாய விலை கடை இருக்குது, அவங்களுக்கு மாதம் மாதம் கொடுத்துட்றாங்க. அது அந்த பென்ஷன் கொடுக்குறாங்க. எல்லாரும் வந்து கவர்மெண்ட்டினுடைய
1: விளையாடி இருப்பீங்க இல்லையா, சோ அந்த இடங்களை பத்தியும் நீங்க விளையாடின விளையாட்டு பத்தியும்.
0: எங்க பள்ளியிலேயே வந்து நாங்க வந்து கபடி கபடி விளையாடும் போது நிறைய இதெல்லாம்
1: வாங்கியிருக்கோம்.
0: கொக்கோ விளையாடிருக்கோம், பேட்மிண்டன், வாலிபால், பொதுமக்கள் ஒரு ஓட்டப்பந்தயம், இந்த மெதுவாக சைக்கிள் ஓட்டுதல், அதெல்லாம் நான் 2 வருஷம் பிள்ளைங்களெல்லாம் தனியா வச்சிருவாங்க. கடைசியில பொதுமக்கள்னு வந்துருவாங்க, அந்த பொதுமக்கள் வந்து 1500 மீட்டர் ஓட்டம், அதுல நான் 2 வருஷம் பஸ்ட் பிடிச்சு. அப்புறம் அதே 2 வருஷம் நான் வந்து ஸ்லோ சைக்கிள் எடுத்து பஸ்ட்
1: பிடிச்சிருக்கேன். வச்சிருக்கோம் இப்போ வச்சிருக்கீங்க, அற்புதம் அற்புதம்.
0: பழைய ஸ்கூல் சரியல் தான் இல்ல, அப்படி அந்த கேப்டன் வந்து அல்ல
1: நானுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா வந்து இதே மாதிரி உங்க ஊரை பத்தி நீங்களும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வாழற இடத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. சோ அடுத்தது எங்க ஆர்ஜிஎஸ் வந்து உங்க ஏரியாவுக்கு வரும்போது நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊரை பத்தி, எங்க ஊரை பத்தி நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தைரியமா சொல்லலாம். சோ இன்னும் ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு. நம்ம புதுவை நிகழ்ச்சியில வழுதா ஊரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். இணையங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: இன்னைக்கு வழுதாவூர் பகுதியில இருந்து ஆர்ஜே அன்பரசி நமக்காக வழங்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கீங்க. வழுதாவூர், நீதி நெறி தவறாத ஊர் அப்படின்னு சொல்றாங்க. வழுவாத நீதியும் நெறியில இருந்தும் வழுவாத ஊர் அப்படின்றது மறுபடி வழுதாவூர் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஊர்லதான் இன்னைக்கு நம்ம லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க வந்து ஒரே பரபரப்பா ஒரு கடையில ஒரு மேடம் வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேருக்கா?
5: தனலட்சுமி.
4: என்ன மாற்றம் இருக்கு?
5: நிறைய மாற்றம் இருக்குது. நாங்க வரக்குள்ள இந்த அளவுக்கு ஃபேமஸா இல்ல, இப்பதான் இந்த அளவுக்கு ஃபேமஸ்.
4: ஓகே, என்னென்னலாம் மாறி இருக்கு? ஒரு சில
5: எல்லாமே நிறைய மாறி இருக்கு. கோயில் இருந்து எல்லாமே இப்ப நிறைய கோயிலுங்க இருக்குது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கோயிலா இருந்தது, இப்ப எல்லாம் பெரிய கோயிலா இருக்குது. சுத்தி வழுதாவூர்ல நிறைய கோயிலுங்க இருக்குது.
4: என்னென்ன கோவில் இருக்கு? என்னென்ன திருவிழாக்கள் நடக்கும் உங்க ஊர்ல?
5: மாரியம்மன் கோயில்ல, தண்டு மாரியம்மன் கோயில்ல திருவிழா நடக்கும். அங்காளம்மா கோயில்ல மசாலா கோயில நடக்கும். நாண்ட பெருமா கோயில் இருக்குது. நாண்ட சிவன் கோயில் இருக்கு. புரியல?
4: நீங்க உங்க ஊர்ல இருக்கிற கோவில்கள், நீங்க இருக்கக்கூடிய திருவிழாக்கள், அதை பத்தி சொல்லுங்க.
5: மாரியம்மன் கோயில் தை மாசம் வந்து மாட்டுப்பொங்கல், இது மாடு மஞ்சள் அரிசி மாட்டுவாங்க. அப்புறம் தீபாவளி சிறப்பா தான் செய்வாங்க. பக்கிரிப்பாளையம், கலியமலை, பக்கிரிப்பாளையத்துல நெருப்பு திறனா, ஐநா கோயில்

0: நடத்தினா எல்லா திருநாளும் நடக்கும். கலியும் இல்ல, அதே மாதிரி கோயிலுங்க இருக்குது, அங்கேயும் திருநாங்கள் நடக்கும்.
1: இந்த திருவிழாக்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு பண்ணுவீங்க. கிராமத்துல நடக்கிற ஒரு இது ஒரு ரொம்ப அழகான அமைதியான ஒரு கிராமமா இருந்துச்சு. சோ இங்க நடக்கிற திருவிழாக்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெஷலா இருக்கும். இப்போ டவுன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அந்த திருவிழாக்கள்ல போய் கலந்துப்பாங்களா அப்படின்றதுலாம் கொஞ்சம் டவுட்.
0: எல்லாம் எல்லாமே போய் கலந்துக்குவோம்.
1: என்னென்ன ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திருவிழானா எந்த திருவிழா சொல்லுவீங்க? நீங்க ஒரு ஃபேமிலி உமன் பிளஸ் வந்து பிசினஸும் பாத்துட்டு இருக்கீங்க. சோ இப்ப இதை ரன் பண்ணும் போது இதுல நீங்க என்னென்ன விஷயங்கள் முதல்ல நீங்க வந்து இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு பெண்களுக்கு நீங்க வந்து சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு உங்களுடைய அனுபவத்துல இருந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னா என்ன விஷயத்த சொல்வீங்க?
0: அவ்வளவுதான்,
1: ஒரே பரபரப்பா இங்க வேலை செஞ்சுக்கிட்டே போற வேண்டாம், அது கொடுப்பா இது கெடுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வழுதாவூர் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிராமத்துல இருந்துதான் இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, நானுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இங்க வந்து சாயல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தையும் நான் போகும்போது பாத்துட்டு போக போறேன். என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சுங்க சாவடியா இருந்ததாகவும் அந்த இடத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா சுங்கசாவடி அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அங்கிருந்து நிறைய நம்ம அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கட்டி தான் போவோம். இப்போ இருக்கிற இடம் மாதிரியே தான் போயிருந்துருக்கு. ஸோ வருமானம் மிகுந்த ஒரு ஊரா இருந்திருக்கு அப்படின்ற நிறைய வரலாற்று தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து நீதி நெறி வழுவாத ஊர் அப்படின்றனால வழுதா ஊர் அப்படின்னு மறுவி வந்துருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டாங்க. கண்டிப்பா இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் இதே போல ஒரு அழகான தருணத்தில் இன்னொரு ஊர்ல உங்க கூட நம்ம புதுவை ஷோ பண்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரிசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நன்றி அன்பரசி. நேரிலே வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய நம்ம புதுவை நிகழ்ச்சியை நிறைவேறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 8:55 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கா சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார், வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார், அரசே அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை அப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆயிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தாரு. அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கு எடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது. இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார். அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கார். அது எப்படிங்க தெரியும்னு இருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும், நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு

0: ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்கார். உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆயிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. கதோட கதா சொன்னாங்க, ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தான் ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டான் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றிவிடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சுட்டானா.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சிசினோவில் மால்டோவா அதிபர் திரு மாயா சாண்டுவுடன் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டின் நாடாளுமன்ற தலைவர் இகோர் க்ரூஸ்வை சந்திப்பதோடு மால்டோவா இந்திய நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அத்துடன் ஒரு வர்த்தக கூட்டத்தில் உரையாற்றுவதுடன் அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து பேசுகிறார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் மால்டோவாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் எல்லை மாவட்டங்களான ரஜோரி மற்றும் பூஞ்ச் ஆகிய பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர், 8 பேரை காணவில்லை. மீட்பு பணிகள் மூலம் நூற்றுக்கணக்கானோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நிலவரங்களை ஆய்வு செய்து ஜம்மு காஷ்மீருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமூகத்தின் புதிய தலைவராக செனகல் அதிபர் ஃபாசிரு ஃபையே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமூகத்தின் அரசு மற்றும் அரசாங்க தலைவர்கள் அமைப்பின் 69வது கூட்டத்தில் அவர் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், ஜனநாயக பின்னடைவுகள், மாலி, புர்கினா ஃபாசோ, நைஜர் ஆகிய நாடுகள் அமைப்பில் இருந்து வெளியேறியது போன்ற விவகாரங்கள் பிராந்திய அளவில் முக்கிய பிரச்சினையாக தொடரும் ஒரு சவாலான காலகட்டத்தில் அவர் இந்த பொறுப்பை ஏற்கிறார். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிகளை மீறிய 86,271 வாகன ஓட்டிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஹெல்மெட் அணியாமல் வாகனங்களை ஓட்டியது, வாகனம் ஓட்டும்போது மொபைல் போன் பயன்படுத்தியது, எதிர் திசையில் வாகனம் ஓட்டியது, மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டியது, லைசன்ஸ்களை மாற்றி பயன்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு செயல்களுக்காக இவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான காலை வணக்கம். நேரம் 9:15. உங்களுக்கு பிடித்த பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்கணுமா? அப்போ உடனே ஃபோன் எடுத்து 7598510505 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து பிளே பண்ணிங்கன்னா நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போவுடைய நேர் விருப்பம் ஷோவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து பிளே பண்ணலாம். நேர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் காயத்ரி. ஆமா நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலை 7598510505

0505 அப்படிங்கிற நம்பருக்கு அந்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயரை வந்து அழகா டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எஃப்எம் ரெயின்போவில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்போ முதலாவதாக யாருடைய விருப்ப பாடல வந்து நம்ம கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமிநாதன் சித்ரா திருச்சியிலேருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் வசூல் ராஜா திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து நம்ம வாரியங்காவல்லிருந்து கதிரவன் கொளஞ்சிநாதன், வளவனூர்ல இருந்து பாரத் பாண்டியன், முத்தரசு நல்லூர்லிருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கம்லிருந்து குபேந்திரன், குள்ளஞ்சாவடியிலிருந்து பாலமுருகன், திட்டுக்குடியிலிருந்து செல்வராசு, பட்டாளம்லிருந்து ரமேஷ், இவங்களுடைய விருப்ப பாடல் என்ன அப்படின்னா அவள் வர்வாலா திரைப்படத்துல இருந்து அவங்க வந்து பாடல் கேட்டிருக்காங்க. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஃப்ரம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 7598510505 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊரை வந்து அழகா டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எஃப்எம் ரெயின்போவில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:14 40 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து கோவையிலிருந்து சிவசுப்பிரமணியம் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இந்த எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? அடுத்ததா யாருடைய விருப்பப்படலை நம்ம வந்து கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணம்ல இருந்து பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி, வீரமணி, தேவிகாபுரம்ல இருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்துல இருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் நம்ம வந்து கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியம் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் காதலன் திரைப்படத்துல இருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. Bob Clearmountain meets with attitude, funky drums from hell. Sign up at the

0: やわーわー。
1: FM ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சி நேரம் 9:32 வந்து அடுத்ததா யாருடைய பாடலை கேட்க போறோம் அப்படின்னா, ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடலை கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான்ல இருந்து அவங்க மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா ஹேமா காஞ்சிபுரம்ல இருந்து, காரைக்கால்ல இருந்து சேப்பு விஜயராகவன், இவங்களுடைய விருப்ப பாடல் வந்து வீர சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடலை நம்ம வந்து பிளே பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனிலிருந்து கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 9:54 ஆயிடுச்சு. இந்நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. நம்மளுடைய சாங் வந்து எஃப்எம் ரெயின்போவில் வந்து பிளே ஆயிடுச்சு, நம்ம ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க. என்னடா நம்ம சாங் இன்னைக்கு பிளே ஆகலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க நேர்களே. இன்னைக்கு டெய்லி சாயந்தரம் 6:20 மனம் விரும்ப

நிகழ்ச்சி இருக்கு. நீங்க டைரக்டாவே போன் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை வந்து நீங்க கேட்கலாம். இன்னைக்கு யார் யாரோட சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ண முடியல அப்படிங்கிறவங்க பேரெல்லாம் நான் வந்து சொல்றேன். கரூர்ல இருந்து ரகுபதி, தங்க பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ, பழனிபாரதி, ஐயப்பன் தங்கல்ல இருந்து, தூத்துக்குடியில இருந்து சீதா லட்சுமி, கும்பகோணம் பட்டாளம்ல இருந்து ரமேஷ், ஜெயந்தி, வாரியங்காவல்ல இருந்து கதிரவன், வசந்தி, ஆல்பர்ட், பாத்திமா, சுமதி, திருவள்ளூர்ல இருந்து, நாகர்கோயில் இருந்து மந்திரமூர்த்தி, பொன்னியம்மன் மேடுல இருந்து வண்ணை கணேசன், சுகன்யா பாரத், ராதா பிரியா தேனி மாவட்டம்ல இருந்து, ஐயனார், மீரா, அஸ்மிதா, அஸ்மித்ரன் பன்ருட்டியிலிருந்து, கண்டாச்சிமங்கலம்ல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், கும்பகோணம்ல இருந்து கலைதுரைராஜன், கஸ்தூரி, வேல்முருகன், அரியலூர்ல இருந்து, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், புவனிஷா, சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பால்பண்ணையிலிருந்து, பண்ணைபுரம்லிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன், சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மதுரையிலிருந்து, செஞ்சி சிங்கவரம்லிருந்து கலைவாணி கணிஷ்மா, ஓட்டியிலிருந்து சுரேஷ், ரமேஷ் பாபு, கீதா, ரவி, மதுரையிலிருந்து ராமு, ராம்பாக்கம்லிருந்து, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாங் வந்து பிளே பண்ண முடியல. கண்டிப்பா நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுடைய சாங் வந்து நாளைக்கு எஃப்எம் ரெயின்போவில் பிளே ஆகும். இப்ப நிறைவா இவங்களுக்காக ஒரு பாடல் பிளே பண்ண போறோம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ஈரானில் சமீபகாலமாக அதிகரித்துள்ள ஸ்திரத்தன்மையின்மை மற்றும் மோதல் நிலைகளை கருத்தில் கொண்டு தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்திய குடிமக்களுக்கு திருத்தப்பட்ட ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. எந்தவொரு நோக்கத்திற்காகவும் ஈரானுக்கு பயணம் செய்யும் இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சூழல் மேம்படும் வரை தங்களது பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஏற்கனவே ஈரானில் உள்ள இந்தியர்கள் கிடைக்கக்கூடிய விமான வாய்ப்புகளை பயன்படுத்தி தற்காலிகமாக ஈரானை விட்டு வெளியேறுவதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆகஸ்ட் 13 வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் பல முக்கிய சட்ட மசோதாக்கள் விவாதத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்படும். இதனிடையே இன்று மக்களவையில் உச்சநீதிமன்ற திருத்த மசோதா 2026, மாநிலங்களவையில் தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு தடுப்பு மசோதா 2026 விவாதிக்கப்பட உள்ளன. இந்த மசோதாக்களை தவிர பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி மசோதா, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டு மசோதா 2026 ஆகியவையும் மழைக்கால கூட்டத்தொடரின் போது விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் சட்டமன்றத்தின் 5வது நாள் பருவ மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடரின் போது அரசு துணைநிலை அறிக்கையுடன் பல்வேறு முக்கிய சட்ட மற்றும் நிதிசார் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் நகர்ப்புற மேம்பாட்டு மசோதா உட்பட மொத்தம் 13 மசோதாக்கள் அவையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக புஷ்கர் திருவிழாவை நடத்த புதுச்சேரி அரசு முன்வர வேண்டும் என்று வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 400 MHz அணுக்கரு காந்த அதிர்வு கருவிகளை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு திறந்து வைத்தார். கயானாவில் 116 பயணிகள் மற்றும் 17 பணியாளர்களுடன் சென்ற படகு நேற்று கடலில் மூழ்கியது. இதுவரை 67 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்தோடு. இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 10:03:26. நேர்களே, இன்னைக்கான கெட் செட் கோல என்ன கேள்வி உங்களுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் சர்வதேச நிலவு தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ இன்னைக்கு நிலவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்காக ரெடியா இருக்கு. நீங்க இந்த நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. ஃபெம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்கள். சரி, ஓகே, இன்னைக்கு வந்து சர்வதேச நிலவு தினம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ முதல் கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் முதன் முதலாக நிலவில் காலடி வைத்த ஆண்டு எது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. மனிதன் முதன் முதலாக நிலவில் காலடி வைத்த ஆண்டு எது? ஸோ இதனாலதான் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் சர்வதேச நிலவு தினம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி. கேள்வியை மறுபடியும் சொல்றேன், மனிதன் முதன் முதலாக நிலவில் காலடி வைத்த ஆண்டு எது? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு நிகழ்ச்சியில். இப்போ உங்களுக்காக பாட்டு வில்லு படத்துல இருந்து கேட்கலாம்.

0: கேட்டுட்ருக்கீங்க நேர்ல எஃப்எம் ரெயின்போ 102.8ல இது கெட் சிட் கோ நிகழ்ச்சி. 10:58 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு சர்வதேச நிலவு தினம். ஸோ அது சம்பந்தமா ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், மனிதன் முதன் முதலாக நிலவில் காலடி வைத்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கீங்க?
1: செஞ்சி சிங்கவாரத்துல இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சொல்லுங்க, இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
1: தெரியும் மேம். ஜூலை 20 1969 ஆண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஃபர்ஸ்ட் காலடி வச்சேன் நிலவுல.
0: ஓகே.

அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் யார் கால் வச்சாங்க? நீங்க எல்லாத்தையும் சேர்த்தே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் காலரா வந்து சூப்பரா பதில் சொன்னீங்க. நன்றி. ஓகே, 1969 ஆண்டு தான் வந்து மனிதன் முதன் முதலா நிலவில காலடி வைத்த ஆண்டு அப்படிங்கறது. சோ செஞ்சி கலைவாணி மேடம் வந்து சரியான பதில் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கால வைத்தவர் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் காலடி வைத்த விண்கலத்தின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிலவில் காலடி வைத்த விண்கலத்தோட பெயர் என்ன? உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதா கால் பண்ணலாம் FM ரெயின்போக்கு. கால் பண்ணுங்க 2271760 2275230 என்ற இந்த நம்பர்ல. நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக படிக்காதவன் படத்திலிருந்து பாட்டு கேட்க

0: நிகழ்ச்சியில கடைசியா நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிலவில் காலடி வைத்த விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ராஜகோபால் வெள்ளியூர்ல பேசுறோம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
1: அப்போல்லோ 11 மேடம்.
0: ஆ ஓகே,
1: அமைதி பெருங்கடல்ல கால் முதல்ல காலடி வச்சது மேடம்.
0: ஓகே, அப்போல்லோ 11 அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்ததா நீங்க சொன்னது வந்து அந்த நிலவுல இருக்கக்கூடிய இடத்துல அவங்க கால் வச்சாங்க, அந்த பேர் சொல்றீங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இரண்டாவதா கால் வச்சது யாருன்னு
1: தெரியுமா?
0: அப்படிங்களா? இல்ல, வேற யாராவது சொல்றாங்களா கேக்கலாமா? இருந்தாலும் நீங்க சொன்ன பதில் வந்து கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் சொன்னது அப்போல்லோ 11 அப்படிங்கிற பதில் வந்து சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே நேர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான். நிலவில முதல் முதல கால் வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். இரண்டாவது காலடி வைத்த நபர் யார்? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக நேபாளி படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம்.

0: 10:23 ஆறு நொடிகள் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சர்வதேச நிலவு தினம், அது சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல லாஸ்டா நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நிலவில் காலடி வைத்த இரண்டாவது மனிதன் யார் அப்படின்னு கேட்டதா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க சார், இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
1: இரண்டாவது கால் வைத்த மனிதர் பஸ் ஆல்ரைன்.
0: ஓகே, பஸ் ஆல்ரைன் அப்படிங்கிறது சரியான பதில்.
1: போனா கூட இவருக்கு இரண்டாவது சான்ஸ் கிடைச்சது. 11:19 கழிச்சு இவர் கால் வைத்தார்.
0: ஓகே ஓகே, சூப்பர், சரியான பதில் கொடுத்திருக்கீங்க சார். அழைப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ.
0: நன்றி. அதாவது பஸ் ஆல்ரின் அவர்கள் வந்து நிலவில் காலடி வைத்த இரண்டாவது மனிதன் அப்படின்னும் சொல்லப்படுறாரு. ஓகே நேர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலவில் தரையிறங்கிய முதல் இந்திய விண்கலம் எது? நிலவில் தரையிறங்கிய முதல் இந்திய விண்கலம் எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.

0: ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
0: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
0: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில கடைசியான கேட்டு கேள்வி என்ன அப்படின்னா, நிலவில் தரையிறங்கிய முதல் இந்திய விண்கலம் எது அப்படின்னு கேட்டிருந்த. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்வடியில் இருந்து சந்திரசேகர்.
2: ஓகே, சொல்லுங்க சார், இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
3: கண்டுபிடிச்சிட்டேன்ல. அதுவும் இந்தியா பண்ணின விண்கலத்துல இதுதான் அப்படிங்கறது ரொம்ப பெருமையானது இந்தியர்களுக்கே மேம்.
2: ஓகே, சூப்பர் சூப்பர். சந்திராயன் 3 அப்படிங்கறது சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி, நன்றி. நிலவில் தரையிறங்கிய முதல் இந்திய விண்கலம் சந்திரயான் 3 அப்படிங்கறது சரியான பதில். ஓகே நேர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் நிலவு பயண திட்டம் எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியாவின் முதல் நிலவு பயண திட்டம் எது? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருந்ததுன்னா கால் பண்ணலாம் FM Rainbow 2271760 2275230 என்று இந்த நம்பர்ல.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி இன்றைய தினம் சர்வதேச நிலவு தினம். ஸோ அதனால அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்கேன். அந்த வகையில கடைசியாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் நிலவு பயண திட்டம் எது அப்படின்னு கேட்டிருந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஆரியபாளையத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க சார், இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
1: இந்த கேள்விக்கான பதில் வந்து சந்திராயன் 1 மேடம்.
0: ஓகே, சூப்பர் சார். இந்தியாவின் முதல் நிலவு பயண திட்டம் வந்து சந்திரயான் 1 அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி.
1: வாழ்த்துக்கு, நன்றி மேடம்.
0: இந்த கேள்விக்கான பதில் சந்திரயான் 1, இந்தியாவின் முதல் நிலவு பயண திட்டம் அப்படிங்கறது. 2008 ஏவப்பட்டது இந்த சந்திராயன் 1 அப்படிங்கறது. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறது இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நிலவில் ஒரு நாள் அப்படிங்கறது பூமியின் எத்தனை நாட்களுக்கு சமம்? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. நிலவில் ஒரு நாள் அப்படிங்கறது பூமியின் எத்தனை நாட்களுக்கு சமம், அதாவது பகல் இரவு சேர்த்து. சோ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுனா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக பாட்டு காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மணி 44:05 நொடிகள்ல கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில கடைசியா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நிலவில் ஒரு நாள் அப்படிங்கறது பூமியின் எத்தனை நாட்களுக்கு சமம் அப்படின்னு கேட்டது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ, வணக்கம்.
2: அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சுந்தரம்.
1: ஓகே, சொல்லுங்க சார், இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
2: 29.5 நாட்கள்.
1: ஓகே, கிட்டத்தட்ட 29.5 நாட்கள்.
2: ஆமா மேடம்.
1: ஓகே சார், சூப்பர், சரியான பதில் கொடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
1: ஓகே, நிலவில் ஒரு நாள் அப்படிங்கறது வந்து சுமார் 29.5 நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் சரியான பதில். ஓகே, நேர்களை உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிலவின் தென் துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடு

இது நிலவின் தென் துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடு எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருந்து நான் கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760 2275230.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: கேட்டுட்ருக்கீங்க நேர்லி 102.8 எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட கடைசியாக நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடு எது கேட்டிருந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
4: ஓகே, சொல்லுங்க மேடம், இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
5: இது இந்தியா தான் முதலாவதா இறங்கினது. இறக்கினது
4: என்ன புரியல மேடம்? சந்திராயன் 3 தான் வந்து இந்த தென்துருவ பகுதியில வெற்றிகரமா இறங்கிய. ஆமா, கரெக்டான பதில் கொடுத்திருக்கீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமா தரையிறங்கிய முதல் நாடு இந்தியா அப்படிங்கறது சரியான பதில். அதே மாதிரி அது வந்து சந்திரயான் 3 அப்படிங்கிறது தான். சோ நேர்களே, உங்களுக்காக இப்ப நிகழ்ச்சியில பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து.

6:56 பத்து நொடிகள் ஆயிடுச்சு. நேர்களே, இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கேட்ட ரசித்த எல்லா நேர்களுக்கும் நன்றி. வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். அரசியலமைப்பு சட்டம், நாடாளுமன்ற மரபுகள் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை காத்து ஒத்துழைப்பு உணர்வுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்பார்கள் என்று மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் பதிவிட்டுள்ள அவர், சட்டம் இயற்றுதல் மற்றும் பிற நாடாளுமன்ற பணிகளை சுமூகமாகவும் அதிக அளவிலும் நிறைவு செய்வது ஒரு கூட்டு பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார். புரட்சியாளரும் சுதந்திர போராட்ட வீரருமான படுகேஸ்வர் தத்தின் நினைவு நாளான இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக ஊடக பதிவு ஒன்றில், ஆங்கிலேயர்களின் அநீதிகளுக்கு எதிராக நாடு முழுவதும் சுதந்திர உணர்வை படுகேஸ்வர் தூண்டிவிட்டதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். அநீதி மற்றும் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக போராடிய ஒரு தீவிர தேச பக்தராகவும் துணிச்சலான ஆளுமையாகவும் படுகேஸ்வர் தத் விளங்கியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜன்பத், ராஜீவ் சவுக், பட்டேல் சவுக், சென்ட்ரல் செக்ரட்டரியட் மற்றும் சேவாதீர்த் ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் மறு உத்தரவு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாக டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் தெரிவித்துள்ளது. ஈரானில் சமீப காலமாக அதிகரித்துள்ள ஸ்திரத்தன்மையின்மை மற்றும் மோதல் நிலைகளை கருத்தில் கொண்டு தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்திய குடிமக்களுக்கு திருத்தப்பட்ட ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. எந்தவொரு நோக்கத்திற்காகவும் ஈரானுக்கு பயணம் செய்யும் இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சூழல் மேம்படும் வரை தங்களது பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஏற்கனவே ஈரானில் உள்ள இந்தியர்கள் கிடைக்கக்கூடிய விமான வாய்ப்புகளை பயன்படுத்தி தற்காலிகமாக ஈரானை விட்டு வெளியேறுவதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 400 MHz கருப்பொருள் காந்த அதிர் கருவிகளை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 11:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது
3: வளமான பாரதம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் ஏ. முருகையன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
4: என்னப்பா மனோகர, ஒரே சோகமா இருக்கிற? எப்பவும் இப்படி இருக்க மாட்டிய? தச்சு வேலையில உன்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது. அப்படி ஒரு சுறுசுறுப்பு உனக்கு இருக்கும், அப்படி ஒரு நேர்த்தியும் இருக்கும். ஏன்பா உன் சோகத்துக்கு என்னதான் காரணம்?
5: வாப்பா ரகு, வாப்பா. ஒண்ணுமில்லப்பா, மனசுல ஒரு சோகம். அதான்
4: ஏன்பா மனோகர், அண்ணன் தம்பியா பழகுறோம், என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா?
5: தப்பா நினைக்காதப்பா, என் பையன் இருக்கான்ல.
4: ஏன்பா தமிழ் கீதனுக்கு என்னது, என்ன சொல்ல வர?
5: ஆமாம்பா, +2 முடிச்சுட்டு மேல படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்பா. மார்க்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டான், அதனால காலேஜ் படிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான்பா அவன்.
4: சரிப்பா மனோகர், அவன் விருப்பம் தான் என்ன? கேட்டியா என்ன சொன்னான்?
5: கேட்டான், என் கூட சேர்ந்து மரவேலை செய்ய போறான்றான். படிக்க பிடிக்கலையாம்பா அவனுக்கு. தச்சு தொழில பெரிய ஆளாகியா கை நிறைய சம்பாதிக்கலான்னு ஆசைப்படுறான். என்கிட்ட பெருசா ஒண்ணும் வசதி இல்லப்பா, அதான் சோகமா இருக்கிறேன்பா.
4: மனோகர், முதல்ல சோகமா இருக்கிறத விடு, உனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சுப்பா. கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
5: ரகு என்னப்பா சொல்ற, எனக்கு நல்ல காலம் வந்துருச்சா?
4: ஆமாம்பா, பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சுப்பா.
5: ரகு என்னப்பா சொல்ற, எனக்கு நல்ல காலம் வந்துருச்சுங்கிறதுக்கும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்துக்கும் என்னப்பா தொடர்பு?
4: என்ன இப்படி கேட்டுட்ட மனோகர்? நீ தச்சு தொழில் செய்யற.
5: ஆமா.
4: உன் பையனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு.
5: இதுக்கும் விஸ்வகர்மா திட்டத்துக்கும் என்னப்பா தொடர்பு?
4: தொடர்பு இருக்கு மனோகர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் தச்சர், கொல்லர், பூட்டு தயாரிப்பவர், குயவர், இப்படி 18 பாரம்பரிய தொழில்களை மேற்கொள்ளும் 18 வயது நிரம்பிய கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கு 5% வட்டியில 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து அவர்கள் தங்களது தொழிலை ஆரம்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
5: அப்ப என் பையன் லோனு வாங்கி அதுவும்

0: 5% வட்டியில 1,00,000 ரூபாய் வாங்கி தொழில் தொடங்க அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ள தங்கமான திட்டமா இந்த விஸ்வகர்மா திட்டம்?
1: ஆமாப்பா மனோகர், முதல்ல 1,00,000 லோனு,
0: சரி,
1: அத நல்ல முறையில கட்டி முடிச்சுட்டா மீண்டும் 2,00,000 ரூபாய் அதே 5% வட்டியில.
0: அடேங்கப்பா ரக, இந்த விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி மேலும் பல விவரங்களை தெரிஞ்சுக்கணும்பா.
1: அதுக்கு என் வண்டியில ஏறி உக்காரு. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில இருக்கிற மாவட்ட தொழில் மையத்துக்கு தான் நான் இப்ப போறேன். நீயும் வந்தீனா அங்க டிக் மேனேஜரு அப்புறம் துணை மேலாளர் இவங்களெல்லாம் பார்த்து இது சம்பந்தமா நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: அப்ப வாப்பா வாப்பா, உடனே கிளம்பலாம், வண்டி எடுப்பா.
1: சரிப்பா சரிப்பா, உட்காருப்பா. ஒரு வழியா மாவட்ட தொழில் மையம் வந்துட்டோம்.
0: ஆமா,
1: அதோ கே கோவிந்தராஜன் அப்படின்னு போர்டு போட்டுருக்கு பாருப்பா.
0: ஆமா ஆமா ஆமா, சரிப்பா உள்ள போகலாம் வா.
1: வணக்கம் சார், பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம் சார்.
0: ஆமா சார், சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம்.
2: நமது பிரதமர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டமானது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இந்தியாவின் பாரம்பரிய கைவினைகள் மற்றும் கைவினை தொழிலாளர்களை ஆதரிப்பதாகும். இதனுடைய பயன்கள் என்னவென்றால், பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் இணைய விரும்புபவர்கள் பொது சேவை மையத்தின் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். வெற்றிகரமான பதிவு மற்றும் சரிபார்ப்புக்கு பிறகு பயனாளிகளுக்கு பிரதமரின் விஸ்வகர்மா சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்படும். திறன் சரிபார்ப்புக்கு பிறகு பயனாளிகளுக்கு சொந்த தொழில் தொடங்க, தொழில் சார்ந்த கருவிகளை வாங்க இ வவுச்சர் மூலம் ரூபாய் 15,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். திட்டத்தில் இணைபவர்களுக்கு ரூபாய் 500 உதவித்தொகையுடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். கைவினை கலைஞர்களுக்கு முதல் தவணையாக ரூபாய் 1,00,000 வரை 5% வட்டியுடன் வங்கிகளின் மூலம் வழங்கப்படும். இதனை தவணை முறையில் 18 மாதங்களில் திருப்பி செலுத்த வேண்டும். திருப்பி செலுத்திய பிறகு மேம்படுத்தப்பட்ட திறன் பயிற்சி முடித்தவர்களுக்கு 2nd தவணையாக ரூபாய் 2,00,000 வரை 5% வட்டியுடன் கடன் வழங்கப்படும். இத்தொகையினை 30 மாத தவணையில் திருப்பி செலுத்த வேண்டும். இத்திட்டத்திற்கு சுமார் ரூபாய் 13,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஒரு 18 பாரம்பரிய தொழில்கள் இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட உள்ளன. தச்சர், படகு தயாரிப்பாளர், கவசம் தயாரிப்பவர், கொல்லர், சுத்தியல் மற்றும் கருவிகள் தயாரிப்பவர், பூட்டு தயாரிப்பவர், பொற்கொள்ளர், குயவர், சிற்பி, கல் உடைப்பவர், காலணி தைப்பவர், கொத்தனார், கூடை பாய் துடைப்பம் தயாரிப்பவர், கயிறு நெசவாளர், பொம்மை தயாரிப்பவர், முடித்திருத்தும் தொழிலாளர், பூமாலை தொடுப்பவர், சலவை தொழிலாளி, தையற்காரர் மற்றும் மீன் பிடிவலை தயாரிப்பவர். இத்திட்டத்தின் சிறப்புகள் பற்றி டெபுட்டி ஃபங்க்ஷனல் மேனேஜர் விளக்கமாக தெரிவிப்பார்.
1: வணக்கம் சார்,
0: நீங்களும் விஸ்வகர்மா திட்டத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சார்.
1: ஆமா சார், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சார்.
3: ஜி ஜெயராமன், நமது பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்த விஸ்வகர்மா திட்டம் கடந்த மாதம் செப்டம்பர் 17 பாரத பிரதமர் அவர்களால் முறைப்படி துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் வருகின்ற 5 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும், அதாவது 2028 வரை. இந்த திட்டத்தின் நோக்கம் இந்தியாவில் உள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் வாழும் கைவினைஞர்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிக்கும் திட்டமாகும். தற்போது இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு 18 வகையான தொழில்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த தொழிலில் மேற்கொள்ளும் கைவினை கலைஞர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் பங்கு பெற விரும்பும் கைவினைஞர்கள் அருகாமையிலுள்ள பொது சேவை மையத்தில் விஸ்வகர்மா இணைய முகப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டு பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு கைவினைஞர்கள் குறைந்தபட்சம் 18 வயதுக்கு மேல் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் 1 நபர் மட்டுமே இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். அதாவது ஒரு குடும்பம் என்பது கணவன், மனைவி, திருமணமாகாத பிள்ளைகள். அரசு ஊழியரோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினரோ இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. மேலும் ஏற்கனவே மத்திய மாநில அரசின் திட்டத்தில் பயன்பெற்றவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. இந்த திட்டத்தில் இணையதள வாயிலாக பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு அவர்களுடைய விளக்கங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்படும், சரிபார்க்கப்படும். அதாவது அவர்கள் இந்த தொழிலை செய்கிறார்களா, அவர் ஆதார் எண் மற்றும் குடியிருப்பு சம்பந்தமான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுபடுத்தப்பட்டு சரிபார்க்கப்பட்டு பிறகு ஒப்புதல் கிடைத்தவுடன் அவர்களுக்கு விஸ்வகர்மா அடையாள அட்டை ஒன்று வழங்கப்படும், விஸ்வகர்மா அனுமதி உடைய சான்றிதழும் வழங்கப்படும். அப்படி அந்த

0: சான்றிதழில் அவர்களுக்குன்னு ஒரு தனி எண் ஒதுக்கப்படும். அந்த தனி எண்ணை பயன்படுத்தி அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தின் பயன்களை அடையலாம். இந்த பயன்களாக முதலில் அவர்களுடைய திறனை சரிபார்த்து இவர்களுக்கு தற்பொழுது இந்த திறன் இருக்கிறது, இவர்களுக்கு இந்த தொழிலை மேற்கொள்வதற்கு மேலும் திறன் வேண்டும், இப்படி அவர்களுடைய திறன்கள் ஆய்வு செய்யப்பட்டு அந்த திறன்களுக்கு ஏற்றவாறு அடிப்படை பயிற்சி அளிக்கப்படும். அந்த அடிப்படை பயிற்சி அளிக்கும் பொழுது தேவையான கருவி உபகரணங்களும் வழங்கப்படும், ₹15,000 மிகாமல். அந்த பயிற்சியின் போது அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு ₹500 வீதம் அடிப்படை பயிற்சி 5 முதல் 7 நாட்களுக்கு வழங்கப்படும். இந்த பயிற்சி முடிவடைந்தவுடன் அவர்களுக்கு வங்கிகள் மூலம் கடன் உதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் மேம்பட்ட பயிற்சி பெற விரும்புபவர்கள் மேலும் 15 நாட்களுக்கு மேம்பட்ட பயிற்சி அளிக்கப்படும். இந்த மேம்பட்ட பயிற்சி என்பது எவ்வாறு ஒரு தொழிலை நிர்வகிப்பது, எவ்வாறு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மேற்கொள்வது போன்ற பலவிதமான தொழில்நுட்ப விவரங்களை அந்த பயிற்சியில் அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்படும். இப்படி அவர்கள் பயிற்சி முடிந்தவுடன் அந்த சான்றிதழோடு அந்த பயிற்சி புலனோடு அவர்கள் வங்கியை அணுகி அவர்கள் மேற்கொள்ள விரும்பும் தொழிலுக்கு முதல் தவணையாக ₹1,00,000 5% வட்டியுடன் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த கடன் வசதி பெற்றவுடன் அவர்கள் 18 மாதத்தில் அந்த கடனை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு 2வது தவணையாக மேலும் ₹2,00,000 அதே 5% வட்டியுடன் வழங்கப்படும். அந்த தொகையை 30 மாதத்திற்குள் திருப்பி செலுத்தி விட வேண்டும். இது வந்து கடன் வழங்கும் சம்பந்தமான பயன். மற்றொரு பயன், அவர்களுக்கு அந்த கருவி தொகுப்பு பயிற்சி கொடுக்கும் போதே ₹15,000 மிகாமல் வழங்கப்பட்டுவிடும். அது ஒரு பயன். மற்றொன்று பயன், அவர்கள் தயாரிக்கும் தொழிலுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவது. சந்தை வாய்ப்பு என்பது அவர்கள் தயாரிக்கின்ற பொருட்களை எந்த இடத்தில் அந்த காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு செய்யலாம் என்பது போன்ற சந்தை வாய்ப்புகள், ட்ரேட் ஃபேர், எக்ஸிபிஷன், இவ்வாறு பல்விதமான சந்தை வாய்ப்பை மேம்படுத்தும் வகையான முன்னெடுப்புகள் செய்வதற்கு இந்த திட்டத்தின் மூலம் அரசாங்கம் உதவி செய்கிறது. மேலும் அவர்கள் ஜெம் போர்ட்டல் போன்ற போர்ட்டல்களிலும் அதன் மூலமாக அவர்கள் அவங்களுடைய பொருட்களை சந்தை வாய்ப்பு பயன்படுத்துவதற்கு வழி இருக்கிறது. இவ்வாறு இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அந்த 18 வகையான தொழில் மேற்கொள்பவர்கள் அவர்களுடைய தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த திட்டத்தினுடைய பயன்பெற்றவர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனிய வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த திட்டம் முழு வசதி வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அடையாளம் காண்பிக்கப்பட்ட 18 வகையான தொழில் மேற்கொள்ளும் கைவினைகள் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும், மேலும் இது சம்பந்தமாக தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கும் விளக்கங்களுக்கும் விஸ்வகர்மா என்ற இணைய முகப்பிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக விளக்கம் பெற விரும்புவோர்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழில்பேட்டையில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தின் அலுவலகத்தின் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். இந்த திட்டத்தில் பயன்பெற்று நீங்கள் எல்லா வகையிலும் நல்ல சிறந்து விளங்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: ரெண்டு பேரும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி நிறைய செய்திகள் சொன்னாங்க, ஆனா இந்த கைவினை கலைஞர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்குப்பா.
2: அதுக்கு புதுச்சேரியிலிருந்து கடலூர் போற வழியில அரியாங்குப்பத்துக்கு கொஞ்சம் முன்னாடி முருங்கப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அங்க போகணும்.
1: ஓஹோ, சரி சரி.
2: அங்க கலை மற்றும் கைவினை கிராமம் இருக்கு. அங்க போனோம்னா பல்வேறு கைவினை தொழில் செய்யும் கலைஞர்களை நாம சந்திக்கலாம்.
1: வந்ததுதான் வந்துட்டோம், அங்கேயும் போயிட்டு வந்துடுவோமே.
2: சரிப்பா மனோகர், வண்டியில உட்காருப்பா.
1: சரி சரி,
2: வண்டி எடுக்கட்டுமா?
1: உட்காந்துட்டேன், வண்டி எடுப்பா.

0: மனோகர் இங்கதான்ப்பா, இறங்குப்பா, உள்ள போலாமா?
1: போகலாம். ரத, பாக்குறதுக்கு அழகான இடமா இருக்குதுப்பா, வா உள்ளே போவோம்.
0: அதோ அந்த ஸ்டால்ல இருக்காரு, அவரு கலைமாமணி எஸ் அரியபுத்திரி. அவரை சந்திச்சு முதல்ல பேசுவோம்ப்பா.
1: ஐயா வணக்கம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி உங்க கருத்து.

0: சொல்லுங்களேன்.
1: என்னுடைய பெயர் கலைமாமணி அரியபுத்திரி. நான் புதுவை மாநிலத்தை சேர்ந்த வில்லியனூர் என்ற ஊரில் வாழ்ந்து வருகிறேன். கிட்டத்தட்ட 40 வருடமாக ஓவியத்துறையில் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக முருங்கப்பாக்கத்தில் கலை மற்றும் கைவினை கிராமம் ஒன்று திறந்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 20 கைவினை கலைஞர்கள் நாங்கள் எல்லாமும் சேர்ந்து இந்த கைவினை கிராமத்தை மேம்பாடு செய்வதற்காக எங்களுடைய தொழிலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாரத பிரதமர் அறிவித்த இந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது கைவினை கலைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது. ஏன்னா இந்த கைவினை கலைஞர்கள் மேற்கொண்டு அவருடைய கைவினை பொருட்களை செய்வதற்கும் விற்பதற்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்கள் கடன் உதவியெல்லாம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இந்த மாதிரியான திட்டத்தை நாங்கள் அனைத்து கலைஞர்களும் வரவேற்க நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பாரம்பரிய கலைகள் எதுவும் அழிந்து விடாத அளவுக்கு இது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்வையை உண்டு பண்ணியிருக்கிறது. மேல் மேலும் நாங்கள் கலைகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருப்போம். நம்ம பாரத பிரதமர் எடுத்திருந்த முடிவு எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்பதை மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரிய கலையை அழியாத வண்ணம் அவர் மேற்கொண்டு நிறைய திட்டங்களை செய்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவருக்காக கோரிக்கை விடுக்கிறோம்.
0: அப்புறம் வேற யார பார்க்க போறோம்
2: மனோகர்? அதோ சுடுமண் சிற்பங்கள் செய்யறாரு.
0: ஆமா,
2: கலைமாமணி என் சண்முகம்.
0: சார் வணக்கம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி சொல்லுங்களேன் சார்.
3: நான் டெரக்கோட்டா மண் சிற்ப கலைஞரை ஒர்க் பண்ணின்னு வரேன். புதுச்சேரியில் முருங்கப்பாக்கத்தில் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்னு ஒரு இடம். டைரக்டர் தான் எங்களுக்கு 20 கடையை செலெக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடை விதமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களை வந்து தொழிலை வளர்க்க
1: முடிவு எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்பதை மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரிய கலையை அழியாத வண்ணம் அவர் மேற்கொண்டு நிறைய திட்டங்களை செய்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவருக்காக கோரிக்கை விடுக்கிறோம்.
0: அப்புறம் வேற யார பார்க்க போறோம்
2: மனோகர்? அதோ சுடுமண் சிற்பங்கள் செய்யறாரு.
0: ஆமா,
2: கலைமாமணி என் சண்முகம்.
0: சார் வணக்கம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி சொல்லுங்களேன் சார்.
3: நான் டெரக்கோட்டா மண் சிற்ப கலைஞரை ஒர்க் பண்ணின்னு வரேன். புதுச்சேரியில் முருங்கப்பாக்கத்தில் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்னு ஒரு இடம். டைரக்டர் தான் எங்களுக்கு 20 கடையை செலெக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடை விதமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களை வந்து தொழிலை வளர்க்க ரொம்ப உறுதுணையாக எங்களுக்கு டைரக்டர் டூரிஸ்ட் மண். முருங்கப்பாக்கத்தில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் முதல் வந்து லேம்ப் ஷேடு, ரெண்டாவது வந்து தேங்காய் ஓட்டில் வந்து கம்மல்கள் செய்யப்படுது, அதுக்கடுத்து வந்து லெதர் கிராஃப்ட் ஒன்று, அப்புறம் வந்து இந்த பாய் நெசவு பண்ணுறது, மெழுகுவத்தின்னு செய்வாங்க, எஸ்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்குது, சங்கில் இந்த ஓவியம் மர வேலைப்பாடு சிற்பம் ஓவியம் பேப்பர், இன்னொரு வந்து ஊஞ்சல் மேட்டு யோகா மேட்டு கைத்தறி, இன்னொரு மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பனை ஓலையில் வந்து கூடை பண்ணிக்கின்னு இருக்காங்க. டெரக்கோட்டா மண் சிற்ப சிலை செய்துன்னு இருக்காரு. பேக் ஐட்டம் பண்ணிக்கின்னு இருக்காரு. ஒரு 20 கடையும் இங்கே அமைஞ்சிருக்குது. விஸ்வகர்மா திட்டத்தில் இந்த டைமில் இங்கே இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு அத்தனை குடும்பத்துக்கும் லோனுன்ற ஒரு அடிப்படை கொடுத்ததுனால இதை சந்தோஷப்படுகிறோம். டெரக்கோட்டாவெல்லாம் வளரணும், மற்ற தொழில்கள் வளரணுன்ட்டு முன்னுரிமையாக எங்களுக்கு இருந்து எங்களை வாழ்வாதாரத்தை பெருக வைக்கிறதுக்கு நம்ம பிரதமருக்கு ரொம்ப நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மனோகர், பக்கத்தில் காகித பொருட்கள் செய்யும் கலைஞர் ஆர் சிவபெருமாள் இருக்காருல்ல,
0: ஆமா,
2: அவர்கிட்டயும் நம்ம பேசணும்.
0: சரி சரி, வா போயிட்டு பேசுவோம். சார் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி

0: ஐடியா கிரியேட்டிவ் பண்ண ஆரம்பிச்சு என்னுடைய பொருள் இந்தியா ஃபுல்லாகவும் போகுது. ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கி போயிருக்காங்க. நான் மட்டும் தான் பாண்டிச்சேரியில் இருக்கிறதோ என் பொருள் வெளியே எல்லாமே போயிடுச்சு. அது எனக்கு சந்தோஷம். இப்போ நிறைய எனக்கு கிரியேட்டிவ் பண்ணினே இப்போ மைண்ட் வந்துனே இருக்கும். அது என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் டைம் இல்லை தவிர, இப்போ நம்ம செல்ஃபோன் ஒன்று வந்ததால் கொஞ்சம் லாபமாக இருக்குது, ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அந்த காலத்தில் சாம்பிள் தான் ஒன்று ஒன்று செஞ்சு செஞ்சு வச்சுக்குவோம். இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ நிறைய செய்கிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க, பண்ணுறதை அவங்க உட்காந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு சில ஐடியாலாம் கேட்குறாங்க. நாங்கள் அதுமாதிரிலாம் செய்வோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் எங்கள் வீட்டிலலாம் செய்வோம், யூடியூப்லாம் பார்த்து அப்படி இப்படி செய்வோம். அந்த அளவுக்கு தெரியாது. உங்ககிட்ட நேரடியாக பார்க்கும்போது நல்ல இதுவாக இருக்குது. இங்கே நிறைய கிராஃப்ட் இருக்குது இந்த இடத்துல, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில். அது ரொம்ப பயனாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம தொழில் நம்மளோட போயிடக்கூடாது இல்லையா? நம்ம ஃபேமிலியே செய்கிறாங்களோ இல்லையா, மற்றவங்களும் கற்றுன்னு போனால் அது இன்னும் பரவும் இல்லையா? ஏன்னா நான் புது விதமாக ஹேண்ட்மேட் பேப்பர்னா ஹேண்ட்மேட் பேப்பர் மட்டும் தான் எல்லாம் செய்வாங்க. நான் ஹேண்ட்மேட் பேப்பர் கூட துணியும் மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது கூட டிசைன் பண்ணுறதுக்காக இந்த பார்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு 4-5 பொருள் நான் யூஸ் பண்ணுறேன் ஹேண்ட்மேட் பேப்பர் கூட. டிஃப்ரெண்ட்டாக வெளியில் ஹேண்ட்மேட் பேப்பர்னால் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக செய்கிறோம். பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இது ரொம்ப நல்ல திட்டம். இது பிரதம மந்திரிக்கெல்லாம் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இந்த திட்டம் வந்ததால் இப்போ இந்த நம்மளுடைய தொழில் வெளியிலாம் போக ஆரம்பிச்சிருக்கு. நிறையா பேருக்கு பாரம்பரியமான தொழிலெலாம் அவங்கவுங்களோட முடிஞ்சிடாமல் வெளி உலகத்துக்கெலாம் போக ஆரம்பிச்சிருக்கு. கைவினை கலைஞர்னால் என்னன்னே நிறையா பேர் தெரியாத உலகத்தில் இப்போ இந்த திட்டத்து மூலயமா என்னென்ன விதமான கைவினை கலைஞர்கள்லாம் நாட்டில் இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக உருவாகிற கைவினை கலைஞர்களுக்கும் இது லாபமாக இருக்கும். அதனால் இந்த திட்டத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கணும். நன்றி வணக்கம்
1: சார். இங்க வாங்க. நீங்க மரச்சிற்பம் கலைஞர் தானே?
2: விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி உங்களோட கருத்தையும் சொல்லுங்களேன் சார்.
1: ஆமா சார்.
3: வணக்கம், என் பேர் மணிமாறன். நான் வந்து மாவட்ட தொழில் மையத்து மூலிமா 1993 இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் மரத்தொழில் செஞ்சுட்டு வரேன். இது வரைக்கும் ஒரு 75 பேருக்கு மேலே நான் ட்ரைனிங் கொடுத்து அவங்க என்னால் பயணம் நின்றுருக்காங்க. எங்களுக்கு வந்து டிக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க மூலிமா நாங்கள் ட்ரேட் ஃபர் டெல்லிக்கெலாம் நாங்கள் போயிட்டு வரோம். அதேபோல் எங்களுக்கு புதுமைன்னு ஒரு சொசைட்டி இருக்குது எங்களுக்காகவே, அது மூலிமாவும் நிறைய ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோம். இப்போ இன்னை வரைக்கும் நாங்கள் அது மூலிமா தான் பயணம் அடைஞ்சிட்டு வரோம். கடை வந்து நான் முருங்கப்பாக்கம் கிராஃப்ட் வில்லேஜில் வச்சுருக்கேன். இது வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. எங்களுக்கு மேனேஜராக திரு பாஸ்கர் சார் இருக்காரு. இங்கே டூரிஸ்ட்டு வந்து நிறைய பேர் வராங்க. இங்கே நான் இங்கே ட்ரைனிங் சென்டர் நான் இங்கேயே நடத்துகிறேனால இங்கே யார் யாரெல்லாம் புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கற்றுக் கொடுப்பேன்.
4: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த திட்டம் வந்து என்ன போல இருக்கிற எத்தனையோ கைவினை கலைஞர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஒரு பேங்குக்கு போனால் ஒரு லோன் கொடுக்கும்போது 1800 ஷூரிட்டி அது இதுன்னு கேட்டு இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் ஷூரிட்டி கொடுக்குற அளவுக்கு வசதி கிடையாது. பாரத பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம்ன்றது 18 வயசுக்கு மேற்பட்டவங்க இதில் வந்து பயனடையலான்றது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. அப்படி பார்க்கும்போது எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் வந்து எங்களை மாதிரி கைவினை கலைஞர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டு அவங்களும் சுயமாக தொழில் செய்யலாம், நாடு இது மூலிமா முன்னேறும். இது வந்து ஒரு நல்ல திட்டம்ன்றதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இப்போ இது 5% வட்டியில் வந்து இப்போ கொடுக்குறாங்க. நான்லாம் ஆரம்பிக்கும் போது எனக்கு லோனே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உனக்கு ஷூரிட்டி இருக்கா, யார் உனக்கு கையெழுத்து போடுவாங்க, உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, எல்லாத்தையும் நோண்டி பேங்க்லேருந்து என்னை எத்தனையோ தடவை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்படிலாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு நான் வளர்ந்து வந்தேன். ஆனால் இன்றைக்கி பாரத பிரதமருடைய இந்த திட்டமானது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். யாருக்குமே இந்த ஒரு திட்டம் கிடைக்காது, எந்த நாட்டிலையுமே இருக்காது. இது நம்ம இந்தியா வந்து முன்னேறணுன்றதுக்காக அவர் ரொம்ப முயற்சி எடுத்து செஞ்சுருக்காரு. 5% எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்காது. அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும், அது மூலமா நாட்டை முன்னேற்றணும்.
1: மேடம், உங்கள் ஹேண்ட் பிரிண்டிங் ஸ்டாலு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம்.
2: ஆ சொல்லுங்கள் மேடம், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
5: வணக்கம், நான் ஜெசிந்தா பேசுகிறேன். நான் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் டெக்ஸ்டைல் ஹேண்ட் பிரிண்டிங் பேசிஸில் எல்லா கிராஃப்டும் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டிங் எப்படின்னா பிளாக் பிரிண்டிங், ஸ்க்ரீன் பிரிண்டிங், டை அண்ட் டை, மார்பிள் பிரிண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதில் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்க எல்லாருமே அவங்க ஜென்ரேஷனாக தான் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் திறந்துட்டு வருவாங்க. ஒரு மாதிரி பழம்பெரிய தொழிலாக தான் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் இதில். ஸோ நான் இதை ஆரம்பித்ததுக்கு அதுக்கப்புறம் அம்மா எனக்கு கூட சப்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் இதை சேர்ந்து ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம். இதில் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஷன் டிசைனிங் படித்தேன்றதால எனக்கு இதோட நாலேஜ் இருந்துச்சு. எனக்கு வந்து இன்னொரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை, அண்ட் வந்து எனக்கு டோட்டலாக ஆர்ட்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் க்ரியேட்டிவாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எப்பயுமே புதுசு புதுசாக ஏதாவது பண்ணலாம், வேஸ்டேஜும் வரக்கூடாது, கெமிக்கலும் இருக்கக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கான வேவும் நம்ம கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக. இதில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறையா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன்.

0: இந்த மாதிரிலாம் ஒரு வேஸ்ட் வந்து அடுத்து ஒரு ப்ராடக்டா எப்படி எடுத்துட்டு வரலான்றத வச்சு கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறது. சின்ன வயசுல எல்லாம் வெஜிடபிள்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணிருப்போம், அந்த மாதிரி பிரிண்டிங் எல்லாமே கிட்ஸுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். பிஎம் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி, அதுல வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்க பசங்க, நீங்க உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நீங்க அதைதான் பண்ணணும், இல்ல நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும், அந்த மாதிரி டார்கெட் எல்லாம் எதுவுமே வச்சுக்காம நீங்க ஒரு ஓனர்ஷிப்பா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு புது வாய்ப்பா வந்து நமக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுல வந்து நீங்க ஒரு ஸ்டார்டிங் 1 லாக் எடுத்தீங்கன்னா அதை நீங்க அழகா பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு அதை நீங்க முடிச்சுட்டு திருப்பி அதை இன்னும் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, அதுக்கு ஒரு 2 லாக்கா கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ அதுல ஒரு நல்ல வாய்ப்பு எடுத்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு புதுசா ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருத்தவங்க கீழே நீங்க ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எப்பவுமே நீங்களும் உங்களுக்கான ஓன் பாஸா இருக்கலாம். ஸோ எல்லாரும் வந்து இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கோங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
1: மனோகர், பண ஓலையில கலை பொருட்கள் சூப்பரா இருக்குப்பா.
2: ஆமா ரக
1: மேடம், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்புறம் அந்த விஸ்வகர்மா திட்டம் உங்களுக்கு வரப்பிரசாதமா?
3: வணக்கம், என் பேர் மேரி தெரசா. கைவினை கிராமத்தில் வந்து இங்கே பனவோல பொருள் செய்கிறேன். நான் வந்து 2002 வந்து மாவட்ட தொழில் மையம் மூலயமா அந்த பனவோல பயிற்சி கற்றுக்கினேன். அதுலேருந்து இப்போ ஒரு 22 வருஷமாக இந்த தொழிலை வந்து நான் பண்ணின்னு இருக்கேன். மாவட்ட தொழில் மையம் மூலயமா இந்த ட்ரைனிங்கும் நான் வருஷம் வருஷம் கொடுத்துன்னு வரேன். விஸ்வகர்மா திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கேன், நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சுய தொழில் செய்கிறவங்க முன்னேற்றம் அடைவதற்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே உள்ளவங்க வந்து ட்ரைனிங் கற்றுக்க வருவாங்க. இது வந்து மாவட்ட தொழில் மையம் மூலயமா வரவங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட்டட் இருக்குது. இதேமாரி நான் ஒரு வந்து 6 ட்ரைனிங் நான் 5-5 பேர் செட்டாக கொடுத்துருக்கேன். அவங்க இப்போ அதை பண்ணின்னு இருக்கிறாங்க. இந்த பனவோல பயிற்சி, இது வந்து நம்ம பனவோல வந்து நமக்கு மண்ணில் வந்து மக்கி போகிறதுனால பிளாஸ்டிக் இல்லாமல் இந்த பனவோல நம்ம செஞ்சோம்னா மாசுபடுறத நம்ம தடுக்கலாம். பனவோல வந்து நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தர்ற பொருள், அதனால இந்த பனவோலையை பயன்படுத்தினா நல்லது. இது அதிகமாக மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்றது என்னோட விருப்பம். நன்றி.
2: ரகு, அதோ ஒரு பொம்மலாட்ட கலைஞர், அந்த கலை கூடத்துக்கு போவோம். உங்க பேரு?
4: என்னுடைய பேர் எலிசபெத் ராணி.
2: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம், அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன்.
4: பொம்மலாட்டம் மூலயமா சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இந்த பொம்மலாட்டம் மூலயமா பாலியல் சார்ந்த வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வுகளை பள்ளி மற்றும் கல்லூரி பொது இடங்கள்ல நடத்திட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து பல்வேறு சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஒவ்வொரு இடங்கள்லையும் நாங்கள் பொது தளத்திலையும் மாணவர்கள் மத்தியிலையும் நாங்கள் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பாரத பிரதமர் அவர்களுக்கு விஸ்வகர்மா என்ற திட்டத்து மூலயமா பல பேர் பயனடைகிறாங்க. ஒரு நெசவு தொழிலாளி, பனை ஓலை பின்றவங்க, மீன்பிடிப்பு வலை பின்றவங்க, இவங்க எல்லாருமே வந்து அடித்தட்டு மக்களையும் சிந்தித்து இந்த திட்டத்தை அறிவித்த பிரதமர் ஐயா அவர்களுக்கு கலை மற்றும் கைவினை கலைஞர்களோட சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களின் திட்டத்தை கலைஞர்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் மேல்மேலும் பயன்பெற அன்போடு வேண்டுகிறோம். நானும் பயன்பெற்றிருக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
2: ரகு, இந்த கலை மற்றும் கைவினை கிராமம் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குதுப்பா. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை கேட்க வந்த நமக்கு குடும்பத்தோட இந்த இடத்துக்கு இன்னொரு முறை வரணும்னு ரொம்ப ஆசையும் வந்துருச்சுப்பா.
1: மனோகர், நம்மளோட இன்றைய பொழுது பயனுள்ள வகையில இருந்துச்சு.
2: ஆமா,
1: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் பத்தி பல்வேறு செய்திகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நீ இனிமே உன் பையனை பத்தி கவலைப்படாத.
2: சரி,
1: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் உன் குடும்பத்துல ஒளி விளக்கா இருந்து வழிகாட்டும். சரி, நாம கிளம்பலாமா?
2: ரகு, கரெக்டா சொன்னப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்குது. வாப்பா, என்னுடைய மொபைல்ல நியூஸ் ஆன் ஏர் ஆப்ப ஆன் பண்ணி பாட்டை கேட்டுக்கிட்டே போவோம்.
1: போலாம்ப்பா.

0: இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஏ. முருகையன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இத்துடன் இன்றைய வளமான பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கேட்ட இந்த நிகழ்ச்சி ஒரு மறு ஒலிபரப்பு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:30:34. இதமான பாடல்களை தரும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதி

0: காயத்ரி. நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் முதல் பாடல் தேவன் மற்றும் ஹரிணி குரல்ல புன்னகை பூவே திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. மெரிட் மேஜிக் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ்பி சரண் மற்றும் நவீன் குரல்ல அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் 180 திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம், பயன் பெறுவோம்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா சபையை துவக்கி வைத்து பேசி முடித்ததும் மேகதாது அணை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் மக்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி எம்பிக்களின் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பருவமழையோ நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரோ அவை இரண்டும் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் போது மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக ஊடகங்களிடம் பேசிய பிரதமர், இவை இரண்டும் ஆக்கப்பூர்வமாக அமையும் போது அது நாட்டின் நலனுக்கும்

அனைத்து உயிரினங்களின் நல்வாழ்விற்கும் வழிவகுப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களின் ஆற்றலும் லட்சியங்களும் விண்வெளியைப் போலவே எல்லையற்றவை என்பது ஒரு வலிமையான செய்தி என்றும் திரு மோடி குறிப்பிட்டார். வெறும் ஒரு மாத காலத்திற்குள் நாடு பல மைல்கற்களை எட்டியுள்ளது என்றும் இந்த சாதனைகள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பெருமிதம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நிலவும் வானிலை சூழலை கருத்தில் கொண்டு கண்காணிப்பை வலுப்படுத்தவும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தவும் ஜூலை 4 வரை ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் ஒருமுறை நிலைமை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா உத்தரவிட்டுள்ளார். நேற்று ஜம்முவில் உள்ள சிவில் செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பஞ்சாப் அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திலிருந்து புதியதாக அமல்படுத்தியுள்ள விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன் திட்டம் சுமூகமாக மாறுவதை உறுதி செய்வதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதேவேளையில் கிராமப்புற தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு பாதுகாப்பையும் மாநிலம் முழுவதும் வளர்ச்சிப் பணிகளை தடையின்றி மேற்கொள்வதை அரசு உறுதி செய்துள்ளது. பஞ்சாபில் ஜூலை 1 அமலுக்கு வந்த இந்த திட்டத்தின் கீழ் ஊதியங்களுக்காக ஏற்கனவே 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: FM Rainbow 102.8 கேட்டுட்டு எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய வணக்கத்தோடு. இன்றைய வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 12:03:20. நேர்களை வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில இன்றைய தினம் என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் நடந்தது, அண்ட் ஒரு சிலரோட பிறந்த தினம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பத்தி இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு, கல்வனின் காதலி படத்திலிருந்து.

12:09 பத்து நொடிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிகழ்ச்சியில இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1905 July 20 அதாவது இன்றைய தினம், வங்காள பிரிவினையான பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இது தொடர்பான திட்டத்திற்கு பிரிட்டிஷ் அரசு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்த தினம் இன்று. இது வந்து அக்டோபர் 16, 1905 முதல் அமலுக்கு வந்தது. சோ வங்காள பிரிவினைக்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்த தினம் இன்றைய தினமா சொல்லப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, 1999 கார்கில் போரின் இறுதிக்கட்டத்தில் இந்திய ராணுவம் பல முக்கிய உயரமான பகுதிகளை மீட்ட தினம் இன்று அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா 1810 இன்றைய தினம், கொலம்பியா ஸ்பெயினிடமிருந்து சுதந்திரத்தை அறிவித்தது. அதாவது இன்று அந்த நாட்டின் சுதந்திர தினமாகவும் கொண்டாடப்படுது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. மீண்டும் ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

15:58 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1969 இன்றைய தினம் வந்து மனித வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையா கருதப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் முதன் முதலா நிலவுல காலடி வைத்தனால நினைவு கூறும் வகையில ஆண்டுதோறும் July 20 அன்று உலகம் முழுவதும் வந்து நிலவு தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது இன்டர்நேஷனல் மூன் டே இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுது. குறிப்பா 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிலவில் கால் பதித்த முதல் மனிதர் அப்படின்ற பெருமையும் பெற்ற அப்போலோ 11 விண்கலத்தின் நிலவு தரையிறக்கத்தால இது நினைவு கூறப்படுது. சர்வதேச நிலவு தினமாக கொண்டாடப்படும் இந்த மகத்தான நிகழ்வு விண்வெளியில் மனிதனின் ஆய்வு மற்றும் சாதனைகளின் உச்சத்தை அடையாளப்படுத்துது. இந்த தகவலோட இப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாட்டு கண்டுகொண்டேன் படத்தில் இருக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

12:30 ஆறுநொடிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே வரலாற்றில் இன்று. சோ இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1976 இன்றைய தினம் வைக்கிங் 1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விண்கலம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிலிருந்து முதல் தெளிவான புகைப்படங்களை பூமிக்கு அனுப்பிய தினம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இன்றைய தினம் யார் யாரோட பிறந்த தினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1919 வருஷம் இன்றைய தினம் எட்மண்ட் ஹிலாரி, இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவரெஸ்ட் சிகரத்தை முதன் முதலில் வென்றவர்கள் இவரும் ஒருத்தர். அவருடைய பிறந்த தினம் என்று, எட்மண்ட் ஹிலாரி அவர்களுடைய பிறந்த தினம் என்று. அதே மாதிரி 1900

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 12:35 நொடிகள் ஆயாச்சு. இன்னைக்கு வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வரலாற்றில் என்ற நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: நேர்லே இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. PM சேது திட்டத்தின் கீழ் ITI தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலன்.
2: ஆகாஷ்வாணி
1: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி

7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள்

வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும் உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு

வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும் உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது.

மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார்.

ஏற்று போய்விட்டாள். அவளைவிட பல வருடங்கள் மூத்தவன் ஒருவன்தான் அவள் கணவன். பெரிய பணக்காரன்தான், ஆனால் படு மோசமானவன். மகா கஞ்சன், என் அம்மாவை நினைத்தால் எனக்கு வருத்தம்தான் உண்டாகும். அவளும் உங்களைப் போல் சாதாரணமான பெண்மணிதான். சுண்டலியைப் போல் சிறு உருவம், சுண்டலி போலவே குடுகுடுவென்று ஓடுவாள். எதை கண்டாலும் அவளுக்கு ஒரே பயம்தான். சில சமயங்களில் அவளை பார்க்க வேண்டுமென்று அப்படி ஆசைப்படுவேன். ஆடி, என் அப்பாவி பெண்ணே என்று தனது தலையை வருத்தத்தோடு அசைத்து கொண்டே சொன்னாள் தாய். அந்த பெண் மீண்டும் தன் தலையை உயர்த்தி எதையோ பிடித்து தூர தள்ளுவதைப் போல கையை உதறி நீட்டினாள். இல்லை இல்லை, சமயங்களில் எனக்கு ஒரே சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். அவளது முகம் வெளுத்தது. அவளது நீல கண்கள் ஒளி பெற்றன. அவள் தன் கரங்களை தாயின் தோளின் மீது வைத்துக் கொண்டாள். எத்தகைய மகத்தான வேலையில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் என்று மட்டும் உங்களுக்கு தெரிந்தால் புரிந்தால், கம்பீரமாகவும் மெதுவாகவும் சொன்னாள் நதாஷா. ஏதோ ஒரு பொறாமை உணர்ச்சி பெலகேயாவின் இதயத்தை தொடுவது போலிருந்தது. அதற்கெல்லாம் நான் ஆள் இல்லை, நானே ஒரு கிழம். மேலும் எனக்கு எழுத்து வாசனை கிடையாது என்று துக்கம் தோய்ந்த குரலில் சொல்லிக் கொண்டே தரையை விட்டு எழுந்தாள் தாய். பாவல் அடிக்கடி பேசினான், அதிக நேரம் பேசினான், அழுத்தத்தோடு பேசினான். நாளுக்கு நாள் மெலிந்து வந்தான். ஆனால் அவன் நதாஷாவை பார்க்கும்போது, அவளோடு பேசும்போதும் அவனது கண்களில் உள்ள கடுமையான பார்வை மறைந்து மென்மையாய் ஒளிர்வது போலவும், குரலில் இனிமை நிறைந்து ஒலிப்பது போலவும், அவன் எளிமையே உருவாயிருப்பது போலவும் தாயின் மனத்தில் பட்டது. கடவுள் அருளட்டும் என்று அவள் நினைத்து கொண்டாள். தனக்குள் சிரித்து கொண்டாள். அவர்களுக்குள் எழும் வாத பிரதிவாதங்கள் கொதிப்பேறி வீராவேசம் பெறும்போதெல்லாம் அந்த ஹஹோல் தன் இடத்தை விட்டு எழுந்து நின்று உடம்பை ஒரு கண்டாமணியின் நாக்கை போல் முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டு ஏதோ சில அன்பான சாதாரணமான வார்த்தைகளை சொல்லுவான். உடனே எல்லோரும் அமைதியாய் விடுவார்கள். அந்த நிக்கோலாய் வசோவ்ஷிகோவ் மட்டும் மற்றவர்களை ஏதாவது செய்யும்படி கடுக்கடுப்பாய் தூண்டிவிட்டு கொண்டே இருப்பான். அவனும் அந்த செம்பட்டை தலையனும்தான். செம்பட்டை தலையனை அவர்கள் சமோய் லவ் என அழைத்தார்கள். சகல வாத பிரதிவாதங்களையும் ஆரம்பித்து வைப்பார்கள். சோப்பு காரத்தில் முக்கிய எடுத்ததைப் போன்ற தோற்றமும் உருண்டை தலையும் கொண்ட இவான் புகின் என்பவன் அவர்களை ஆதரித்து பேசுவான். வழிய வழிய தலைவாரி விட்டிருக்கும் யாக்கவ் சோமவ் அதிகம் பேசுவதில்லை. பேசினால் அழுத்தம் திருத்தமாய் பேசுவான். அவனும் அகல நெற்றிக்காரரான ஃபியோதர் மாசின் என்பவனும் பாவலியும் ஹஹோலையும் ஆதரித்து பேசுவார்கள். சில சமயங்களில் நதாஷாவுக்கு பதிலாக நிக்கோலாய் இவானிச் என்பவன் வந்து சேருவான். அவன் மூக்கு கண்ணாடி போட்டிருப்பான். வெளுத்த இளந்தாடியும் அவனுக்கு உண்டு. அவன் எங்கேயோ ஒரு தூர பிரதேச மாகாணத்தில் பிறந்தவன். ஓ என்ற ஓசை அவன் பேச்சில் அதிகம் ஒலிக்கும். பொதுவில் அவன் ஒரு தொலைவானவனாகவே தோன்றினான். அவன் சர்வசாதாரண விஷயங்களையே பேசினான். குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள், வியாபாரம், போலீஸ், உணவுப் பொருட்களின் விலைவாசி முதலிய மக்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றியே பேசினான். ஆனால் அவன் பேசிய முறையானது எது எல்லாம் பொய்யாகவும், அறிவுக்கு பொருந்தாததாகவும், முட்டாள்தனமாகவும், அசட்டுத்தனமாகவும், அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியதாய் இருக்கிறதோ, அவற்றையெல்லாம் பகிரங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனிதர்கள் சுகமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு தூர தொலை பூமியிலிருந்து வந்தவன் போல தாய்க்கு தோற்றமளித்தான் அவன். இங்கோ எல்லாமே அவனுக்கு புதிதாக இருப்பது போலவும், இந்த வாழ்க்கையே அவனுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ளாதது போலவும், வேறு விதியின்றிதான் அவன் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பது போலவும் அவளுக்கு தோன்றும். அவன் இந்த வாழ்க்கையை வெறுத்தான். இந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற இடையறாத ஆசையை, அமைதி நிறைந்த விருப்பத்தை அவன் உள்ளத்தில் அந்த வெறுப்புணர்ச்சி வளர்த்து வந்தது போன்றும் அவளுக்கு தோன்றும். அவனது முகம் மஞ்சள் பாரித்திருந்தது. கண்களை சுற்றி அழகிய சிறு ரேகைகள் ஓடியிருந்தன. அவனது குரல் மென்மையாகவும் கரங்கள் எப்பொழுதும் கதகதப்பாகவும் இருந்தன. அவன் எப்பொழுதாவது பெலகேயாவுடன் கைகுலுக்க நேர்ந்தாள், அவளது கரத்தை தனது கை விரல்களால் அனைத்தையெல்லாம் பொய்யாகவும், அறிவுக்கு பொருந்தாததாகவும், முட்டாள்தனமாகவும், அசட்டுத்தனமாகவும், அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியதாய் இருக்கிறதோ,
அவ

மற்றையெல்லாம் பகிரங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனிதர்கள் சுகமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு தூர தொலை பூமியிலிருந்து வந்தவன் போல தாய்க்கு தோற்றமளித்தான் அவன். இங்கோ எல்லாமே அவனுக்கு புதிதாக இருப்பது போலவும், இந்த வாழ்க்கையே அவனுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ளாதது போலவும், வேறு விதியின்றிதான் அவன் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பது போலவும் அவளுக்கு தோன்றும். அவன் இந்த வாழ்க்கையை வெறுத்தான். இந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற இடையறாத ஆசையை, அமைதி நிறைந்த விருப்பத்தை அவன் உள்ளத்தில் அந்த வெறுப்புணர்ச்சி வளர்த்து வந்தது போன்றும் அவளுக்கு தோன்றும். அவனது முகம் மஞ்சள் பாரித்திருந்தது. கண்களை சுற்றி அழகிய சிறு ரேகைகள் ஓடியிருந்தன. அவனது குரல் மென்மையாகவும் கரங்கள் எப்பொழுதும் கதகதப்பாகவும் இருந்தன. அவன் எப்பொழுதாவது பெலகேயாவுடன் கைகுலுக்க நேர்ந்தால் அவளது கரத்தை தனது கை விரல்களால் அணைத்து

அவன். இங்கோ எல்லாமே அவனுக்கு புதிதாக இருப்பது போலவும், இந்த வாழ்க்கையே அவனுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ளாதது போலவும், வேறு விதியின்றிதான் அவன் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பது போலவும் அவளுக்கு தோன்றும். அவன் இந்த வாழ்க்கையை வெறுத்தான். இந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற இடையறாத ஆசையை, அமைதி நிறைந்த விருப்பத்தை அவன் உள்ளத்தில் அந்த வெறுப்புணர்ச்சி வளர்த்து வந்தது போன்றும் அவளுக்கு தோன்றும். அவனது முகம் மஞ்சள் பாரித்திருந்தது. கண்களை சுற்றி அழகிய சிறு ரேகைகள் ஓடியிருந்தன. அவனது குரல் மென்மையாகவும் கரங்கள் எப்பொழுதும் கதகதப்பாகவும் இருந்தன. அவன் எப்பொழுதாவது பெலகேயாவுடன் கைகுலுக்க நேர்ந்தால் அவளது கரத்தை தனது கை விரல்களால் அணைத்து பிடிப்பான். அந்த மாதிரியான உபச்சாரத்தால் அவள் இதயத்தில் இதமும் அமைதியும் பெருகும். நகரிலிருந்து வேறு பலரும் இவர்கள் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார்கள். அவர்களில் ஒல்லியாய் உயரமாய் வெளிரிய முகத்தில் பதிந்த அகன்ற கண்கள் கொண்ட ஒரு பெண்தான் அடிக்கடி வந்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் சாஷா. அவளது நடையிலும் அசைவிலும் ஏதோ ஒரு

தான் நோக்கமாக கொண்டுள்ளதா? முன்னதாக இந்த ஆண்டு மே மாதத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கதா? மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று புதுடெல்லியில் ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்றத்திற்கான கட்டமைப்பு மாநாட்டின் நிர்வாக செயலாளர் திரு சைமன் ஸ்டீலை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தொழில்நுட்ப பரிமாற்றம், காலநிலை நிதி, உலகளாவிய மதிப்பீடு மற்றும் நியாயமான மாற்றம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு யாதவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா தனது மேம்பட்ட தேசிய அளவில் நிர்ணயிக்கப்பட்ட பங்களிப்புகளில் சமர்ப்பிப்பதோடு மட்டுமல்லாது நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்பே அது வெற்றிகரமாக அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அசாம் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெள்ள நிலைமை மோசமடைந்துள்ளது. அங்குள்ள பல மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்மாநில அமைச்சர் திரு பிமல் போரா இன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய பிற்பகல் வணக்கத்தோடு. இன்றைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 1:03:25. நேர்களே, இன்றைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு குக்கரி ஷோ. ஆமாங்க, சமையல் நிகழ்ச்சி. இதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் ரெசிபிஸ் எதுவா இருந்தாலும் சொல்லலாம். அதே மாதிரி கிச்சன் ஹேக்ஸ் டிப்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 அண்ட் 2275230 என்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி, ஸோ பெண்கள் மட்டும் கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே, இதில் குக்கரி ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டாக உங்களுக்காக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரவள்ளி கிழங்கு பாயாசம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ, பால் 3 கப், சர்க்கரை 1 கப், நெய்யில் வறுத்த முந்திரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ 1 சிட்டிகை, தேங்காய்பால் 1 கப். ஸோ இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். ஸோ இந்த மரவள்ளி கிழங்கு பாயாசம் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரவள்ளி கிழங்கை நல்லா கழுவி வேக வச்சு தோல் நீக்கி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அது கூட பாலோட சர்க்கரை சேர்த்து கொதிக்க விடுங்க. அதில் மசித்த மரவள்ளி கிழங்கை சேர்த்து நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா முந்திரி, ஏலக்காய் தூள், குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து இறக்கி கடைசியாக தேங்காய் பால் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா இந்த மரவள்ளி கிழங்கு பாயசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.

அடுத்த நிகழ்ச்சியில் வரக்குள்ள சொல்லுங்கள். ஸோ அடுத்ததான் உங்களுக்காக என்னென்ன ரெசிபீஸ்லாம் லைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸையும் வந்து நேயர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கால் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 அண்ட் 2275230 என்ற இந்த நம்பரில்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்ன
3: ரெசிபிஸ் வந்து எங்களுக்காக நேயர்களுக்காக சொல்ல போறீங்க?
2: இப்போ பாம்பே சட்னின்னு சொல்றதுங்க மேம், அது ஒரு சாம்பார் வகை தான், ஆனா பேர் அது மாதிரி பாம்பே சட்னின்னு சொல்றது. அது வந்து இப்ப வேலைக்கு போறவங்களாம் இப்ப திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா சட்னு செஞ்சிடலாம். எப்படின்னா வெங்காயம், தக்காளி, எத்தனை பேரு தேவையான அளவுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு இந்த கடலைப்பருப்பு இருந்தா கூட போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் ஒன்னு ஒன்னா போட்டு வணக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போன உடனே ரொம்ப தக்காளியை வணக்க வேண்டாம், சும்மா ஒரு 3/4 தான் வணங்கினா கூட போதும். போட்டு அப்புறம் அந்த கடலை மாவு எவ்வளவு, இப்ப 2 பேருன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டா கூட போதும். கரைச்சி விட்டு அந்த கடலை மாவை கரைச்சி விட்டு அதை அப்படியே அந்த இதுல கொதிக்கிறதுல விட்டுறணும். முன்னாடியே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் கெட்டி பிடிக்காம இருக்கும். அந்த தண்ணி இல்லாம ஊத்தினோம்னா கொஞ்சம் கெட்டியா அடி பிடிச்சிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொதிக்கும் போது இந்த கடலை மாவு கரைச்சி எடுத்து ஊத்திட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இறக்கி வச்சுட்டா ரொம்ப மைல்டா காரம் இல்லாம ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாங்க மேம் இந்த சாம்பார் வகை.
3: ஓகே, இது வந்து இட்லி, தோசை எதுக்கு வேணா சாப்பிட்டுக்கலாம்,
2: நல்லா இருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட நல்லா இருக்கும். கெட்டியா வேணும்னா கொஞ்சம் கடல மாவு சேர்த்து போட்டா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். ரொம்ப இட்லி தோசைக்குலாம் ரொம்ப கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது. அந்த சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி இருக்கு, உருளைக்கிழங்கு போட்டு கூட இது மாதிரி பண்ணிக்கலாம், அது நல்லா இருக்கும். இதுதான் மேம். அப்புறம் அது கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு இறக்கி வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்துல குயிக்கா பண்ணிடலாம்.
3: வீட்டுக்கு வந்து கெஸ்ட் யாராவது வந்துட்டா கூட டக்குன்னு இது செஞ்சு,
2: நம்ம வெளியில போயிட்டு வந்து கூட சட்டுன்னு ஏதாவது நைட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா கூட இதை ரெடி பண்ணி அப்படியே சாப்பிடலாம் சீக்கிரமே.
3: ஓகே, ஓகே.
2: ரொம்ப அரைக்க வேண்டாம், வறுக்க வேண்டாம், எல்லாம் ஒண்ணு ஒன்னும் பண்ண வேண்டாம், சட்டுன்னு பண்ணலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும், செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க.
3: கண்டிப்பா நேர்கள் வந்து கேட்டிருப்பாங்க யார் யாரெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு தெரியல. ஓகே, வேற ஏதாவது டிப்ஸ் எங்களுக்கு இருக்கா கிச்சன் ஹேக்ஸ் மாதிரி?
2: வேற ஏதாவது டிப்ஸ்னா இப்ப எந்த அளவு பாத்திரம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பிளேம் வச்சுக்கணும். அடியில மேல எல்லாம் வந்து எரியக்கூடாது. அப்படின்னா சிம்மலே வச்சு பண்ணணும்னா ரொம்ப கேஸ் வேஸ்ட் ஆகாம ரொம்ப நாள் வரும். ஒரு 21 நாள் வருதுன்னா ஒரு 25 நாள், 28 நாள் கூட வரும். அந்த மாதிரி பாத்திரத்துக்கு வெளியில வரக்கூடாது. அகலமான பாத்திரம் வச்சு ரொம்ப அடி கனமான பாத்திரம் எல்லாம் வச்சோம்னா கொஞ்சம் சூடேறதுக்கு லேட் ஆகும், அதனால கேஸ் இதுவாகும். அதனால கொஞ்சம் மீடியமா வச்சுக்கிட்டு அந்த பிளேம் வச்சு இது பண்ணா கேஸ் கொஞ்சம் சேமிச்சு வைக்கலாம். உடனே சமைச்சு முடிச்ச உடனே கிளீன் பண்ணணும் வந்து அந்த பர்னர்ல அந்த இதெல்லாம் அடைச்சுக்கும். அதனால முடிச்ச உடனே கிளீன் பண்ணிடணும். கிச்சனை நீட்டா வச்சுட்டோம்னா அந்த கரப்பான்பூச்சி, எறும்பு இதெல்லாம் வராது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பாயசம் ஒண்ணு வைக்கலாம்னா என்ன திடீர் பாயசம், வெள்ள ரவையோ இல்ல கோதுமை ரவையோ வீட்டுல இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துட்டு அதுக்கு முன்னாடியே அந்த நெய் விட்டு இந்த முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு அந்த நெய்யிலே இந்த ரவையும் போட்டு கொஞ்சம் லேசா வறுத்துட்டு அவல் இருந்தா கூட இதே மாதிரி பண்ணலாம். அவல்ல வந்து பொடிச்சுக்கணும், இல்லைன்னா இதை மட்டும் அப்படியே பண்ணிடலாம். வந்து எவ்வளவு தேவையோ

0: ஒரு கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து வேக வச்சிடணும். அப்புறம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு வருஷா அப்படியே எடுத்துட்டோமா, வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு ரெண்டு கப்பு பால் விட்டு ஒரு கப் சர்க்கரையை போட்டு அப்படியே இந்த வறுத்து எடுத்து வச்சதெல்லாம் போட்டு பாயசம், திடீர் பாயசம்,
1: சூப்பர் சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அழைப்புக்கு நன்றி.
0: தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம்.
1: நன்றி, நேர்லயே நீங்களும் பேசலாம், கால் பண்ணுங்க, இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணுடைய நம்பர் 2271760 2275230, இந்த நம்பர்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 6:29 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்ல எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது ஹாய் ஸ்நேகிதியே சமையல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு நேரம் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நலமா
0: இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சொல்லுங்க, உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
1: சிம்பிளா தான் மேம் முடிச்சேன்.
0: என்ன ரெசிபிஸ் வந்து எங்களுக்காக சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம தங்கப்பூ டீ குடிப்போம்ல மேம், நம்ம தங்கப்பூ செம்பருத்தி ரோஜா. இறங்கிடும் அப்ப நம்ம சூடா குடிக்கலாம், நல்லா இருக்கும், சூப்பரா. இதையே வந்து செம்பருத்தி ரோஜா இதுல குடிக்கலாம். இதையே வந்து நம்ம ஜூஸ் எப்படின்னா, இப்ப தண்ணி சுட வச்சு அந்த செம்பருத்தியோ தங்கப்பூவோ ரோஜாவோ இதை எசன்ஸ் எடுத்து வச்சுட்டு கம்மியான தண்ணியில எசன்ஸ் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லெமன் ஜூஸ் போறோம்ல மேம், தண்ணியில லெமன் கலந்து உப்பு சர்க்கரையும் கலந்து அதுல வந்து சப்ஜா வெதை, ஊற வச்சு சப்ஜா வெதை, பாதாம் பீஸ் இதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு

தண்ணி நம்ம எவ்வளவு ஒரு லெமனுக்கு எவ்வளவு தண்ணி விடுமோ ஒரு நாலு பேர் கூட நாலு டம்ளர் அது மாதிரி ஊற்றி ஜூஸ் பண்ணணும். எந்த ஃபிளேவர் நம்மளுக்கு வேணும், தங்குப்பூவோ இல்லைன்னா ரோஜா பூவோ இல்லைன்னா செம்பருத்தி எது வேணுமோ அதனுடைய எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இத டீ ஜூஸ் இப்படி ஆச்சுமா ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து இந்த எசன்ஸ்லயே நம்ம இடியாப்பம் இது மாதிரி செய்யலாம். இடியாப்பமும் வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம். நம்ம கலர் பவுடர் இருக்கிறோமா அந்த கலர் பவுடர் சேர்க்காம நம்ம இது மாதிரி சங்குப்பூ உள்ள அந்த எசன்ஸ்ல செய்யலாம். ஏன்னா இதுல நிறைய சத்து இருக்கும் மேம். இது நம்ம ஒரு வாரம் குடிச்சு பார்க்கணும். ரெகுலரா காலையில நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியும். நீங்க குடிச்சு பாருங்க, கண்டிப்பா தெரியும். இது ஜூஸ் ஐட்டம் டீ ஐட்டம் மேம். நெக்ஸ்ட் சொல்றேன் மேம். நானு இப்ப ஒரு வயசு குழந்தைலாம் இருக்காங்களா மேம், அவங்கள வந்து இப்படி நம்ம கேரட் பீட்ரூட் இதெல்லாம் நம்ம குடுக்கிறது கொஞ்சம் சாப்பிட போட்டா நம்மளுக்கும் அடிச்சு போன ஒரு பயம் இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்னா கேரட்டை வந்து துருவி எடுத்துக்கணும் மேம். எடுத்துக்கிட்டு இப்படி மாவு கூட உப்பு சேர்த்து நம்ம அதை கலக்கி கிட்ட வேக வச்சு கொடுக்கலாம். அது மாதிரி பீட்ரூட்டை வந்து அரைச்சி அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து நம்ம வேக வச்சு ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் செய்யலாம். ஒரு நாளைக்கு கேரட் இட்லி, ஒரு நாளைக்கு பீட்ரூட் இட்லி. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருப்பாங்களே மேம், அவங்களுக்கு வந்து முட்டையில வந்து கலந்து அதுல லைட்டா பெப்பரு லைட்டா சூர் மஞ்சத்தூள் கலந்து உப்பு கலந்து அந்த இட்லி மாவுல கலந்து விட்டலாம் மேம். இது செஞ்சு கொடுக்கலாம். பசங்க ஒரு ரெண்டு மூணு வயசு வேலை ஆயிட்டா அது மாதிரி சாப்பிடுவாங்க. அது மாதிரி கொடுக்கலாம். இட்லியிலயே இந்த மாதிரி வெரைட்டி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வேக வச்சு கடலை வந்து சில பசங்க சாப்பிட மாட்டாங்க மேம். நம்ம ஸ்கூல் போயிட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா நம்ம கடலை ஊற வச்சு வைக்கிறோம்னா கருப்பு கடலை கருப்பு கடலை எல்லாம் அதை ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சு

0: இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருப்பாங்களே மேம், அவங்களுக்கு வந்து முட்டையில வந்து கலந்து அதுல லைட்டா பெப்பரு லைட்டா தூள் மஞ்சள் தூள் கலந்து ஐசு கலந்து அந்த இட்லி மாவுல கலந்து விட்டுனா மேம் இது செஞ்சு கொடுக்கலாம். பசங்க ஒரு ரெண்டு மூணு வயசு பேன் ஆயிட்டா அது மாதிரி சாப்பிடுவாங்க, அது மாதிரி கொடுக்கலாம். இட்லியிலயே இந்த மாதிரி வெரைட்டி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வேக வச்சு கடலை வந்து சில பசங்க சாப்பிட மாட்டாங்க மேம், நம்ம ஸ்கூல் போயிட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா நம்ம கடலை ஊற வச்சு வைக்கிறோம்னா கருப்பு கடலை கருப்பு கடலைலாம் அதை ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாம எடுத்து
1: வச்சிருக்கோம்.
0: நெக்ஸ்ட் வந்து வாடல் நம்ம சூட் பண்ணிட்டு அந்த தண்ணி இல்லாம இருக்கிற கடலையை வறுக்கணும் மேம். வறுத்துட்டே இருக்கும் போது லைட்டா எண்ணெய் ஊற்றணும், அந்த ஏன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணுவோம் அதுக்காக. இதுல அதுல வந்து லைட்டா கரம் மசாலா உப்பு லைட்டா குழம்பு தூள் போட்டு ஒரு பெருத்து பெருத்து எடுத்து வச்சோம்னா வச்சீங்கன்னா ஜாமையா சாப்பிடும், நல்லா இருக்கும். நாமளும் சாப்பிடலாம் பசங்க சாப்பிடுவாங்க மேம்.
1: ஓகே, அதாவது மசாலா கடலையா கொடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும்.
0: பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மட்டுமே நம்ம நிறைய பேர் அடைய அரைச்சு வச்சுக்கோம், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, செரிமான சத்தோ நிறைய விஷயங்களை யூஸ் இருக்கும் நம்ம, அதை அதுல தூவி விட சூப்பரா இருக்கும் நம்ம அது மாதிரி செஞ்சிருக்கோம்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர். அதான் நீங்க சொன்ன ரெசிபிலே வந்து ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து ஃப்ளேவரும் இருக்கு கலரும் இருக்கு கூடவே ஹெல்தியும் கூட இல்லையா, சூப்பரா சொன்னீங்க மேடம்.
0: எனக்கு உடம்புற நேரத்துல பிளட் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணாங்க, நான் எக்ஸ்ட்ரா மட்டும் சொல்றேன், நம்ம ரொம்ப எல்லாம் அழுந்து போகாம நார்மலாவே சொல்லலாம். இது வந்து அது சாப்பிடும் அந்த குடிக்கும் போது என் உடம்புல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுது அது மாதிரி. ஆமா, இப்ப சில பேர் நம்ம பீரியட் டைம் வராம இருக்கும் மேம், அது நான் சாப்பிட்டேன் பாருங்க, எனக்கு மாத்திரை சாப்பிட்டாதான் வரும், அதே மாதிரி மாத்திரை சாப்பிட்டாதான் நிக்கும். இந்த டைம்ல நான் இது யோசிச்சேன், நீ ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க இதை குடிச்சு பாரா எப்படி இருக்குன்னு பாரு, அது மாதிரி தங்குப்பூ செம்பருத்தி பூ குடிச்சேன் மேம், அது கரெக்டா ருட்டினா அது கரெக்டா வருது. அதே மாதிரி ஹெவியா நம்ம போகும்போது இதை நீங்க நம்ம கொய்யா டீ நம்ம குடிக்கிறோம்ல மேம், நீங்க கொய்யா டீ குடிச்சிருக்கீங்களா தெரியல, நான் குடிப்பேன் மேம். இதுனா தண்ணி தான், தண்ணியை சுட வச்சு கொய்யா இலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல போட்டு கொஞ்சமா நான் டைம் அப்பெல்லாம் கட்டா சேர்த்து மாட்டேன், அப்படியே குடிப்பேன். இல்ல டீ தூள் எல்லாம் சேர்த்துவோம், நான் டீ தூள் கூட சேர்க்க மாட்டேன் மேம் நானு, ஏன்னா இது நேச்சுரலா இருக்கு குடிப்பேன், அது அவ்வளவு நார்மலா ஆகுது மேம் அது அதிகமா இருக்க போது. அது எனக்கு அது ரொம்ப அதிசயமா சின்ன இது அதிசயமா இருக்குதுன்னு பார்த்து அதே ஃபாலோ பண்றேன் இப்பெல்லாம் நானு.
1: ஓகே, சூப்பரான ரெசிபியும் சொன்னீங்க, அதே மாதிரி ஹெல்தியான ரெசிபியும் வந்து சொல்லிருக்கீங்க, சூப்பர் கலா மேடம், தொடர்ந்து பேசுங்க. நன்றி
0: நன்றி மேம், தேங்க்யூ
1: நன்றி. நேர்களை நீங்களும் பேசலாம், கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275533 என்ற இந்த எண்கள்ல.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா, இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங் டிராவல் இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி,
7: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே, இந்த சலுகையை தவற விடாதீங்க.
8: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

92.8 FM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க நேர்லே. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில இது குக்கரி ஷோ. ஸோ இப்போ உங்களுக்காக என்ன ரெசிபி சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலவை தானிய உருண்டை. இது எப்படி செய்யறதுன்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பு, கொள்ளு, பச்சை பயிறு, காராமணி, கோதுமை.

மை பொட்டுக்கடலை எள் இதெல்லாமே எல்லாத்துலேயும் ஒரு கால் கால் கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக இது வந்து தானிய உருண்டை, கலவை தானிய உருண்டை அப்படிங்கிறதால எல்லாமே வந்து வெறும் கடலை ஐட்டமாக இருக்கும் இல்லையா. சரி ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சர்க்கரை ஒரு 2.5 கப் எடுத்துக்கோங்க. சர்க்கரை இல்லைனா நாட்டு சர்க்கரை எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. நெய் 1/2 கப். இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். அதே மாதிரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானிய வகைகள் எல்லாத்தையுமே தனித்தனியாக வெறும் வாணலியில் நல்லா வறுத்துட்டு இது ஆறுனதுமே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி நைஸாக மாவை அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தானிய மாவோட பொட்டுக்கடலை பொடிச்ச சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நெய்யை உருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து உருண்டை பிடிக்க வேண்டியதாக இதோட வேலை. சரியாக உருண்டை பிடிக்க வரல உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து தெளித்து நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ செஞ்சு பாருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தான் உங்களுக்காக பாட்டு கேட்கலாம்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

6:54 ஆயாச்சு. நேர்ல இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே குக்கரி ஷோவோட நிறைவு பகுதியில இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்குமே நன்றி. வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி நிறைவு பெறுது. அண்ட் மீண்டும் நான் இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16, 4 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மதிய வணக்கம்.

காலங்கள் மாறலாம், தலைமுறைகளும் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை வென்று நம் மனதில் இன்றும் என்றும் நிலைத்திருக்கும் அத்தகைய இனிய பாடல்களை கேட்போமா? இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ.

தலைத்தவென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: களத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. ராஜ்பாட் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில்.
1: ஜின் ஜின் காஞ்சி காஞ்சி காஞ்சி எனக்கு ஜி காஞ்சி

முடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில்

கலத்துவென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. புதிய பறவை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலா குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 2:30 31 ஆயிற்றுக்கு. காலத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. பொம்மலாட்டம் திரைப்படத்தில இருந்து மனோரமா பாடிய பாடல்.
2: நீ வரங்காட்டி நான் விடமாட்டேன்.

வாழ்த்துவென்ற காணங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன், பி சுசிலா குரலில்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
7: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: கணங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில இருந்து MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுசீலா குரலில்.

0: அழகிய தமிழ் மகை இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவினும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிபோல் இனிக்கும்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல்,

அழகிய தமிழ் மக இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

0: பழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் தோல் பறித்தேன்
1: அழகி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:11. ஹைட்ருக்கு
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM Rainbow புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். என் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம், நம்ம டாக்டர் கிட்ட எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனநல விழிப்புணர்வு மற்றும் சமூக ஆதரவு குறித்து விளக்கமளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் நோய் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறையின் பேராசிரியர் டாக்டர் ஜே வெங்கடாச்சலம் அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் மேடம். ஆகாஷ்வாணி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம்.

0: நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேயரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்?
1: நலமா இருக்கு மேடம்.
0: ஓகே, இப்ப மனநலம் அப்படின்னா என்ன டாக்டர்?
1: மனநலம் என்பது வந்து இப்போ உங்களுக்கு புரியணும்னா, உடல் நலம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம்.
0: ஓகே,
1: கை கால் வலி இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. மனநலம் என்பது மூளை சார்ந்தது. மனசு வந்து ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். ஸோ மனநலம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்திக்க திறன் கூடியது. ஒரு வேலை எடுக்கிறோம், அதை நல்லா சிந்திச்சு, இல்லை மற்றவங்ககிட்ட பேசும்போது உணர்வுபூர்வமாக பேசணும், இல்லை ஒரு வேலை எடுக்கணும்னா நல்லா நிர்வகிக்கணும், மற்றவங்ககிட்ட நல்ல உறவை பேணணும், நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணணும், இதுதான் வந்து மனநலம். இதில் நல்லா சிந்திக்க முடியல, மற்றவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியல, இல்லை டிசிஷன் மேக்கிங் அதை நிர்வகித்தில் வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நிறைய எண்ணிலடங்கா சிந்தனைகள் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியாத சிந்தனைகள் வருது, புரிதல் இல்லாத சிந்தனைகள் வருது. அது மாதிரி இருக்கும்போது அது மனநலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அது வந்து மனநோய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனநலம் என்பது ஒருத்தன் ஆரோக்கியமாக நல்லா சிந்திச்சு மற்றவங்களோட அனுசரித்து நிர்வகித்து போகிறான் அப்படின்னா மனநலத்தோடு இருக்கான்.
0: ஓகே,
1: அவனால் வந்து மற்றவங்களோட வந்து சிந்தனைகள் வந்து என்னாலடங்காக போயிட்டுருக்கு, மற்றவங்களோட நிர்வகிக்க முடியல, மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப் சமூகமாக வச்சுக்க முடியல, அவனாலேயே அவன் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்போது அது மனநல நோயாக மாறுகிறது.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த மனநல விழிப்புணர்வுலாம் ஏன் ரொம்ப முக்கியம் டாக்டர்?
1: மனநல விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனநலம் பற்றி பேசினாவே எல்லாரும் ஒரு பயமாக ஒரு ஸ்டிக்மெண்டிஸாக இருந்துச்சு. அதாவது இதை பற்றி பேசினாவே பைத்தியம் அது மாதிரி சொல்லிடுவாங்களா அப்படின்னு ஒரு மன பயம் வந்துடுச்சு. இப்போ மக்களுக்கு என்ன ஒரு உணர்ச்சி வந்துச்சுன்னா, இல்லை மனநலம்ன்றது வந்து ஒரு மிக முக்கியமானது, அதுக்கு வந்து நமக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம வந்து ஒரு மனநல ஆலோசகரையோ இல்லை சைக்காட்ரிஸ்ட் ஓகே மனநல மருத்துவரையும் நம்ம வந்து சந்திக்கலாம், அவங்க நமக்கு வந்து ஒரு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததால் அந்த விழிப்புணர்வு அதிகமாகிருக்கு. ஸோ விழிப்புணர்வு அதிகமானதால் நிறைய பேர் டாக்டர் பார்க்குறாங்க. அந்த இது ஸ்டிக்மாட்டிஸாக இல்லாமல், ஆனால் இன்னும் கிராமப்புறங்களில் ஸ்டிக்மாட்டிஸ் இருக்குது, அது கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா நிறைய பேர் வந்து தேவையில்லாத உயிரிழப்புகள் தவிர்க்கலாம். இப்போது அந்த அவங்கவுங்க வந்து தன்னோடய உயிரை மாச்சிக்கணும், சூசைட் எண்ணங்கள்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அவங்க வெளியே பேச

0: இப்போது ஒவ்வொரு டைம்லேயும் வந்து டீனேஜில் டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் செக்ரெட் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன் செக்ரெட் போது அவங்களுக்கு வந்து அவருடைய மூட் பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக மாறும். அதே மாதிரி வந்து ஒரு மென்சஸ் அப்போது ஃபீமேலுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக செக்ரெட் ஆகும், ப்ரொஜெஸ்டன் செக்ரெட் ஆகும், அப்போது அவங்களோட மைண்ட் செட் மாறும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனநலத்தை பாதிக்கும் உயிரியல்னு பார்க்கும்போது ஜெனட்டிக்ஸ், ஜென்ரேஷன், ஹெரிடிட்ரி இது மாதிரி ஒரு விஷயங்களும், ஹார்மோன் மாற்றங்கள் எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்கும் ஹார்மோன் மாற்றங்கள் வரும், மன அழுத்தம், அப்புறம் குடும்ப பிரச்சனை, வறுமை, வேலை இல்லாத அந்த வேலை இல்லாத இது, அப்போ சமூக ஆதரவு இல்லாமை, இது மாதிரி விஷயங்களால் தான் வந்து மனநலம் பாதிக்கப்படுது. ஒரு மனநலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாகன்றது ஒரு நம்ம கையில் இல்லை, ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு, குடும்ப பிரச்சனை சரியா கையாளுறது நம்ம கையில தான் இருக்கு, வறுமை உழைக்கணும் அது சரி பண்ணலாம், சமூக ஆதரவு இல்லாமன்றது வந்து இது என்டையர் கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி இருக்கேன்னா எல்லாரும் வந்து அவனை கூப்பிட்டு பேசணும், ஏன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், அட்லீஸ்ட் சஜஷன் கொடுக்கறதுக்கு இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு. அதே மாதிரி அந்த சமூக ரெஸ்பான்சிபிலிட்டியை, சமூக அக்கறை வந்து ரொம்ப அவசியம். மனநலம் வந்து எந்த கண்ட்ரியில் கம்மியாக இருக்குன்னா எங்கெல்லாம் வந்து சமூக அக்கறை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பொதுநலம் இருக்கணும்,
1: சமூக அக்கறைகள் இருக்கிற,
0: சமூக அக்கறை இருக்கணும்,
1: கம்மியாக
0: இருக்கு, சமூக அக்கறை கம்மியாக இருக்கு. எவன் என்ன தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், ஒருத்தர் வந்து நிறைய ஆல்கஹால் குடிச்சிட்டு இருக்கான், மது அருந்துட்டு இருக்கான், அவனால பிரச்சனை வருது, யாருமே கேட்க மாட்டேன்றாங்க, இப்போ என்ன ஆகும், எல்லாரும் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் மன பாதிப்பு ஏற்படும். அதே சமூக அக்கறை இருந்துச்சுன்னா அவனுக்கு தண்டிப்பாங்க, அவன்கிட்ட பேசுவாங்க, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க, அவன் என் ப்ராப்ளம் என்னன்னு கேட்பாங்க, அப்போ அவன் கொஞ்சம் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மாற்றிக்கலாம். பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய வியாதியை வந்து நம்மளால் மாற்றுறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுக்கு லைஃப் ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மற்றதுங்களாம் மாறும். ஸோ மிக முக்கியமான காரணிகள் பார்த்திங்கன்னா வந்து ஹார்மோன் மாற்றங்கள், மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை, வறுமை, வேலையின்மை, சமூக ஆதரவு இல்லாமல்.
1: ஓகே, ஆனால் இது எல்லாத்தையுமே நம்மளால் மாற்றி அமைக்க முடியும்,
0: மாற்றி அமைக்க முடியும். பரம்பரை பரம்பரை மட்டும் நம்மளால் முடியாது, அது வந்து நம்மளோட ரத்தத்திலே வர்றது. பட் அதையும் மாற்றணும் அப்படின்னா மென்டலி டிஸார்டர் இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்கூடாது.
1: ஓகே,
0: ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஜீன் கொஞ்சம் குறையும், சிசோப்ரினியா இருக்குது அப்படின்னா, பட் அது நம்ம கையில் எதுவுமே கிடையாது, அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம், அதை நம்மக்கிட்ட எதுவும் பண்ண முடியாது. பட் மற்ற விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணவே 90% வியாதிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர், யாரை கேட்டாலுமே வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், அது வந்து ஒரு ட்ரெண்டிங் வேர்டு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கிட்ஸு முத கொண்டு அதுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்களே டாக்டர், இப்போ அது வந்து ஒரு நோயா டாக்டர்?
0: ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நோய் கிடையாது, அது ஒரு அறிகுறி தான்.
1: ஓகே,
0: ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே ஓரளவுக்கு இருக்கணும், அப்போ தான் வேலை செய்வோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாஸ் பண்ணால் தான் எனக்கு நான் வந்து ஐ வில் கோ ஃபார் ஹையர் ரேங்கிங். அப்போது அந்த பாஸ் பண்ணதுக்கு பண்ணணுன்றதுக்காக படிக்கணும் இல்லையா, அது வந்து ஒரு யூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நம்ம அதை பர்ஃபார்ம் பண்ண முடியும். வெஹிக்கிள் கூட ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் தான் மூவ் ஆகும். எவ்ரிபடி ரெக்குயர்டு ஐடியல் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ஒரு தேவை. எப்படி இப்போ ரத்தத்தில் வந்து மன ரத்த அழுத்தம்ன்றது வந்து 120 சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரும் 80 டைஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர், 120-80 மில்லிமீட்டர் மெர்க்குரி, எப்படி பிளட்டில் ரத்த அழுத்தம் இருந்தால் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும் இல்லையா. மன அழுத்தம் கொஞ்சமாக இருக்கணும், ஆனால் இந்த மன அழுத்தம் வந்து நாக்ஸிய ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவனால் வந்து அவனுடைய வேலைகளை செய்ய முடியவில்லை, அவளை எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, இது மாதிரி ஆகும்போது தான் வந்து அதை வந்து மன அழுத்தமாக ஆகிறது, ரொம்ப சீரியஸ் ஸ்ட்ரெஸ். அந்த சீரியஸ் ஸ்ட்ரெஸ் வந்து மோர் தென் 2 weeks, 2 வாரத்துக்கு மேலே ஒருத்தனுக்கு இருக்குது, இல்லை 1 வாரத்துலேயே அவனால் வேலையை எதுவுமே அவனால் செய்ய முடியவில்லை, ரொம்ப அக்யூட்டாக இருக்குது அப்படின்போது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து உதவி தேவைப்படுது. ஸோ மன அழுத்தம்ன்றது வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். அது இப்போ எல்லோரும் வந்து இந்த யூனோ கமர்ஷியலைசேஷன் இந்த லாங்குவேஜ் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு போதுமான அளவுக்கு ஸ்ட்ரெஸ் நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு அவசியம், மிக அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தான் மனுஷன் அவனுடைய வேலையை அவனால் செய்ய முடியறதில்லை. ஸோ அந்த டைமில் தான் வந்து எல்லோரும் வந்து அவங்களால செய்ய முடியலன்ற ஒரு வருத்தத்தில் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க முடியலன்றத.
1: ஓகே டாக்டர், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம் டாக்டர்.

0: ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
1: கண்டிப்பா, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் டாக்டர்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் டாக்டர். எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து, இந்த மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சிலருக்கு பிறழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டது அப்படின்னா, அத சைக்கலாஜிக்கல் டிசார்டர் அப்படிம்பாங்க. இதுல ஸ்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அதுல எவ்வளவு ஸ்டேஜஸ் இருக்கும்? ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து, இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிலர்கிட்ட ரொம்பவே பயமாகவோ தயக்காகவோ அது கம்மியாகவோ இருக்கு. எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்தோம் அப்படின்னா அது பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவான தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். அது எதனால வருது? அந்த அந்த நெகட்டிவான தாட்ஸ் வரும் பொழுது அவங்க பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்? இது வந்து மெடிக்கல் கண்டிஷன், அதாவது மெடிசன்ஸ் ஆர் டேப்லெட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டு தான் க்யூர் பண்ண முடியுமா? அல்லது நம்ம சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தா கூட அந்த நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது வருமா? எனக்கு இதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர்.
2: சந்திரசேகர் சார்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி.
2: ரொம்ப அருமையான ஒரு ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. முதல்ல நீங்கள் கேட்ட ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு நான் முதல்ல பதில் சொல்கிறேன். நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறது? பேசிக்காக வந்து ஒரு ஒரு ஒரு அப்பாவுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கிறான், இன்னொரு குழந்தை நல்லா படிக்கலை. நல்லா படிக்கலன்னு சொல்லிட்டு அந்த அப்பா ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு, தூக்கம் இல்லாமல் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம சொல்லலாம், ஓகே ஒரு ரெண்டு குழந்தையும் நல்லா படித்து சப்போஸ் வந்து வேலை வாங்கி அமெரிக்கா போயிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தனியாக ஒரு குழந்தை ஓரளவுக்கு படித்தானா பக்கத்துலேயே வேலை பார்த்துட்டு உங்களையும் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம அவங்க மன அழுத்தத்தை நம்ம வந்து குறைக்கணும். ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். இது ஒவ்வொரு விஷயமும் அந்த பிரபஞ்சம் பண்ணுறது வந்து ஒரு சம ஒரு பர்டிகுலர் நோக்கத்துக்காக செய்யுது. அதனால் வந்து எல்லாரையுமே வந்து ஒரே லெவலில் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு மூளையும், ஒவ்வொரு மனுஷனோட மூளையும் அவனுடைய வேலை செய்யும் பண்பும் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒவ்வொருத்தர் பிரச்சனை வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், ஹோப்பை கொடுக்கணும். இதை வந்து இது பெரிய ப்ராப்ளம், ஆமாம் நீங்கள் உடனே போய் டாக்டர் பார்க்கணும், இல்லை இல்லை இது வந்து சாதாரண விடக்கூடாது, அதுமாரி பதட்டத்தை கிரியேட் பண்ணாமல் ஒருத்தர் இந்த இந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை எப்படி கொடுக்கணும்? ஹோப்னஸ் கொடுத்தாவே, ஹோப் நம்பிக்கை, அந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது, இது இப்படி பண்ணால் சரி பண்ணிக்கலாம். அதை அந்த பிரச்சனையை பார்க்கும் எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும். இது ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதில் நல்ல விஷயம் இருக்கும். அது நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அதை வந்து அந்த மனப்பதட்டம் கொஞ்சம் குறையும். ஒரு அவருக்கு வந்து ரெண்டு குழந்தையுமே வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே செட்டில் ஆச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி வந்தால் யார் பாப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குழந்தை நார்மலாக படித்தா பரவாயில்ல, கடவுள் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும். நம்மளோட திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்கல் ஸ்கில் வந்து ஏன் இப்படி வருது, இது எப்படி நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்ற இந்த பேலன்ஸ் அப்ரோச் வந்து இருந்துச்சுன்னா ஐ திங்க் அவங்களுக்கு பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம். ஸோ முதல் க்வெஸ்சன் அவங்க கேட்டாங்க, எனக்கு சரியாக புரியல ஏதோ. சந்திரசேகர் சார், ஐ திங்க் வி வில் ஆன்சர் ஆஃப்டர் தட். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இது பண்ணாமல் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து மனநல ப்ராப்ளம் இல்லை திங்கிங்கு இல்லை டிப்ரெஷனு இல்லை ஆன்சைட்டி, அதாவது மன அழுத்தம், மன படபடப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், மனசோர்வு, இதெல்லாம் வந்து பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜ் என்பது நம்ம யூஸ்வலாக ஜென்ரலாக டே டு டே லைஃப்பில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டே இருப்போம். நம்ம நம்மளுடைய நார்மல் ஆக்டிவிட்டி எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது. ஆனால் ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய இயல்பான ஆக்டிவிட்டியிலேருந்து மாறி அவனே அவனை பார்த்துக்காம அவனுடைய ரெஸ்பான்சிபிலிருந்து விலகி அதனுடைய ஈடுபாடு இல்லாமல் இருக்கான் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு வந்து மிக முக்கியமான ஸ்டேஜ், விட்டுறக்கூடாது. அப்போ வந்து டாக்டர்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஸோ இதை பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீங்கள் மறுபடியும் யூ வில் கம் டு த லைன், ஓகே நீங்கள் கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.
0: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம் டாக்டர்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மனநல விழிப்புணர்வு மற்றும் சமூக ஆதரவு என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் வெங்கடச்சலம் அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். சந்திரசேகர் சார் வந்து ஒரு பெரிய பாம்பஷெல் போட்டு போயிட்டாரு. அவருக்கு வந்து நம்ம வந்து விளக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து மனநல நோய் இருக்கிறவங்க வந்து ஆரம்பத்துலேயே நம்ம வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணிட்டோம், அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துட்டோம், இல்லை மனநல ஆலோசகர்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்போது சீக்கிரமாக குணப்படுத்தலாம். அந்த ஸ்டேஜ் ஒன் சொல்லுவோம், மைல்டு சிம்டம்ஸ் வார்னிங் சைன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து அவங்க சரியாக தூங்க மாட்டேன்றாங்க, தூக்கம் இல்லை, வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சரியாக தூங்கலை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி சப்போஸ் ஸ்டேஜ் டூன்னு சொல்லும் பார்த்திங்கன்னா என்னென்னா இரண்டாம் நிலை அப்படின்னு பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து அடிக்கடி தூக்கம் இல்லாமல் போகும், அடிக்கடி தூக்கம் இல்லாமல் போகும், அடிக்கடி வந்து மற்றவங்ககிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆகும். ஸோ அவங்களோட லைஃப் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும். ஸோ முதல்ல எப்போயாவது ஒரு டைம் முதல் படி, இரண்டாம் படி வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும், மூன்றாம் படி பார்த்திங்கன்னா வந்து அவங்க லைஃப் ஒர்க் பண்ணுற இடத்துலையே அந்த ஆக்டிவிட்டியால் அவங்களால ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாது, படிக்கிறாங்கன்னா படிக்க முடியாது. ஸோ இது வந்து சிம்டம் வர்சன் அடிக்கடி ரிலாப்ஸ் ரெக்கரிங் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிவியராக ரிப்பீட்டடாக வரும், ரெக்கரண்ட்டாக வரும், ரெக்கரண்ட்னா அடிக்கடி வரும். ஸோ தமிழில் எப்படி சொல்லனா வந்து இப்போது வாரத்துக்கு ஒரு டைம் வந்தது இப்போ வாரத்துக்கு மூணு டைம் வர மாதிரி வரும், அதனால் அவங்க ஒழுங்காக வேலையை செய்ய முடியாது. இதுதான் ஸ்டேஜ் த்ரீ. ஸ்டேஜ் ஃபோருன்றபோது நான்காம் படி வந்து அவங்க வாழ்க்கையில் எந்த வேலையுமே செய்ய முடியாது, அவங்க செய்யக்கூடிய வேலையை நிறுத்துவாங்க, படிப்பை நிறுத்திடுவாங்க, தூங்க மறந்துடுவாங்க, தன்னுடைய எண்ணங்கள் வந்து எதிர்மறையாக யோசிப்பாங்க, அவங்களேருந்து அவங்க டிட்டாச் ஆகிடுவாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. ஸ்டேஜ் ஃபோர் ரொம்ப ஜியோ பராடைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ராம்னு ஒரு பர்சன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகே பேர் சொல்லக்கூடாது, ஒரே ஒரு நம்பர் ஒரு பர்சன் இருக்கார், அவர் பேர் கூட அவருக்கு தெரியாமல் போயிடும், நான் யார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
0: ஓகே,
1: ஸோ இது வந்து நான்கு நிலைகள் இருக்குது. இந்த ஆரம்ப நிலையில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து மருத்துவம் சரியாக ஒர்க் ஆகும், சீக்கிரம் சரி பண்ணலாம். ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதாவது மருத்துவருக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி அந்த பர்சன் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூடிய பர்சனுக்கும் சரி சீக்கிரமாக சரியாகாது. சில நேரத்தில் வந்து மருந்து வேலை செய்யாமல் போயிடும், ரிஃப்ராக்டரிஸ் கண்டிஷன் ஆகிடும்.
0: ஓகே,
1: ஸோ அதனால தான் வந்து ஆரம்பத்துலேயே எந்த வியாதியாலும் சரி, அது உடல்நல வியாதியாலும் சரி மனநல வியாதியாக இருந்தாலும் சரி ஆரம்பத்திலே பார்க்கணும். தேங்க்யூ சந்திரசேகர் சார், இந்த வினாவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: ஓகே சார், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, அடுத்த காலர் வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ,
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம் மேம், யார் இங்கிருந்து?
2: வாழைப்பட்டமலை கலா பேசுகிறேன் மேம்.
0: ஆ ஓகே மேம், உங்கள் சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம்.
2: தெளிவா சரியா ஆன்சர் பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி. என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, இப்ப அம்மா அப்பா ரெண்டு பசங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க சார் ஒரு ஃபேமிலியில. அதுல பாத்தீங்கன்னா அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் அதிகமா சாப்பிட்டு சரியா வேலைக்கு போறது இல்ல, அடிச்சு போயின்னு கொஞ்சம் சண்டை போறாரு, அதனால அவங்களுக்குள்ள அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பாப்பா டென்த்து முடிச்சிருக்காங்க, அவங்க பாத்தீங்கன்னா எப்பாரு அவங்க பாப்பா வச்சுக்கிட்டு யாராவது கேட்டா ராங்க பதில் சொல்லிட்டு கொஞ்சம் அடாபடியா இருக்காங்க. இதுலயும் அவங்க ரொம்ப மன உழைச்சினாலையும் பாத்தீங்கன்னா எப்பாரு அமைதியா இருக்காங்க. நான் எடுத்து சொல்லும் போது, ஏங்க அமைதியா இருக்கீங்க, கொஞ்சம் பேசுங்க, நிறையும் எஃப்எம் கேளுங்க, இது மாதிரிலாம் நான் சொல்லுவேன். அப்ப சொல்லும் போது, இல்லங்க எங்க ஃபேமிலியில இருந்து பிரச்சனை நடக்குது, எப்பாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க ரெண்டு பேரும் கொடுமை பாத்துறாங்க, நான் யாருக்கு சொல்றது தெரியல. இது மாதிரி நிலையில இருக்கும்போது நாங்க எப்படி சார் அவங்க அணுகணும், அந்த பாப்பாவா இருக்கட்டும் அவங்க அப்பாவா இருக்கட்டும் இந்த அம்மா எப்படி அணுகணும், இவங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்கும்போது அவங்க தான் சொல்றாங்க, நான் அதை நினைக்க நினைக்க எனக்கு பசி எடுக்க மாட்டேன், எனக்கு கழுத்து வலிக்குது, ஒரு பக்கம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, அத மாதிரி அவங்க சொல்லி ஃபீல் பண்றாங்க சார். அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க சார், நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: ஓகே மேம், கால் பண்ணதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.
1: கலா மேடம், ஆக்சுவலா வந்து நீங்கள் கேட்ட ஒரு வினா உங்களை உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். எப்படின்னா ஒரு சமூக அக்கறை உங்ககிட்ட இருக்கு.
0: ஆமாம், நீங்கள் ஸ்டார்டிங்
1: சொன்ன. ஸோ சமூக அக்கறை இருந்தாவே அந்த ஒரு சமுதாயம் வந்து ஒரு நல்ல மேம்போக்கான ஒரு

0: சம்பிரதாயம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது, அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவங்க மது அருந்துறாங்க, சரக்கு அடிக்கிறாரு. ஸோ இதனால் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் டவுன் ஆகுது, அதனால் குழந்தைங்க பாதிக்கப்படுது, குழந்தையும் மிஸ்பிஹேவ் பண்ணுது. ஸோ இதுக்கு சமூக அக்கறை பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு பர்சன் வந்து தண்ணி அடிக்கிறாருன்னா ஏன் தண்ணி அடிக்கிறாரு, ஏன் ஆல்கஹால் குடிக்கிறாரு, ரீசன் என்னன்னு பார்க்கணும். அவருக்கு இல்லாத மன அழுத்தம் இருக்கா, அவருக்கு அவருடைய மனநலனில் வந்து அவருடைய ஃபீலிங்ஸு, அவருடைய உணர்வுகளை யாரும் மதிக்கலையா, இல்லை அவருக்கு வேறு ஏதாவது வேலை பலுவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை எதுக்காக வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்கிறாரு, அந்த ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரை வந்து ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட முதல்ல கூட்டணும், கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு, ஏன்னா வந்து ஒரு பர்சன் வந்து நல்ல மூடில் நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவருக்கு வந்து எதனால் என்ன விளைவுகள் வருது, ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்றதை நம்ம வந்து எடுத்துரைக்கணும். அதேமாதிரி அவருடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மது அறிஞ்சு அவங்களுக்கு வந்து சிரோசிஸ் லிவர் வந்து அவங்க சீக்கிரமாக இறந்து போயிருக்காங்க சமுதாயத்தில். அதை எக்ஸாம்பிளாக காமிச்சு இது மாதிரி நம்ம மது நீங்கள் மது அருந்திட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி கல்லீரலில் பிரச்சனை வரும், இல்லைனா அவங்களுக்கு வந்து வந்து வயிற்று புண்ணு வந்துடும், இல்லை நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை நம்ம சொல்லும்போது அந்த தண்ணி மது அருந்தக்கூடிய பர்சன் வந்து ஒன்று வந்து ஃபேமிலிக்காக அவர் வந்து விட்டு கொடுப்பாரு, இல்லை தனக்கு ப்ராப்ளம் வருமேனு சொல்லிட்டு பயந்துட்டு விட்டு கொடுப்பாரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட் பண்ணோம், அவரை வந்து எப்பயுமே திட்டிக்கிட்டும் எப்பயுமே குறை சொல்லிட்டு இல்லாமல் அவரை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு டைம் விட்டாலும் அவரை அப்ரிஷியேட் பண்ணணும். அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட யார் தண்ணி அடிக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து விலகி வரணும். எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் அவருக்கு மது அருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த சூழ்நிலேருந்து அவர் விலகி வரணும். எந்தெந்த நண்பர்கள் நல்லா தண்ணி அடிக்காமல் இருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து அவங்க காண்டாக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவரும் முதல்ல இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு டிசிஷன் எடுக்கணும், அதுக்கு நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும், நம்ம வந்து அவரை வந்து ஊக்குவிக்கணும் தண்ணி அடிக்கக்கூடாதுன்றதை. ரெண்டாவது வந்து ஒன்ஸ் அவர் மோட்டிவேட் ஆகிட்டார்னா ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், அவரை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசாமல் அவரையும் ஒரு மனிதனாக மனுஷனாக ட்ரீட் பண்ணும்போது அவருக்கு ஒரு நல்ல வாழணும் நல்ல சமுதாயத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். மூன்றாவது பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்களும் அவங்கள வந்து அக்கறையாக செயல்படுத்தணும். இந்த மூன்று விதமும் செயல்பட்டுச்சுன்னா நெக்ஸ்ட்டு டாக்டரோட வேலை. நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவருக்கு ஒரு சில மருந்துகள் கொடுத்து அவரை ஆலோசனை பண்ணி அவரை வந்து இந்த மது அருந்துற அந்த அடிக்ஷன்லேருந்து கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு ஒர்க்கு, இது வந்து ஜாயிண்ட் டீம் ஒர்க்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒய்ஃப் சொன்னால் அடிச்சிருவார், அதே ரெண்டு மூணு பேர் சொல்லும்போது சொந்த பந்தங்கள்லாம் சொல்லும் போது பிரதர்ஸ் சொல்லும் போது அக்கா தங்கச்சி சொல்லும் போது கொஞ்சம் யோசிப்பாங்க, குழந்தையும் வந்து அழுது சொல்லிச்சுன்னா அதையும் யோசிக்கும். ஸோ இப்போ ஒரு சில பேர் பண்ணக்கூடிய விஷயங்களால் ஆல்கஹால் அடிக்ஷன்றது சோசியல் லெவல் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தீங்கு. ஒருவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு அந்த குடும்பத்தையே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு, அதை வந்து அவர் உணரல, அதனால் குழந்தைங்களும் வந்து அதனால் பாதிக்கப்படுது. ஸோ குழந்தைங்க டெய்லி டெய்லி வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது, டெய்லி டெய்லி மன அழுத்தத்துக்கு உள்ளதா குழந்தை ஒழுங்காக படிக்க முடியாது, குழந்தை ஒழுங்காக சாப்பிட முடியாது, அந்த குழந்தை மறுபடியும் வந்து மன நோயாளியாக மாறும். இது சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வியாதி ஆகிடும், சோசியல் டிசீஸ். ஸோ இது கலா மாதிரி இருக்கிற ஒரு அக்காக்களும் தங்கச்சிங்களும் அவங்களை சார்ந்த நண்பர்கள் அண்டு பிரதர்ஸ் இவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை சரி பண்ண முடியும். அது மாதிரி கூட்டு வந்தீங்கன்னா நாங்கள் மருத்துவம் ஜிப்மர் டாக்டர்ஸ் வந்து மனநல ஆலோசகர் இல்லை மனநல மருத்துவர் இவங்க மூலமாக நாங்கள் சரி பண்ண முயற்சி எடுப்போம். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப நன்றி இந்த மாதிரி வினா கேட்டதுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றிமா கலாமா.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம் டாக்டர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ என்ஜாய் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மனநல விழிப்புணர்வு மற்றும் சமூக ஆதரவு என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் வெங்கடாச்சலம் அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்ப பேனிக் அட்டாக் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல டாக்டர், அது ஏன் ஏற்படுது?
1: பேனிக் அட்டாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஒரு தோல்வியோ ஒரு மன வலியோ வந்து அனுபவிச்சிருப்பாங்க.
0: ஓகே,
1: எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அதில் ஒரு உயிர் பிழைச்சிருவா இருப்பார். அவர் ஒவ்வொரு டைமும் ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுமோ ஆயிடுமோன்ற அந்த ஒரு பயம் இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், பஸ்ஸில் ஏறுறதுக்கு பயப்படுவார், ட்ராவல் பண்ணுறதுக்கு பயப்படுவார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க எதுவுமே சுச்சுவேஷனாக யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பக்கம் போனால் மதன பதட்டம் அதிகமாகிடும். ஸோ அவங்கள நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து இது ஒரு 100 பேர் இருக்கிறதுனா 2 பேருக்கு இது இருக்குது பேனிக் அட்டாக். திடீர்னு பாம்பு பாம்பு பார்க்குறதுக்கு முன்னாடி பாம்புன்னு சொன்னவே பதட்டம் அடைஞ்சு விழுந்து மயங்கிடுவாங்க. இதுவும் ஒரு பேனிக் அட்டாக் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, எக்ஸாம்னா பேனிக் அட்டாக் வரும் ஒரு சில பேருக்கு, ஒய்ஃபை பார்த்தா பேனிக் அட்டாக் வரும் ஒரு சில பேருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, அவங்களுக்கு நம்ம ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். ஆக்சுவலாக இது வந்து இது ஒன்றும் இது பிரச்சனை தான், இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த எந்த பிரச்சனை சொல்கிறாங்களோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சென்சிட்டைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கணும்.
0: ஓகே,
1: இப்போ அவங்க அடிக்கடி அந்த அந்த ப்ராப்ளத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சென்சிட்டைஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். ஸோ அமைதியான இடத்துக்கு கூட்டணும். ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா ஒரு காமன் கம்போஸான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். மெதுவாக ஆழ்ந்த மூச்சு விட வேணும். அப்புறம் வந்து அருகில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம், 5 பொருட்களை டச் பண்ணுங்கள், 5 பொருட்களை இப்போ ஞாபகப்படுத்துங்க, வானத்தை மேகத்தை பாருங்கள், இல்லை வந்து ரிவர்ஸாக வந்து 10லேருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸாக கவுண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம சொல்லலாம். பேனிக் அட்டாக் வரவங்க, அந்த பேனிக் அட்டாக் வரவங்களும் சரி, தவறான எண்ணங்கள் போகிறவங்களும் சரி, திடீர்னு கிளவுட் பார்க்கணும், கிளவுடில் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு எண்ணம் வந்து மாறி நீங்கள் கிளவுட் மாதிரி யோசிப்பீங்க.
0: ஓகே,
1: ஸோ பேனிக் அட்டாக் வந்து இது வந்து ஒரு இதுவும் நார்மல் தான். இது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஃபியர். அவங்க வந்து வாழ்க்கையில் தேவையில்லாமல் அவங்க வாழ்க்கையில் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, திரும்ப வந்துருமோன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரு சில கண்டிஷன் இருக்குது ப்ரெக்னன்சியில், அடிக்கடி ப்ரெக்னன்சி லாஸ் ஆகும், அதாவது ப்ரெக்னென்ட் வந்து அபார்ட் ஆகிடும்.
0: ஓகே,
1: அந்த மதருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் பர்டிகுலர் வலி வரும்போது அதுமாரி ஆகிடுமோன்னு பயந்துருவாங்க.
0: ஓகே,
1: அவங்கள என்ன பண்ணோம், இப்போ முதல்ல வந்து ஒரு அமைதியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ஹோப்னஸ் கொடுக்கணும்.

0: அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசணும். அந்த பிரச்சனையை வந்து போபியான்னு சொல்லுவோம், அது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேனிக் அட்டாக் வந்து பேசிக்லி அவங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும், அந்த ப்ராப்ளத்தை ஸ்லோவாக சென்சிடைஸ் பண்ணணும், அதுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவாங்க. சில நேரத்தில் இதில் பண்ண முடியல அப்படின்னா மருத்துவ ஆலோசகர் தேவை, மனநல மருத்துவர் டாக்டர் ஆலோசகர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரொம்ப காமனாக தான் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பேனிக் அட்டாக் இருக்குது.
1: ஓகே, அப்போ ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்க பயந்துட்டாங்க,
0: எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்க வாழ்க்கையில் அடிபட்டிருக்காங்க,
1: ஓகே
0: திரும்ப வருமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ தற்கொலை எண்ணங்கள்லாம் வெளிப்படுது இல்லையா நிறைய பேருக்கு, அது எதனால், என்ன ரீசன் டாக்டர்?
0: தற்கொலை எண்ணங்கள் வந்து ஏன் வருது அப்படின்னா வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் வெறுத்துடுறாங்க, நமக்குன்னு யாருமே இல்லை, நம்ம பிரச்சனையை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்ம வந்து வாழ்கிறதுக்கு எந்த ஒரு மீனிங்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதால அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு மன பதட்டம், மன முதிர்வு அப்படின்னு சொல்லலாம். அவங்களால வந்து அவங்க எந்த ஒரு இதுக்கும் அவங்களுடைய லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக தெரியலன்னு சொல்லும் போது அவங்க என்னமோ எதுவுமே வாழ்ந்து என்ன பண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து எக்ஸாம் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர், பிஸ்னஸ் ஃபெயிலியர், இதுமாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க அது வந்து நடக்கலைன்னா மற்றவங்களும் என்ன நினைப்பாங்களோ, இனிமேல் நம்ம வந்து வாழ முடியாதோ அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிறது நார்மல் விஷயம், திரும்ப எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணிடலாம். அதேமாதிரி காதல் முறிவுன்றது நார்மல், வேற ஒன்றாவது ட்ரை பண்ணால் கிடைக்காம இருக்குது, கிடைக்கும் கிடைக்காமல் போகும், ஆனால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி ஆகணும் அவசியம் கிடையாது, பல முயற்சிக்கு முன்னாடி தான் ஒரு வெற்றி ஆகும்.
1: ஓகே, அப்படின்னா உங்களோட அந்த நிகழ்வை வந்து நார்மலைஸாக எடுத்துக்க.
0: ஆமாம் ஆமாம், புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறாங்கன்னா அவங்களை நம்ம வந்து அவருடைய ஃபீலிங்ஸை வந்து நம்ம அங்கீகரிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம கேட்கணும். முதல்ல வந்து இந்த பிரச்சனை இருக்கும் வாய்விட்டு பேசணும். யாருக்கெல்லாம் வந்து நேர்மறையான ஒரு எண்ணங்கள் வருதோ, அவங்க வந்து சூசைடல் தாட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாதிரி எண்ணம் வரும்போது உடனே அங்கேயே இல்லாமல் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நண்பருக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்கிட்டையோ பேசணும். யார் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ பேசலாம். இப்போ டெலிமனாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு நம்பர்லாம் இருக்குது, அந்த நம்பரை அவங்க காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கும் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் வராமல் வரும், வர்றதுக்கு வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு, எல்லா ரிலேட்டிவ்ஸ், நமக்கு வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் பேசணும், இந்த எண்ணத்துலேருந்து தவிர்க்கலாம். அப்புறம் இந்த சூசைட் அட்டாக்கு போக மாட்டாங்க.
1: ஓகே,
0: வாழ்க்கை விரக்தியில் தான் வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த விரக்தி வந்து நான் சொன்ன மாதிரி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா தன்னம்பிக்கை நம்ம கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்சன் வந்து அவங்க நியூலி மேரிடு, திடீர்னு வந்து அவருக்கு வேலை போயிடுது, வேலை போன உடனே இந்த இடையில அவங்க ஒய்ஃபுக்கு கேன்சர் வந்துடுது, அவருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. ரீசெண்டாக அவர் இது படித்தேன் நான். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எதிர்க்கில் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் முடியல, நீ ஒரு டீ கடை வை, அதை வச்சு நீங்கள் வந்து உனக்குன்னு உங்கள் குழந்தை இருக்குது, அப்பான்னு இருக்க, நீ அந்த கடமையிலேருந்து நீ வந்து எஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் வந்து தன்னம்பி கொடுக்குறாரு, டீ கடை விற்கிறாரு, பிஸ்னஸ் வச்சு பெரிய ஆளாகிறாரு. ஸோ அதுதான் வந்து வாழ்க்கையில் அவருக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதுமாதிரி வந்து வாழ்க்கையே ஃபுல்லாக முடிஞ்சிடல, இதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கணும்.
1: ஓகே டாக்டர்,
0: தேங்க்யூ.
1: ஓகே டாக்டர், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, நம்ம பேசிடலாம் டாக்டர். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: ஆ வணக்கம் மேம், யார் இங்கேருந்து?
2: நான் புதுச்சேரியிலேருந்து அனிதா பேசுகிறேன்.
1: ஆ ஓகே மேம், உங்கள் சந்தேகங்களை நீங்கள் டாக்டர் கிட்ட கேளுங்க மேம்.
2: வெளியில எதுவுமே அதிகமா ஷேர் பண்ணிக்க மாட்டா, ஒரு 1 வீக்கா மூட் அவுட்டா இருந்தா அவளுக்கு ஒரு வாட்டி பேனிக் அட்டாக் வந்துச்சு. சோ இது ஃபியூச்சர்ல மறுபடியும் வருமா, இது வேற ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா சார்?
0: யூஸ்வலாக வந்து நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ணல, அந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேனிக் அட்டாக் மேடம் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு மாதிரி எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்.
2: நல்லா உட்காந்துட்டே இருந்தால் திடீர்னு கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு, அன்கான்சியன்ஸ் ஆகிட்டு.

0: கொஞ்ச நேரம் எதுவுமே மூச்சு பேச்சு ஆயிடுச்சு.
1: அவங்க என்ன நீங்க பேசும்போது அப்படி ஆச்சு, எந்த செயல்களால் அப்படி ஆச்சு?
0: இல்ல சாப்பிட்டதே இல்ல, எனக்கு சாப்பிடாம எதுக்கு சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதட்டி கேக்குக்குள்ள அந்த மாதிரி ஆயிடுச்சு.
1: இல்ல நீங்க சொல்றது வந்து பேனிக் அட்டாக்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க, அவங்க யார் மேலேயே கோபமாக இருக்கலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கலாம். அப்போ வந்து ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் கம்மியாகும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். பட் பேனிக் அட்டாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள், ஒரு சாதாரண விஷயத்துக்கே அவங்க பயந்து நடுங்கி கீழே விழுந்துருவாங்க. அதை வந்து நம்ம எதிர்கொள்ளணும். அதை வந்து இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸாமினவே பயந்து விழுவாங்க இல்லையா?
0: இல்ல அவளுக்கு ஒரு நார்மல் ஸ்டமக் பெயின் வந்தாலே உடம்புலாம் சவர சவர் ஆகும்.
1: ஆக்சுவலாக சில பேருக்கு வந்து இந்த மென்சஸ் வந்தாவே சம டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வலி வருது, அதனாலே அவங்க வந்து மயக்கம் வந்துடுது சில பேருக்கு. இது வந்து இதுவும் வந்து ஒரு 100 பேரில் எடுத்திங்கன்னா 2 பேருக்கு இது மாதிரி இருக்குது. பேனிக்ன்றது வந்து அளவுக்கு அதிகமான பயத்தால் வரக்கூடிய ஒரு மயக்கமோ ஒரு பதட்டமோ ஒரு மன ஒரு அசாதாரண சுச்சுவேஷன். ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து மன பேனிக் அட்டாக்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து நீங்கள் தெளிவாக கேளுங்க எந்த மாதிரி விஷயங்களால் உங்களுக்கு இது மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு, அப்போ தான் அந்த விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். அந்த விஷயம் என்னன்னு
0: பார்க்கணும். ஆயிடுச்சு, இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் இது வரைக்கும் மறுபடியும் அது மாதிரி வரல, ஃபியூச்சரில் அது மாதிரி ஏதாவது பாதிப்பு வரும்?
1: வராது, நம்பிக்கையாக இருங்க மேடம். அது வந்து நீங்கள் பேனிக் அட்டாக் மாதிரி தெரியல, அவங்க சாப்பிடாமல் இருந்ததால் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு மென்சஸாக கூட இருக்கலாம். அதை வந்து கரெக்டாக நீங்கள் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசணும், நீங்கள் மனசு விட்டு பேசணும், அவங்க மனசு விட்டு பேசணும். அது மாதிரி என்ன தான் அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும் மேடம். இப்போ நல்லா இருக்காங்கன்னா பயப்பட வேண்டாம், நீங்கள் அண்ணா சரியாக நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை வந்து ஒரு ஆரோக்கியமே கொண்டு போங்க, நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் வராது, அது மாதிரி யோசிங்க. ரொம்ப நன்றி.
2: ஓகே மேம், கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
1: பேனிக்கே இல்லாத
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மனநல விழிப்புணர்வு மற்றும் சமூக ஆதரவு என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் வெங்கடாச்சலம் அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்ப சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் நிறைய டைம்ஸ் நிறைய நேரம் வந்து ஸ்கிரீனிங் டைம், போனா இருக்கலாம் டேபா இருக்கலாம், கிட்ஸா இருந்தா டிவி பார்க்கலாம், ஸோ இந்த மாதிரியும் ஸ்கிரீனிங் டைம். அதுக்கப்புறம் கேம் அடிக்ஷன் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா டாக்டர், நிறைய பேர் கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து மனநலத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது டாக்டர்?
1: ரொம்ப நன்றி மேடம். இது வந்து பார்த்திங்கன்னா அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே கூடிய மிக முக்கியமான விஷயம். அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் டாக்ஸிக் பார்த்திங்கன்னா வந்து நம்ம செல்ஃபோன் மூலமாகவோ இல்லை டிவி மூலமாகவோ இன்டர்நெட் அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம், இல்லை நிறைய பேர் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்ரையல்ஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக பார்க்கும்போது நம்மளுடைய தூக்கம் போகுது.
0: ஓகே,
1: தூக்கமின்மை, தூக்கம் அதிகமாக இல்லைன்னொடனே நம்மளுக்கு நெக்ஸ்ட் அடுத்த நாள் கவனக்குறைவு வரும், மனப்பதட்டு வரும், கோவம் அதிகமாக வரும். இதனால் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் பிரேக் டவுன் ஆகும். ஏன்னா நல்லா தூக்கம் இல்லைன்னா மனப்பதட்டம் அதிகமாகவும் கோவம் அதிகமாக வரும், ஷார்ட் டெம்பர் ஆகிடுவாங்க. ஸோ இதே தான் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக, இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 3 hours, 4 hours, 5 hours வந்து ஸ்க்ரீன் டைம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஸ்கூல் அவங்க ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, அவங்க ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து எல்லாத்தோட அவங்க அந்த அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ட்ரையல் ஆவாங்க. ஸோ அப்படி ஆகும்போது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையும். அவங்களுடைய ஃபெயிலியருக்கு மிக முக்கியமான காரணம் செல்ஃபோன் ஆகிடும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் வந்து மிக கவனத்துடன் குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்குறதும் இல்லை டேப் கொடுக்குறதும் கரெக்டாக வந்து 1 hour இல்லை 40 minutes இவ்வளோதான் சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லி கொடுக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. முதல்ல வந்தோடனே அவங்கள ஹோம்ஒர்க் பண்ண சொல்லணும். ஹோம்ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு இந்த 40 minutes 1 hour வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ளேஃபுல்லாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி வந்து அளவுக்கு அதிகமாக டேபு இல்லாத செல்ஃபோன் வச்சுருக்கும்போது அவங்க கேம் விளையாட போயிடுறாங்க. கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குது, நிறைய அவார்டு கொடுத்துட்டே இருக்குது. அதனால் வந்து நம்மளுடைய ரிவார்ட் சிஸ்டம் பிரைன் வந்து அதை தேடி பிடி தேடி தேடி விளையாடிட்டே இருக்காங்க.
0: ஓகே,
1: ஸோ இப்போ எப்படி சாக்லேட் சாப்பிட்டா இன்றைக்கிதோ அதே மாதிரி அதே குழந்தைக்கு வந்து மூளையில் வந்து அளவுக்கு அதிகமாக எண்டார்ஃபின் டோப்மென்ட் செக்ரெட் ஆகுது கேம் விளையாடும் போது. ரிவார்ட் சிஸ்டம், நீ ஜெயிச்சிட்டே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லும் போது அவங்க நிஜ லைஃப்பில் ஜெயிக்க முடியல, ஆனால் இந்த கேமில் ஜெயிக்கிறாங்க. அந்த கேம் ஜெயிக்கிறதால அடிக்கடி அவங்கள தூண்டுது. அதனால் வந்து ஒன்ஸ் குழந்தைங்க வந்து அந்த கேம் விளையாடி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தினமும் அதே எண்ணங்கள் வரும். அதே எண்ணங்கள் வந்துச்சுன்னா குழந்தைங்க ஒழுங்காக படிக்காது, தூக்கம் ஒழுங்காக இருக்காது. அதனால் வந்து அவனோட

0: கல்வியில் வந்து குழந்தைங்கள அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லேக் ஆகும். ஸோ இது நம்ம பெரியவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் அளவுக்கு அதிகமாக நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. நம்மளும் அளவுக்கு அதிகமாக பார்த்துட்டு அப்படின்னா நம்மளும் நம்மளுடைய தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும், நேர்மறையான எண்ணங்கள் வந்து செயல்படும். நம்மளுடைய செயல்களை வந்து எண்ணங்கள், அந்த நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு இல்லையா, அந்த கோல் வந்து நம்ம சரியாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி எண்ணங்களால் நமக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் டவுன் ஆகலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆகலாம், சில்ட்ரன் மதர் பிரேக் டவுன் ஆகலாம். ஸோ இது மாதிரி டிஜிட்டல் டாக்ஸிட்டியால், ஸ்க்ரீன் டைமால் நிறைய ஃபேமிலி வந்து பாதிப்புக்குள்ளாகுது.
1: ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு டாக்டர். சமூக விழிப்புணர்வு, சமூக ஆதரவு என்பது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். இந்நிகழ்ச்சி நம் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
1: தேங்க்யூ டாக்டர்.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங். நான் ஆர்ஜி ரத்னா. நீரும் 4:28. நம்ம கட் கேமரா ரோலிங் ரொம்ப ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போக போது என் கூட ஷோ பண்றதுக்காக நம்ம ஆர்ஜி ஜோ ரெடியா இருக்காங்க. ஹாய் ஜோ.
2: ஹாய், சொல்லுங்க. கட்டில வந்து பயங்கரமா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நான் அந்த கட்டு கேக்குறதுக்காக எக்ஸைட்மெண்டா இருக்கு.
1: நேர்கள் வந்து எந்த கட்டு கொடுத்தாலும் பயங்கரமா பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ஜோ எப்படி பேச போறாங்கன்னு நானும் அதை கண் கூட பாக்குறதுக்கு உங்க கூட ரெடியா இருக்கேன். சோ வந்து இப்பதான் வந்து ஹலோ டாக்டர் முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப டயர்டா உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜே ஜோ. அவங்களை கூல் பண்றதுக்காக ஒரு சில்லுன்னு ஒரு சாங் கேட்டு வந்துடலாம். சோ மக்களே, அதுக்கடுத்து கட்டு கட் என்னென்ன கட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சு
2: தொடர்ந்து புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அல்லது கட் கேமரா ரோலிங் நேரம் 4:08:33 ஆயிடுச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கட் கேமரா ரோலிங்ல என்ன கட்டு கொடுத்துடலாமா ஜோ? சோ நேர்களும் பயங்கர ரெடியா இருக்காங்க, ஆர்வமா இருக்காங்க, என்ன கட்டுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க.
2: இன்னுமா என்ன தெரியல.
3: The most famous labor union leader, தேவா.
4: எப்படி

0: இருக்கீங்க அண்ணா.
1: என்ன மக்களே, கேட்டிங்களா என்னை எங்கேயோ பார்த்துருக்கீங்க எங்கேயோ பார்த்துருக்கீங்கன்னு கேட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு ஸ்மைலோட ஒரு டைலாக் இல்லையா,
2: நல்லா இருந்துச்சு. நீங்கள் டைலாக் போட்டோன்னே நம்ம நேயர்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
1: ஆமாம், கண்ணாடி முன்னாடி போயிட்டு பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்கள் ஃபேஸ் தெரியாது, உங்கள் வாய்ஸ் தான் வந்து கேட்க போகுது மக்களே. எஸ் ரெடி ஆகிக்கோங்க, கால் பண்ணுங்க இந்த டைலாக் பேசுறதுக்காக. 2271760 2272533 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோடு நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்க. புதுவை 102.8 அல்லது கட் கேமரா ரோலிங்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:14 நொடிகள் ஆயிட்டிருக்கு. நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு டைலாக் வந்து ஓபனிங்கே கொடுத்துட்டோம் இல்லையா? சோ அந்த டைலாக் பேசிறதுக்காக நம்ம நீங்க ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நான் ஜான்சி ராணி, கெனடி நகர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஜான்சி ராணி மேடம், ஏன் ஸ்லோவா பேசுறீங்க?
2: இருக்கீங்க அண்ணா?
0: இதுல வந்து ரஜினி சார் டயலாக் மட்டும் சும்மா சூப்பரா திரிக்க விட போறீங்க மேம். நீங்க
1: நான் ட்ரை பண்றேன் மேடம், அவ்வளவுதான்.
0: ஓகே ஓகே, ஓ ட்ரை பண்ணுங்க மேம்.
1: ஓகே, நீங்க சொல்லுங்க மேடம்.
0: கட் கேமரா ரோலிங்.
1: என்ன எங்கயோ பாத்துர்க்கேன், எங்கயோ பாத்துர்க்கேன்னு சொல்லிய. என்ன யாரும் இன்னுமா யாருன்னு தெரியல.
0: நம்ம ஜான்சி ராணி மேடம் கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க யாருன்னு.
1: Thank you.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன ஒரு ஸ்மைல் இல்ல அது. ஓகே மேம், நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. என்ன ஒரு ஸ்மைல் இல்லையா?
3: ஆமா, சூப்பரா சொன்னாங்க இல்லையா?
0: ஆமா,
3: அது என்ன, நான் கால் பண்ணும்போது வாய்ஸ் வந்து ஸ்லோவா இருந்துச்சு, அந்த கட் சொல்லும்போது அது ஒரு ஃபாஸ்டா சொன்னாங்க பாத்தீங்களா?
0: ஆமா, அந்த டயலாக் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்றீங்களா? நீங்க ஒரு வாட்டி ஜோ,
3: என்ன ஒரு வாட்டி ட்ரை பண்ண பாத்தீங்களா? இப்படி வந்து கோத்துட கூடாது. நீங்க ஒரு தடவை,
0: ஏன்னா பயங்கர மெலோடியா இருக்கு ஜோக்கு, வந்து வாய்ஸ் பயங்கர மெலோடியா இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் ஆக்ஷனா பேசினா எப்படி இருக்கும்? நான் ஆசைப்படுற மக்கள் கூட ஆசைப்படுறாங்கன்னு அவங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேக்குது ஜோ.
3: நேயர்களோட மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் வாய்ஸ் நீங்க சொல்றீங்க. ஓகே, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்களேன். இப்ப நேயர்களுக்கு கட்டு போட்டீங்க இல்லையா,
0: அந்த ஓபனிங் மட்டும் சொல்றேன், பினிஷிங் நீங்க முடிச்சிருங்க. என்ன எங்கயோ பாத்திருக்க, எங்கயோ பாத்திருக்கன்னு சொன்னியே, இன்னமா என்ன தெரியல. சரி, நானும் பினிஷிங் கொடுத்துறேன், நீங்க ஃபுல்லாவே நீங்க சொல்லிடுங்க. ரெடி ஸ்டார்ட்.
3: என்னை எங்கேயோ பார்த்துருக்க, எங்கேயோ பார்த்துருக்கன்னு சொன்னியே, இன்னுமா யாருன்னு தெரியல. தி மோஸ்ட் ஃபேமஸ் யூனியன். பாருங்க,
0: யூனியன்லாம் போயிட்டாங்க. நம்ம ஜோ பார்த்தீங்களா, என்ன ஒரு டெரரான டைலாக், ஆக்ஷனான ஒரு டைலாக் வந்து அப்படியே ரொமான்ஸாக கொண்டு போயிட்டாங்க. நம்ம ஜோ இவங்களால மட்டும்தான் இது மாதிரி முடியும். சரி ஓகே, நேரில் தொடர்ந்து அறிஞ்சிருங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங்.
3: போயிடலாம்.
4: ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத வரலும், இடிபடாத வரலும், இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன.
0: என்ன ஒரு ஜென் தத்துவமா இருக்கு இல்லையா?
3: அது லாஸ்ட்ல அந்த வாய்ஸ் பாத்தீங்களா, நம்ம சந்தானம் அவர்களோட வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. இப்ப நேயர்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மாடுலேஷன்லாம் வேற ட்ரை பண்ணுவாங்க பாருங்களேன்.
0: ஆமா ஆமா, சரி ஓகே. மே நேயர்களை கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங். ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங். நேரம் 4:24 நொடிகள் லைட்ருக்கு. இன்னைக்கு நம்ம கட் கேமரா ரோலிங்ல இப்ப நம்ம கொடுத்தோம் இல்லையா டைலாக், அதை பேசுறதுக்காக ஒரு நேர் ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க. ஜோ பேசிடலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாலை வணக்கம் சொல்வது ஆர் முருகன், இளமங்கலம்.
1: இளமங்கலம் முருகன் சார், சொல்லுங்க. ரொம்ப ரெடியா இருக்கீங்க போல டைலாக்.
2: ஆமாங்க மேடம்.
1: சொல்லுங்க, ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது?
2: ஒரு ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்வது என்றால், மோதரப்படாத விரலம், இடிப்படாத உருளம், இருந்தால் என்ன இல்லாட்டால் என்ன.
1: அந்த லாஸ்ட்ல சொன்ன அந்த சந்தானத்தோட டைலாக் தான் பயங்கரமா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க.
2: என்ன எங்கே பாத்திருக்க, எங்க என்ன எங்கே என்ன எங்கேயே பாத்திருக்குன்னு சொன்னீங்களா? இன்னுமா என்ன தெரியல.
1: ரஜினி
2: சாரு, அது தெரியல மேடம்.
1: எப்படி இருக்குதுன்னா, பக்கத்துல டீ கடையில உட்காந்து பக்கத்துல உட்காந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அப்படிதானே சார்?
2: மாதிரி
1: ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் ரைட் சூப்பரா இருக்கு. ஓகே சார், ஓகே சூப்பர்.
2: நன்றி மேடம், உங்கள் இருவருக்குமே மாலை நன்றி.
3: நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: என்ன டைலாக் கொடுத்தாலும் பேசுவாரு போல. ஸ்கிரிப்ட் ரைட்டர் சும்மா சூப்பரா, அதாவது நம்ம கொடுத்துறாராமா.
3: நம்ம சொன்ன டைலாக்ல விட அவங்களும் எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் வேற சூப்பராவே சொன்னாங்க.
1: ஆமா ஆமா ஆமா, சூப்பரா பேசினாங்க. நேர்களே, உங்களுக்கான அடுத்த டைலாக் கேட்டுடலாமா?
3: கேட்டுலாம்.
4: இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினா, ரெண்டாவது டிக்கெட் வாங்கினவர் கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன்.
5: தொழிலதிபர் அவர்களே,
4: தொழிலதிபரே, சீக்கிரமா வந்து மோதிரத்தின் செயினி கொடுக்கறா. அதோட நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி வைக்கிறவன், குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர்.
5: சாமி தேவி அவர்களே, வருக வருக.
1: சும்மா லென்தா போயிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதை எடுத்து பேசுங்க மக்களே.
3: பாத்தீங்களா, நகை விக்கிற விலையில நீங்க மோதிரம் செயின்ட்டு.
1: ஆமா, அதிகமா வந்து நம்ம கவுண்டர் பண்ணி சாரோட டைலாக் தான் சூஸ் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மக்களே கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரூலிங்.
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
7: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
6: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:33:10 ஆயிடுச்சு. அழைப்புல வந்திருக்கும் நேயர் இந்த டைலாக எப்படி பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சொல்றாங்க இருவருக்கும்.
1: அப்படிதானே
0: பேசுறீங்க?
1: தமிழ்ச்செல்வி
0: மேம், சூப்பரா இருக்கு உங்க பேரு. அதே மாதிரி உங்க டைலாக்கும் சூப்பரா இருக்க போது. நீங்க பேசுற டைலாக்கும் இல்லையா? சரி, ஓகே. டைலாக் உங்களுக்காக போடணுமா இல்ல நீங்களே பேசுறீங்களா?
1: நான் பேசுறேன்.
0: ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மேம். ரெடி ரெடி, கட் கேமரா ரோலிங்.
1: என்ன எங்கேயோ பாத்திருக்கேன், எங்கேயோ பாத்திருக்கேன். நீங்க என்னமா என்ன தெரியல?

0: அதுக்கப்புறம் என்ன நாமக்கல்ல என்ன ஒரு ஜின் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், மோதிரம் போகாத விரலும் இடிபடாத உரலும் நல்லா வாழ்ந்தத சரித்திரமே இல்லை.
1: இந்த
0: படத்துக்கு முதல் டிக்கெட்டும் இரண்டாவது டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு

0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் மேம், நெக்ஸ்ட்.
1: இந்த படத்துக்கு முதல் டிக்கெட்டும் இரண்டாவது டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு பொன் மோதிரமும் ஒரு பொன் செயினும் தொழிலதிபர் தரப்போகிறார். டேய் முன்னூறு சீக்கிரமும்
0: சாந்தி தேவி அவர்களே வருக வருக. நீங்க டிக்கெட் வாங்கிட்டு மோதிரம் செயின் எல்லாம் இப்ப தியேட்டர்ல கொடுத்தாங்கன்னா உங்களோட
1: எக்ஸ்பீரியன்ஸ்
0: இல்ல மேம், சப்போஸ் இப்ப கொடுத்தாங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப கொடுத்தாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அத
1: வேற
0: ஏதாவது பிடிச்ச டயலாக் பேசணும்னு நினைச்ச டயலாக் அந்த மாதிரி ஏதாவது ரெடி என்னன்னு தெரியல, லைன் கட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, அவங்க ஒரு டைலாக் இல்லாம நமக்கு மூணு டைலாக் பேசினாங்க. எஸ் அவங்க வேற அவங்களோட திறமையை காட்டுறதுக்காக ரெடியா இருந்தாங்க, அதுக்குள்ள லைன் கட்
2: ஆயிடுச்சு. சரி, அழைப்புல இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம்.
0: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகரன் சார். சொல்லுங்க, என்ன டைலாக் பேச போறீங்க?
3: அந்த ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், அது இன்னொரு வாட்டி போடுறீங்களா?
0: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், அந்த டைலாக் வேணுமா உங்களுக்கு?
3: ஆமா ஆமா,
0: ஓகே, கண்டிப்பா போட்டுலாம்.
4: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டி
0: என்ன? என்ன சார் கேட்டிங்களா?
3: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன?
0: அப்பா என்ன ஒரு சந்தானம் சார் கேட்டு அஃப் குடுக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா?
3: சரி, அப்புறமா இது வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல நான் என்னுடைய வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி பேசுறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சிரிப்பு அப்படியே குழந்தை மாதிரியே இருக்குங்க சார்.
3: அப்படியா?
0: ஆமா.
3: அடுத்து ஒரு பாட்டி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு? ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மோதிரம் போடாத விரலோ இடி போடாத உரலோ இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஓனா
0: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாங்கப்பா பின்றாங்கப்பா.
2: சரி, அடுத்து பாட்டி வாய்ஸ் சூப்பரா இருக்கு சார்.
3: அப்படியா? ஓகே. அடுத்து இது வந்து ரெண்டு மாடுலேஷன்ஸ், ஒன்னு வந்து கோபமா, இன்னொன்னு அழுதுட்டு. அப்படியே இப்ப அழுதுட்டேன். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்றது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உடலும் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன?
0: அடுத்து
3: கோபமா, ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உடலும் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன?
0: நவரசத்தையும் காட்டுறீங்களே சார்.
3: இருந்துதா? நல்லா இருந்ததா? கடைசியா இன்னொரு வாட்டி சிரிச்சுட்டு முடிச்சிடலாம். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன?
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சார்.
3: அவங்களுக்கு
0: பிடிச்ச மாதிரி டயலாக்னா சும்மாவா விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சார். நன்றி.

0: தேங்க்யூ சோ மச், இருவருக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி. எப்படி கொடுத்தாலும் பேசுறாங்கப்பா, இப்படி கொடுத்தாலும் பேசுறாங்க, அப்படி கொடுத்தாலும் பேசுறாங்கன்ற மாதிரிதான் நம்ம நேயர்கள்லாம் பயங்கரமா
2: பேசுறாங்க. சூப்பரா பேசுனாங்க இல்லையா?
1: சூப்பரா பேசுறாங்க. அடுத்த டைலாக் நம்ம இறக்கிடலாமா?
3: வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கள் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன் ஓடினேன், சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம்.
1: என்ன ஒரு டைலாக் இல்லையா? நம்ம விவேக் சார் பயங்கரமா பேசி இருந்திருப்பாங்க. ஓடினேன் ஓடினேன், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன் சொல்லிட்டு. சரி, இந்த டைலாக் பேசுறதுக்கு யாரெல்லாம் வந்து ரெடியா இருக்காங்க கால் பண்ணுங்க. 2271760 2275230 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டைல் பண்ணுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 இது கேமரா ரோலிங்.
4: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
6: அஜா அஜா அஜா முண்டி அஜா ஓ பல்லி ஓ சேரா ஓ சித்தே.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இது கட் கேமரா ரோலிங். நேரம் 4:45:57 ஆயிடுச்சு. கட் கேமரா ரோலிங்ல எப்படி கொடுத்தாலும் டயலாக் பயங்கரமா பேசுறாங்க நம்ம நேயர்கள். அதே போல வந்திருக்காங்க. என்ன என்ன சூப்பரா பேச போறாங்கன்னு தெரியல, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம். குட் ஈவினிங். ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம்.
1: ஹேமலதா மேம் வணக்கம்.
2: வணக்கம் மேம். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி சூப்பர், அருமை,
1: வாழ்த்துகள்.
2: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுவது சொல்லுவது என்றால், விரல் மோதிரம் போடாத விரலும் பிடிபடாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன. ஓஹோ
1: நானா ஸ்லோ மோஷன் இல்லையா? இதே கொஞ்சம் ஃபாஸ்டா உங்க வாய்ஸ்ல ஒரு ஏற்கத்தோட.
2: ஒரு ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், விரலில் மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன. ஓஹோ நானா.
1: ஓஹோ நானா. சரி, வேற என்ன டயலாக்லாம் நீங்க பேசுவீங்க மேம்?
2: வேற என்ன டைலாக்னா, இந்த சம்சாரம் மின்சாரத்துல அதெல்லாம் அப்படியே ஊறி போனதுங்க மேம். அப்புறம் விசு சார் சொல்வாரு அந்த கோதாவரி கோதாவரி அன்னை ஜானகி அன்னை சீதை அம்மாவுக்கு ராம லக்ஷ்மணன் போட்ட கோட்டை விட சக்தி வாய்ந்த போடா போடு. இந்த உண்மையா பிறந்தவங்க யாரும் எனக்கு அதை தாண்டி போக கூடாது, அங்க தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவாங்க மேம். அந்த டயலாக்ல ரொம்ப நல்லா இருக்கும். அது அவ்வளோ ஒரு விதமா போயிச்சிருப்பாரு, எனக்கு வரல.
1: இப்ப
2: நீங்க இன்னொன்னு பிளே பண்ணுங்க, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்.
1: விவேக் டயலாக் பிளே பண்ணட்டுமா?
3: வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல்காரன் என் பணத்தை அபே செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன், ஓடினேன், சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம்.
1: மேம் கேட்டீங்களா?
2: பாண்டிச்சேரி எல்லையோ கடற்கரை வந்ததால் திரும்பி வந்து விட்டேன்.
1: சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்துட்டீங்க.
2: அவர் பேசுற அளவுக்கு வருமா மேம்? அது கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும்.
1: ஆமா ஆமா. அவர் எவ்வளவு நிறைய எடுத்தாரோ இல்லீங்களா?
2: தெரியல மேம். சூப்பர் மேம், சூப்பர்.
1: நன்றி நன்றி,
2: கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிகள் இருவருக்கும்.
1: நன்றி நன்றி நன்றி மேம். சூப்பரா ட்ரை பண்ணாங்க இல்லையா?
4: அது வேற நம்ம அதே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல சென்னைன்றது டக்குனு
1: பாண்டிச்சேரி அப்படின்னு மாத்திட்டாங்க. சூப்பர், சூப்பரா பேசினாங்க. நேர்களே, உங்களுக்கான அடுத்த டயலாக் வந்துட்டே இருக்கு. ரெடியா போட்டுலாம் மஞ்சு.
5: டாக்டர் வசீகரன், நீயா வந்துட்டேன்னா உன்னை ஒலிக்காம கொல்லுவேன். நான் கண்டுபிடிச்சேன்னா உன் சாவு கோட்

ஆக்ஷனான ஒரு டைலாக்கு டெரரா இருக்கு இல்லையா, டைலாக் டைலாக்க கேட்டு நான் கூட பயந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டைலாக்க வந்து நேர்களா பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி கால் பண்ணுங்க, கால் பண்ண போறாங்க நேர்களை, கால் பண்ணுங்க 2271760 2275 3.

0: உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இல்லையா? சோ நிறைவா வந்து இந்த டைலாக் ஒரு வாட்டி உங்க வாய்ஸ்ல ஜோ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்காக டைலாக் ஒரு வாட்டி போடலாமா இல்ல நீங்க?
1: இல்ல இல்ல, டைலாக் போடுங்க, டைலாக்
0: போடுங்க. ஓகே
2: டாக்டர் வசீகரன், நீயா வந்துட்டேன்னா உன்னை ஒலிக்காம கொல்லுவேன். நான் கண்டுபிடிச்சேன்னா உன் சாவு கொடூரமா இருக்கும்.
1: என்ன வலிக்காம கொள்ளுவேன், நான் கண்டுபிடிச்சனா உன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும்.
0: ஐயோ, இந்த வசீகரன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியலையே. பயங்கர டெரர் மூட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஜோ. சூப்பர் சூப்பரா பேசுனீங்க ஜோ, நான் எதிர்பார்க்கவே இல்ல. பயங்கரமா பேசுனீங்க இல்லையா? ஓகே டாக்டர் வசீகரன், நீங்களா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட சிரிப்பா வருது. ஓகே, சூப்பரா பேசினாங்க நம்ம ஜோ. ஜோ, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கொடுத்த டைலாக் இல்லாம அவங்களா ஒரு டைலாக் எல்லாம் எடுத்து நம்ம நேர்ல சூப்பரா பேசினாங்க இல்லையா? சோ கிட்டத்தட்ட நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் சரியாக 4:56:32 ஆயாச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:09 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான குட் ஈவினிங். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் அப்படின்றவங்க வந்து பீச்ல இருந்துட்டு இருக்காங்க. பீச்னா யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே அந்த பீச் மண்ணில் விளையாடுறது, அந்த மண்ணில் விளையாடும் போது அந்த கல், அந்த கூழாங்கல் எடுக்கிறது, அந்த சிப்பிலாம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்ப நம்ம ஆர்ஜே எந்த பீச்ல இருக்காங்க, யாருக்கிட்ட பேச போறாங்க, என்ன மாதிரி அந்த ஃபன் கேம்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான ஈவினிங் டைம்ல ஜில்லுன்னு கடல் காத்தோட நம்ம ஆளுகோடு விளையாட நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார். என்ன பீச்னு கேட்டிருந்தாங்களா? ராக் பீச்ல இருக்க வாங்க, டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம். நம்மள்ட்ட பேசுறதுக்காக சூப்பர் எனர்ஜெட்டிக் பியூட்டிஃபுல் சாமிங் ஜார்ஜஸ் அவங்க காலேஜுக்கு வச்சிருக்காங்க. பேசலாம், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: நித்யா.
2: நித்யா, ஓகே.
3: துர்கா.
2: துர்கா, ஓகே.
3: கீர்த்தி.
2: கீர்த்தி.
3: வினோதினி.
2: வினோதினி. இல்லை, ஒரே சில பிள்ளைய முடிச்சிருக்கு. நித்யா, கீர்த்தனா, கீர்த்தி, வினோதினி, பரவாயில்லையே. எனக்கு இந்த ரெண்டு பேர்லாம் இல்லையா? நீங்க நோக்கம் திருக்க திருபூர சுந்தரி இருக்கா? திருக்க இன்னைக்கு எது கேட்டு வீட்டு வந்திருக்கீங்க? அதாவது தேடி இருக்கலாம். இந்த அளவுக்கு தேடி எல்லாம் இருக்குது.
4: ஹாப்பி பர்த்டே கீர்த்தனா. ஹாய் பை. ஹாய் பை. ஹாப்பி ஹாரி பர்த்டே. திருக்கு
2: பர்த்டே இல்ல, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். பொதுவா வந்து எல்லாத்தையும் கேட்பேன் பர்த்டேனாலே. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்கல்ல, நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு காலையில தெரிஞ்ச சர்ப்ரைஸ் என்னன்னு நம்ம சர்ப்ரைஸே தெரியாம உள்ளுக்குள்ள அந்த காதலியை வச்சுக்கிட்டு அந்த சர்ப்ரைஸ் தான். ஆமா, சர்ப்ரைஸ் அவனு வந்து நடத்திருக்கீங்களா? அது மாதிரி எதுனா இல்ல, இது மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. உங்களுக்கு எது மாதிரி நடந்திருக்கா சொல்லுங்க.
3: அது வீட்டுல பண்ணுவாங்கன்னு தெரியும்.
2: எங்க வீட்டுல கேக் வெட்டு, கேக் வாங்கி எங்க வீட்டு வச்சிருவாங்க. திறந்து பார்த்தா சர்ப்ரைஸ் போடுறீங்க, சாத்தி எடுத்து போயிடலாம். நடந்திருக்காதான் கேட்டா வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் இல்லையா? சரி, ஓகே. நீங்க வந்து எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க?
3: இவங்க எங்க கூட 10 வருஷம், இவங்க மத்தவங்க எல்லாருமே 1 வருஷம்.
2: ஒரு பை அந்த ஒரு பையே 10 வருஷம் நட்பு கண்டுபிடிக்குது.
3: அதுக்கப்புறம்
2: பிடிக்காது.

சொல்றதுக்கெல்லாம் ராங் ஆன்சர் சொல்லணும்.
நீங்க இதெல்லாம் பாத்துருக்கீங்க இல்லையா?

0: ஓகே ஃபைன். இப்ப யார் வந்து ரைட் ஹேண்ட் சொல்றீங்களா சொல்ற ஆன்சர் சொல்றது யோசிச்சாலுமே அவுட், அவங்க பேக் போயிடும், யோசிக்க கூடாது, டக்கு டக்குன்னு வருமா ஆரம்பிக்கலாம். ஆமா அப்படியே நான் இந்த நாள் வரும் யாருக்கா மாத்தி மாத்தி கூட கேட்பேன், சூரியன் எந்த திசையில உதிக்கும்? லெஃப்ட். ஓகே ஃபைன். நம்ம உடம்புல இருக்க இதயம் நெஜவாலுமே எங்க இருக்கு? ஒரு வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்
1: ஒண்ணு?
0: நான் போன எதுக்கு யூஸ் பண்றோம்
1: படிக்க?
0: வெளிய போறாங்க, காலைல கஷ்டப்பட்டு ஏந்திரிச்சு என்ன
1: பண்ணுவீங்க?
0: பயன்படுத்த இன்னும் ரெண்டு பிள்ளைகள் தப்பம் பயன்படுத்த இன்னும் ரெண்டு பிள்ளைகள் எந்த முதல் மனதோடு

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னெல்லாம் பேச போறாங்க, என்னெல்லாம் கேம் விளையாட போறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. வாங்க, இப்ப யாரு அவங்க கூட பேசுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: பேர் மட்டும் சொல்லுங்க.
2: ஜெயசெல்வம்.
1: ஜெயசெல்வம் ப்ரோ, உங்க நேம் ப்ரோ?
2: விஸ்வா. நீங்க எப்போ வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க ப்ரோ?
1: ஸ்கூல் படிக்கிறீங்களா?
2: அப்படியா? இவ்வளோ பெரிய கிட்டடாச்சே.
1: ஸ்கூல் சீனியர் ப்ரோ.
2: சீனியரா? அப்புறம் வந்து ஒரு இருக்கோம் ஒரு 15.
1: அவ்வளோ நான் ரெண்டு பேரும் ஒரு சின்ன பசங்க தான்.
2: அப்படியா? ஓகே சார். ஓகே, இப்போ நீங்க எதுக்காக ப்ரோ பிக்ஸ் பண்ணுறீங்க?
1: ஆக்சுவலா நாங்கள் ரெண்டு பேர் போட்டோகிராஃபர்.
2: போட்டோகிராஃபர். ஓகே,
1: ரெண்டு பேர் போட்டோகிராஃபர். கிளைண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு
2: அந்த ஐயாப்பில் தான் வந்துட்டேன். போட்டோகிராஃபர் போது உங்களுக்கு எது மாதிரி போட போய் இன்ட்ரெஸ்ட்? இந்த நேச்சர்ஸா இல்ல வந்து இந்த ரியாலிட்டி போட சொல்லுவாங்களே அது மாதிரி?
1: ரியாலிட்டி.
2: ரியாலிட்டி போட்டுருங்க. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: ஆமா.
2: நீங்க ப்ரோ, உங்களுக்கு எனக்கு இந்த மயக்கமான தனுஷ் படத்துல பார்க்கும்போது அவர் ஒரு பிக்சர் வந்து அப்படியே எடுப்பாரு, கிளிக் பண்ணுவாரு, அப்படியே எடுக்கும்போது மெய் மருந்து அப்படியே கண்ணை மூடி அப்படியே
1: இருப்பாரு,
2: காட்டுக்குள்ள அது மாதிரி எல்லாம் நீங்க ரசிச்சு என்ன பண்றீங்களா?
1: அந்த மாதிரி தான் ப்ரோ. ஆக்சுவலா நாங்க வெட்டிங் போட்டோகிராஃபர்.
2: ஓகே,
1: வெட்டிங் போட்டோகிராஃபர். நாங்க அதிகமா இது கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், கேண்டிட் போட்டோஸ் தான்.
2: கேண்டிட் போட்டோ,
1: கேண்டிட் போட்டோஸ் தான் நாங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ்.
2: ஓகே, இப்ப நீங்க போட்டோ வச்சு எடிட் பண்ண ஆரம்பிச்சீங்க, எக்ஸ்ட்ரோல பாத்துட்டு இருப்பீங்க, ஒரு சில கிளிக் பார்த்தேன்னா நானா எடுத்தாமியா இருக்க இது அப்படின்னு ரசிச்சது உண்டா?
1: ஒரு ஒரு ஈவெண்ட்ல அந்த மாதிரி
2: கிடைக்கும்.
1: ஆமா, ஒரு ஒரு ஈவெண்ட்ல கிடைக்கும். இப்ப புனமாப்பிள்ள அந்த தாலி கட்டுறது.
2: ஓகே,
1: அந்த மாதிரி
2: அவங்கதான் விட மாட்டாங்களே, எடுக்கதான் விட மாட்டாங்க. நான் கேட்கறேன் என்னன்னா, நிறைய இதுல சீன் மாதிரி கூட பாத்துருக்கோம். அந்த தாலி கட்டு போகும்போது ஃபுல்லா சுத்தி வளைச்சுப்பாங்க, ஒரு பூமராங்கல் வந்து குறுகளை கை விட்டு,
1: பூமராங்கல்
2: அந்த இதெல்லாம் போது குறுக்கல கை விட்டு மறைப்பாங்க, அது மாதிரிலாம். அது மாதிரி நீங்களும் நிறைய பேச பண்றீங்களா? பெட்ல வர நான் நைட்ல நிலா பாக்க பிடிக்கும் எதனா ஒண்ணு, அது ரெண்டுமே ஒரு பை. அந்த ஒரு பைய வந்து அவர்
1: கட்டுப்படுகிறதா
2: அவர் சம்பந்தமே இல்லாம எனக்கு பேச தெரியாது. மடம் நிறைய ஒருத்தர் அவர் மாதிரி வந்துட்டு
1: முதல் விஷயம் நான் நல்லா போட்டோ
2: எடுப்பேன்.
1: ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலாம், நல்லா சாப்பிடுவேன்.
2: அப்படிங்க ரெண்டு.
1: மூணாவது விஷயம் நல்லா தூங்கும்.
2: நல்லா மூணுமே நல்லா இருக்கு. என்ன பொய் இருக்கு? பொய் இருக்காது? ஒரு பொய் இருக்கா ப்ரோ? என்னாலே கத்த முடியும் இருக்கா? என்ன ப்ரோ?
1: நல்லா சாப்பிடுவான்றது பொய்.
2: அப்படியா? சாப்பிட மாட்டாரா? கரெக்டா ப்ரோ? அது கண்டு கொடுத்தாருங்களா? நீங்க சொல்றீங்களா? வருத்தப்படுகிற பாக்கலாம். ஐயோ, என்ன ரொம்ப குழப்பவானே, நீங்க சொல்றீங்களா? நீங்க வச்சு நல்ல விஷயமா இருக்கு, ரெண்டு ஒண்ணும் ஒரு பொய்.

0: நல்ல விஷயமா?
1: மறந்துவிடு.

0: நேரம் 5:34, 35 நொடிகள் ஆயிட்டிருக்கு. அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய கேம்லாம் வச்சிருக்காங்க, அப்போ இன்ட்ரெஸ்டிங்கான கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப யார் அவங்க கூட கேம் விளையாட போறாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வாங்க அவங்க சொன்னே தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நெக்ஸ்ட் நம்ம பேசியாக ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உன்னைக்கு சொல்றோம் உங்க நேம் தம்பி? ஜோசப். ஜோசப், உங்க நேம்? விக்ரம். விக்ரம், விக்ரம். ஓகே, நீங்க இன்னைக்கு எதுக்காக பீச்சுக்கு வந்திருக்கீங்க? பீச்சுக்கு சுத்தவா? பீச்சை சுத்தி பார்க்கன்னு சொல்லலாம்பா. ஓகே, வந்துட்டேன்னா
2: ஒரு அடி
1: ஓவர் அடிக்குது. நீங்க தம்பி
2: ஒரு அடி?
1: ஓகே. இந்த தம்பி வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாரா? இன்ட்ரோவர்ட்டா? ஹோட்டல் போறோம், ஹோட்டலுக்கு போறேன். சாம்பார் கம்மி ஆயிடுச்சு, அதனால தான் சாம்பார் கேட்கணும். அண்ணா சாம்பார் கொடுங்க அப்படி கேப்பியா? இல்ல இருக்கிற சாம்பார் வச்சு எடுத்து ஒரு சாப்பிட்டு வந்துடலாமே அப்படின்னு நினைச்சியா? இருக்கிற சாப்பிட்டு அவ்வளோ

0: வீட்டை சுத்தி பாக்கன்னு சொல்லலாம்பா. ஓகே வந்துட்டேன்னா நீங்க தம்பி ஓகே. இந்த தம்பி வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாரா இன்ட்ரோட்டா? இப்ப ஹோட்டல் போறவங்க ஹோட்டலுக்கு போறேன், சாம்பார் கம்மி ஆயிடுச்சு, அதனால தான் சாம்பார் கேட்கணும். ஆனா சாம்பார் கொடுங்க அப்படி கேப்பியா, இல்ல இருக்கிற சாம்பார் வச்சு எப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்துடலாமே அப்படின்னு நினைச்சுப்பியா? இருக்கிற சாப்பாடு சாப்பிடும். இப்ப நம்ம சாம்பார் தான் கேட்க போறோம், சாம்பார் கிட்ட கேள்வி போவோம். ஆனா சாம்பார் ஊத்துங்க, சொல்லுங்க போவோம்.
1: சாம்பார் ஊத்துங்கண்ணே,
0: இதுக்கு போட்டா அவர் திரும்ப வரவா? இப்ப நம்ம வந்து ஃபோர்ஸா கேட்க போறோம், ஆனா சாம்பார் ஊத்தணும்.
1: சாம்பார் ஊத்துனாங்கண்ணே,
0: கடைசி வரைக்கும் சொல்லமா சாம்பார் இருக்கிறான். சரி நீங்க வந்து கம்ஃபர்டபுள் பேசிட்டு பேசுறேன், தம்பி வந்து கம்ஃபர்டபுள் பேசிட்டு மட்டும் தான் பேசுவார், எக்ஸ்ட்ரா யாரும் நம்மளும் பேசப்படாது.
1: அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகும்.
0: ஓகே தம்பி, நீ ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டேப்பா? ஓகே, இப்ப வந்து வீட்டுக்கு வந்து பக்கத்துல வந்துருக்கீங்க, நீங்க எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? ஃபோர் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. ஓகே, இப்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேம் ஆடலாமா? விக்னேஷா தம்பி, நீ சொல், உங்களை பத்தி ஒரு விஷயம் எதுனாலும் சொல்லலாம். நல்ல விஷயமா, நான் நல்லா பைக் ஓட்டுவேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நம்ம பயங்கரமான பெட்ல ஒரு எதுனாலும் சொல்லலாம். நல்ல விஷயமா, அது ரெண்டு உண்மை இருக்கும், ஒரு பொய் இருக்கணும். அந்த ஒரு பொய்ய நாலு வயசு நட்பு கண்டுபிடிக்கிறான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே ஓகே தம்பி, சொல்லு உன்ன பத்தி.
1: நான் அதிகமா பொய் சொல்ல மாட்டேன்.
0: ஒண்ணு,
1: நான் அதிகமா தூங்க
0: தூங்குவீங்க. ரெண்டு,
1: அப்புறம்
0: யோசினா அதான் பொய்யின்றாங்க.
1: அதிகமா படிப்பேன்,
0: அதிகமா படிப்பேன். ஓகே, அதிகமா பொய் சொல்ல மாட்டேன், அதிகமா தூங்குவேன், அதிகமா படிப்பா, ஒரு பொய் இருக்கு இல்லையா? அதிகமா பொய் சொல்ல மாட்டேன்றதே பொய் தான். அப்படியா, நீங்க சொல்லுங்க. அதுதான் பொய்யா? என்ன தம்பி, அதுதானே? வாயை திறந்தாலே பொய் தானா? சரி ஓகே, உங்க ஸ்கூல்ல அக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஸ்கூல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரி இந்த பத்திரமா நான் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன ஒரு மெமரி சொல்லுவீங்க? செம்ம மோஸ்ட் சப்மேஜாய் பண்ணுவது அப்படின்னா? மூணு என்ட்ரோட் கிட்ட மாட்டுப்படுற பாடுறேன்.
1: ஸ்கூல் டைம்ல நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நிறைய வாட்டி வெளியே சுற்றிருக்கோம், கட்டடிச்சு. அது
0: கட்டடிச்சு வெளியே சுற்றினாதான் மறக்க முடியாத மொமெண்ட் இல்லையா? எனக்கு இந்த லஞ்ச் டைம் உங்க இது மாதிரி பண்ணுவீங்களா? இன்னொரு பையன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு முகந்து கை விட்டு சாப்பிட்றது, அவன் நோந்த உடனே டிஃபன் பாக்ஸ் லவுட்டிட்டு வந்துடுறது, இல்ல எல்லாரும் கும்பலா உட்காந்துட்டு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது, அது மாதிரி தம்பிக்காகவே கல்யாணம் பண்ண மாட்டார். இதான் முதல் ஹிந்தி. என்னது
1: ஹீரோ?
0: ஏய் இன்னொரு சொல்லிட்ட சமூடாடு. சரி ஓகே, நெக்ஸ்ட் போ. கோச் ஓகேவா? அவர் வந்து என்ன பண்ணுவாரு, நான் வந்து லோக்கலே, நான் வந்து சாதாரண ஒரு ஆளை பிடிச்சி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவனை பாக்ஸர் ஆக்குவேன் அப்படின்னு கிளம்பி வேற ஊர்ல இருந்து ஊருக்கு வருவார், சென்னைக்கு வருவார். அங்க ஒரு பாக்ஸரா பாக்குறாரு, அவங்க லேடி பாக்ஸர். அவங்க யாருன்னா மீன் விற்கிறவங்க. இது இது இது மும்பைல தாராவி கலைப்பு நடக்கிற வில்லன், அதை காப்பாற்ற ரஜினி சார் தானே? அதான் முதல்ல கூப்பிட்டேன். சரி ஓகே, வந்து ஒரு மிலிட்டரி, ரொம்ப கோபக்கார மிலிட்டரி மேன், ரொம்ப கோபமா இருக்கிறதுனால ஊருக்கு அனுப்பி கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதாக சொந்த ஊருக்கு போறாரு. போராட்டத்துல உங்க தங்கச்சி மேல அப்பதான் வந்து அந்த பாசம் எல்லாம் வருது. தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீலி வந்து லோன் வாங்குறாரு.
1: துப்பாக்கி
0: இல்லடா, துப்பாக்கில எங்க தங்கச்சிக்கு லோன் வாங்குறாரு? சூப்பர் மிஸ் ஆவாரு. அவரு துப்பாக்கில எங்க லோன் வாங்குறாரு? நெக்ஸ்ட் போமா? ஓகே, ஒரு 12th கூட பாஸ் பண்ணாத வரைக்கும் ஓகேவா? ஊர்ல வந்து அங்க கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துல ஒரு ஹீரோயினை வந்து பார்த்து லவ் பண்ணி ஹீரோயின் கடத்தி வந்து தவணை பண்ணிப்பாரு கிளைமேக்ஸ். அது அப்புறம் உங்க அப்பா துபாயில வேலை செய்வாரு, அந்த காசு உனக்கு வேணும்னா ஒரு கல்ல சுத்திக்கு உடச்சுவேன் அப்படின்னு உங்க அம்மா முட்டா புள்ளி கதை சொன்னாலும் வருவான்னு போதுங்க. சரி ஓகே, சூப்பரா அது சொன்னீங்க. இப்ப நம்ம வந்து

ஒரு பாட்டை படிச்சு அது என்ன பாட்டுன்னு சொல்லுவீங்களா? நான் பாட்டை படிப்பேன், அது என்ன பாட்டுன்னு சொல்லணும். பாட்டுலாம் கேட்பீங்களா முதல்ல? எல்லாம் பாப்பீங்களா? விஜய் சார் படம் பாத்துருக்கீங்களா? அதுல வந்து எங்க வருவாங்க ஒரு மூணு பேர் அந்த வில்லன் இருப்பான் நாடைக்குள்ளே உண்டான காயங்கும் தன்னாலே ஆடி போன மாயம் என்ன? பாட்டு வைக்கிறேன் சூப்பர் சூப்பர் சூப்பர் அவங்க வயப்பண்ணுங்க. நேர்களே நான் திரும்ப வரேன். எனது பயன்போது 102.8 என்று முதல் மனதோடு

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் அவங்க கூட பேச போறாங்க, என்ன கேம் விளையாட போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அப்படி இல்ல, அதெல்லாம் அப்படிதான் நம்மளோட டீம் மேனேஜ் பண்ணுவோம்.

0: அதனால ஒரு டீம் கேப்டன் பண்றீங்க
1: இல்ல ஒரு ஒரு காலத்துல
0: லாஸ்ட் இருந்தீங்க டீம் கைட் பண்றீங்க. சரி ஓகே, நீங்க மூவி எல்லாம் பாப்பீங்களா? ஓகே, நான் மூவி சம்பந்தமா ஒரு சில ஹிண்ட் கொடுத்துட்டே வருவோம். நீங்க அந்த ஹிண்ட வச்சு என்ன மூவின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஹீரோ வந்து வெளிநாட்டுல இருந்து வர்றாரு, வெளிநாட்டுல இருந்து வந்து பத்து சாத்தவர் வர ஆரம்பிக்கிறார். அந்த உடனே உன்னோட பிளான் என்ன கேக்குறாங்க, நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன், அதை வச்சு இந்த நாட்டை டெவலப் பண்ண போறேன், காலேஜ் கட்ட போறேன். சூப்பர். ஓகே, போலீஸ் வந்து ஒரு ரெண்டு பேர் ரெட்டி இருந்து படத்துல மொத்த போலீஸ் ஒருத்தர் இல்ல எப்ப மீன் பண்ணாலும் ஒரு தலை சொல்லுவா அப்படின்னு
1: அது வந்து விஜய் சேதுபதி.
0: நான் பாதி சொல்றீங்க பாதி சொல்றீங்களா? ஓகே, இது என்ன பண்ணலாம் போலீஸ் ஆக்டா இருந்து இருக்குமே கிடையாது. அவர் ஆக்டா டைரக்டர் ஆகணும் தான் நினைச்சார். குடும்ப கஷ்டம் ஏதோ என்ன பண்ண தெரியாம அவர் டைரக்டர் சான்ஸ் கிடைக்காது, அவர் சிஸ்டர் தூக்கி போட்டு போலீஸ் ஆகணும் போலீஸ் கேட்டார். அவர் போலீஸ் ஆன உடனே தான் ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்ன கண்டுபிடிக்க முடியுதா? ஓரளவுக்கு கரெக்ட் சொல்ல முடியாது. போங்க நெக்ஸ்ட். அடுத்து வந்து அவர் சேரும்போது நிறைய பழகம் சைக்கோ பாத் பழகம் நடக்கும். ஹீரோ பார்த்தா அந்த ஸ்கிரிப்ட் அந்த கொலை ஒரே மாதிரி இருக்க மாதிரியே இருக்கும். அப்புறம் பார்த்தா அதை வச்சுதான் ஹீரோ கண்டுபிடிக்கும். அதுவும் காக்கா தானே என்ன அதேதான் அதேதான் வரும். கண்ணுன்னு முடியும் என்ன கதைக்கவே போல
2: மறுபடியும் இதையும் பிளாக் பண்றேன்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: நேரம் 6:41 நொடிகள் ஆயிற்றுக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு. நிறைவா இப்ப யாரு பேச போறாங்க, என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நம்மள்கிட்ட பேசுறதுக்காக நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க. நீங்க கிட்டக்கு போய் பேசினாண்டே ஒவ்வொருத்தவங்களா கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனாங்கல்ல ஒரு 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தரை கூட கூட தனியா வச்சிருக்கோம். ஒருத்தர் கூட பேச போறோம். பணக்கம் வந்து பேச சொல்லுங்க. தேவா ஓகே ப்ரோ. நீங்க எங்க ப்ரோ வரீங்க? நான் பாண்டிலிங்கம். பாண்டிதானா? இங்கதான். ஓகே ப்ரோ. இப்ப வந்து பீச்சுக்காக கும்பலா வந்திருக்கீங்க இல்லையா? கும்பலாந்தோட ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க. அவங்க போயிட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் கும்பலா வர்றதுக்கும் தனியா சோலோ வர்றதுக்கும் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க ப்ரோ? ஒரு மைண்ட் செட்ல பீச்சுக்கு வந்தா பிடிக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி நான் பீச்சுக்கு வருவேன். ரொம்ப சேடா என்ன யோசிச்சியா இருந்தா பீச்சுக்கு வருவேன். ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன மைண்ட் செட் வந்தா பீச்சு
2: இல்ல
1: பாக்குறாங்க. சரி ஓகே, நம்ம என்னன்னா ஆரம்பிக்கலாம். ஹீரோ வந்து ஒரு நார்மல் ஸ்டேஷன்ல எஸ்ஐ. ஓகேவா? அவங்க அப்பா வந்து ஒரு மளிகை கடை வச்சிருப்பாரு. ஓகே, சென்னையில இருந்து ஒரு வில்லன் வந்து ஊருக்கு சைன் போட வருவார். கரெக்ட். ஓகே, அந்த ஹீரோ வந்து ஒரு பெரிய தமிழ் வீட்டுல வேலைக்காரரா இருப்பாரு. அங்க என்ன கேட்டு ஆன்சர் அது பண்ணுங்கப்பா. ஒரு ஹீரோ வந்து பெரிய வீட்டுல ஜமீன், அங்க வந்து வேலைக்காரரா இருப்பாரு. அந்த ஜமீன் தருக்கு டிராமா ஆனா ரொம்ப பிடிக்கும். கிட்டக்க வந்தா சொல்ல உடனே கேட்க மாட்டேங்குது. இப்போ வந்து ஹீரோ வந்து ஓப்பனிங் ஷாட்டு, ஹீரோ வந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. வந்துட்டு ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட் ஆகலாம் முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு எதுக்கு பாங்க இந்தியா வந்த அப்படின்னு கேட்ட உடனே அது என்ன அந்த சொல்றாருன்னா, நான் வந்து இந்தியால வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் கட்ட போறேன், ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன். தூரம் தான் சொன்ன ஒண்ணும் கேட்காது
2: சொல்லிட்டேன்.
1: ஆன்சர் சொல்றீங்க. பண்ணுங்க. ரொம்ப கல்வியில் அனியா கல்லிந்து கேட்கலாம். அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி துரோகமே சிவா முடிச்சாங்க. சரி, இன்னொரு செக்மெண்ட் ஒன்று வச்சிருக்கேன். மூவி வந்து ஒரு 4 இமேஜஸ் மூவி கனெக்ட் ஆகும். இதை வச்சு நீங்க என்ன படம் சொல்லணும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து திரிஷா, செகண்ட்க்கு வந்து சசிகுமார், தேர்ட்க்கு வந்து சிம்ரன், ஃபோர்த்துக்கு வந்து விஜய் சேதுபதி. 4 ஒரு படத்தை வரட்டாரு. என்ன படம்? ஹீரோ வந்து ரத்தி சார்.
2: ரத்தினி?
1: ஆ, வேட்டை
2: பாருங்க.
1: பிரபு, பாக்யராஜ், த்ரிஷா, சந்தனம், 4 பேர் ஒரு படத்துல கனெக்ட் ஆகுறாங்க. ஹீரோ சொல்லவா? ஹீரோ வந்து ஜெயன் ரவி.
2: Thank you.
1: Something

படமே தெரியாதா இன்னொருத்தர சீன் பாடிட்டு இருக்காரு. ஓகே புது மூவி தான் கண்டுபிடிப்பீங்க இல்லையா, சரி இது கண்டுபிடிங்க பாக்கலாமா. ஜெயந்தி பத்தி ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து மமிதா பேஜு, செகண்ட் பிக்ல வந்து கருணா, தேர்ட் பிக்ல வந்து கே சுவிகுமார், ஃபோர்த் பிக்ல வந்து ஜெயராம். பிரபு, பாக்யராஜ், த்ரிஷா, சந்தனம், நாலு பேர் ஒரு படத்துல கனெக்ட் ஆவாங்க. ஹீரோ சொல்லவா? ஹீரோ வந்து ஜெயம் ரேகன். சம்திங் புது மூவி தான் கண்டுபிடிப்பீங்க.

0: நேயர்களை, விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகரில் அந்நாட்டு அதிபரை சந்தித்து பேசினார். எதிர்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டில் கடந்த ஆண்டு பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகர் சிச்சினாவில் அந்நாட்டு அதிபர் திருமதி மையா சாந்துவை சந்தித்து பேசினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
5: இந்தியா மால்டோவா உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பரஸ்பர அக்கறை உள்ள வேறு பல துறைகளுக்கு உறவுகளை விஸ்தரிப்பது குறித்தும் பிரதிநிதிகள் நிலையிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்த இந்தியா மால்டோவா உறவுகளில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவின் சர்வதேச சோலார் கூட்டணியில் மால்டோவா ஏற்கனவே இடம்பெற்றிருப்பதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டி, இதேபோல சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டணி உள்ளிட்ட அமைப்புகளிலும் மால்டோவா இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சிசினாவ் நகரில் புகழ்பெற்ற மால்டோவிய மன்னர் மகா ஸ்டீபன் நினைவகத்தில் மலரஞ்சலி செலுத்துகிறார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் மால்டோவா செல்வது இதுவே முதல் முறை என்பதும், வரலாற்று சிறப்பு வாய்ந்த இப்பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நட்புணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
4: நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை முதலில் 5 முறையும் பிற்பகல் 2:30 மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளை தொடர்ந்து பிற்பகல் 3 மேல் அலுவல்கள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இன்று முற்பகல் மக்களவையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் ஷேக் ஹமீத் பின் அல் தானி மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மாநிலங்களவையில் டாக்டர் முகேஷ் பாய் ரத்வா, திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பவன் கரே, திரு ஜேம்ஸ் சங்மா உள்ளிட்டோர் புதிய உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது பலப்பிரயோகம் அல்லது கைது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. நிலவரங்களை தொழில்முறை ரீதியில் காவல்துறையினர் கையாண்டு வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் திரு JP நட்டா இன்று புதுடெல்லியில் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகளை சந்தித்தார். அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான உத்தேசம் போராட்டக்காரர்கள் தரப்பில் இருந்து பெறப்பட்டதாகவும், சுமூகமான சூழலில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது எழுத்துப்பூர்வ மனு ஒன்றை அவர்கள் கொடுத்திருப்பதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தை இவர்கள் முடித்துக்கொண்டு இயல்பு நிலையை மீட்பதில் அரசுக்கு உதவ வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு இன்று புதுடெல்லியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல் மாரியை சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய விமான போக்குவரத்து துறையில், குறிப்பாக விமான இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளில் ஒத்துழைப்பிற்கான புதிய பாதைகளை திறந்து விடுவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்தியா UAE இடையிலான இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளில் வலுவான விமான போக்குவரத்து இணைப்புகளுக்கு ஏற்கனவே முக்கிய இடம் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று புதுடெல்லியில் பருவநிலை மாற்றம் பற்றிய ஐநா ஒப்பந்த கட்டமைப்பின் நிர்வாகச் செயலர் திரு சைமன் ஸ்டீலை சந்தித்து பேசினார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களின் பரிமாற்றம், நிதி ஆதரவு மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த தேசிய அளவில் இந்தியா வழங்க வேண்டிய பங்களிப்புகளின் பட்டியலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா ஏற்கனவே சமர்ப்பித்து உரிய காலத்திற்கு முன்பாகவே இலக்குகளை எட்டியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட வேறு பல துறைகளிலும் முக்கிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் வழங்கிய காணிக்கையில் கையாடல் நடந்திருப்பதாக கூறப்படும் வழக்கில் உத்தரப்பிரதேச அரசால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வுக் குழு புலனாய்வின் நடப்பு நிலவரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. சீலிட்ட உரையில் வைத்து தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்விடம் இன்று இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை கடந்த 2025-26 ஆண்டில் சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. பள்ளி கல்வி மற்றும் தொடர்புடைய இதர விவரங்களை மாவட்ட அளவில் ஒருங்கிணைந்த முறையில் சேகரிப்பதற்கான யூடிஸ் பிளஸ் டிஜிட்டல் கட்டமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளில் இவ்வாறு தெரிய வந்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பள்ளிக்கல்வியின் எல்லா நிலைகளிலும் ஆண் பெண் சமத்துவ விகிதம் 1 அல்லது அதற்கு மேலாக பதிவாகி இருப்பதாகவும், கல்வியில் பெண்பால் பங்கேற்பு அதிகரித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்றும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். பள்ளிகளில் சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள் உட்பட அனைத்து குழந்தைகளுக்கான கழிவறை வசதிகளும், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு அப்பாற்பட்டு கணிப்பொறி மற்றும் இன்டர்நெட் உள்ளிட்ட அதிநவீன வசதிகளும் அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 2020 தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் முன்மாதிரி பள்ளிகளாக PM-ஸ்ரீ பள்ளிகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது நாடு முழுவதும் இத்தகைய 13,000 பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார்.
0: பெட்ரோலுடன் கலக்கப்படும் எத்தனால் அளவை 20% அப்பால் உயர்த்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றை தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகள் மற்றும் விரிவான ஆலோசனைகளுக்கு பின்னர் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். 2013-14 முதல் தற்போது வரை இதே முறையில்தான் எத்தனால் விகிதம் படிப்படியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். எந்த அமைச்சருக்கு எந்த இலாக்கா என்பது குறித்த விவரங்கள் துணைநிலை ஆளுநர் அறிவிக்கும் போது தெரிய வரும் என்று பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் முதலமைச்சர் கூறினார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உள்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் வரும் 31 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து வர்த்தக உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். தவறும் பட்சத்தில் உரிய உரிமம் பெறாமல் வணிக நிறுவனங்களை நடத்துவோர் மீது எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதிகாரிகள் மூலம் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மாஹியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் பல்லூர் ஸ்ரீ நாராயண உயர்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போதைப் பொருள்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் இயக்கத்தின் கீழ் குடைகளும் வழங்கப்பட்டன. அசாம் மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்திய ராணுவம் பெரிய அளவிலான உதவி மீட்பு பணிகளை தொடக்கியுள்ளது. ஆபரேஷன் ஜெல் ராஹத் எனும் இந்த நடவடிக்கையில் மத்திய மாநில பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். அசாமில் தீமாஜி, திப்ருகர், தீன்சுக்கியா, ஜோர்ஹாத் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 298 கிராமங்களில் 57,000 அதிகமான மக்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ள நிலையில் கூடுதல் மீட்பு படகுகள் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் உதவி மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களிலும் மழையால் பல இடங்களில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மழை நிலவரம் குறித்து 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை அறிக்கை சமர்ப்பிக்க முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவு உள்ளிட்ட அபாயங்களை கருத்தில் கொண்டு 4 முக்கிய புண்ணிய தலங்களுக்கான சார்தாம் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. யாத்திரை பாதையில் சாலை தடை ஏற்பட்டுள்ள இடங்களில் பயணிகளை அந்தந்த பகுதியிலேயே பத்திரமாக தங்க வைக்கவும், சாலைகளை சரி செய்த பின்னர் தொடர்ந்து யாத்திரையை அனுமதிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப் பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 26 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம்.

உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகரில் அந்நாட்டு அதிபரை சந்தித்து பேசினார். எதிர்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டில் கடந்த ஆண்டு பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்புதை நிகழ்ச்சி நேரம். 6:21:21. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடலை கேட்கலாம். 2271760 2275 2330 இந்த எண்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்க கேட்கலாம். அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், பவனகிரில இருந்து வேறு மணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: தர்மத்தின் தலையில இருந்து வெள்ளிமணி சின்னத்துல இருந்து பாட்டு வேணும் மேம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: நன்றி மேம்.
0: நன்றி சார்.

0: அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: புதுவை வானொலி நிலையத்தில் நின்று இனிமை பயக்கும் மனம் விரும்புதை என்னும் நிகழ்ச்சியை இனிமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: மந்திரமூர்த்தி சார், சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல்?
1: அதாவது நான் கேட்கிற படத்துல வந்து இப்ப சுசீலாமா கூட ஒரு கேரக்டர்ல ஒரு சின் சுசீலாமாவே வருவாங்க. படத்தோட தனி சிறப்பு, படத்துல சுரேஷ் நதியா ஹீரோ ஹீரோனா நடிச்சிருப்பாங்க. படத்தோட பேரு வந்து இனிய உறவு பூத்தது. நீங்க இனிய நிகழ்ச்சி வழங்குறீங்க, நான் இனிய உறவு பூத்தது பாடல் கேட்கிறேன்.
0: கண்டிப்பா சார், நன்றி.
1: அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆட முடியாத ஒரு பாடல். பாடலை உங்கள் கைகளுக்கு நீங்களும் நானும் நிலையத்தாரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்பும் நான் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார், நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:32:45 லயச்சுக்கு அழைப்புல வந்திருக்கும் நீயர். என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாடம் வந்து அந்த ஒரு நிமிடம், பாடல் வந்து ஒரு சிறிய பறவை.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:39 ஆயிற்றுக்கு அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. யாருங்க?
1: ராமலிங்கம். மேடம்
0: ராமலிங்கம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் தூங்காதே தம்பி தூங்காதே. பாடல் வருது வருது, விலகு விலகு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி
1: நன்றி
0: நன்றி சார்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:44:38 ஆயிடுச்சு. அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேம். நான் குறைவுல இருந்து கங்காதரன்.
4: கங்காதரன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
5: சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துல இருந்து எப்படி இருந்த என் மனசு.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
5: நன்றி மேம்.
4: நன்றி சார்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனவிரும்புதே நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 6:49:43 ஆயிடுச்சுக்கு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் தோடிக்கு பொன்மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: மா கலையரசு முன்னல்லா பாளையம் ஊருக்கு நேர்காலே சென்று வந்தவர்கள் பெண்ணு பிடிச்சிருக்கு என்று சொல்கிறார்கள். அப்புறம் என்ன, சேலம் கொட்டி தாலி கட்ட வேண்டியதுதான்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் படத்துல இருந்து?
1: ஊருக்கு நேர்காலே பொண்ணு பிடிச்சிருக்கு படம்.
0: கண்டிப்பா சார், கொடுத்துடலாம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி சார்.

0: இன்ப புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:55 இரண்டு நொடிகள் ஆயிற்று. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருக்கொள்ளுந்தூர் ராஜா.
0: ராஜா சார்,
1: போக்கிரி ராஜா படத்தின் பெயர். நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி சார்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகர் சிஸ்னாவில் அந்நாட்டு அதிபர் திருமதி மையா சாந்துவை சந்தித்து பேசினார். இந்தியா மால்டோவா உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பரஸ்பர அக்கறை உள்ள வேறு பல துறைகளுக்கு உறவுகளை விஸ்தரிப்பது குறித்தும் பிரதிநிதிகள் நிலையிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளை தொடர்ந்து நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று புதுடெல்லியில் பருவநிலை மாற்றம் பற்றிய ஐநா ஒப்பந்த கட்டமைப்பின் நிர்வாகச் செயலர் திரு சைமன் ஸ்டீலை சந்தித்து பேசினார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு இன்று

புதுடெல்லியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல் மாரியை சந்தித்து பேசினார். நாட்டில் பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை கடந்த 2025-26 சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். பெட்ரோலுடன் கலக்கப்படும் எத்தனால் அளவை 20% அப்பால் உயர்த்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். தமிழக கடலோரப் பகுதிகளில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்புதே. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடல கேட்க 2271760 2275 2330 இந்த எண்களுக்கு டயல் பண்ணுங்க.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
1: புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்,
1: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க யார் எங்கிருந்து?
4: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மூர்த்தி பேசுறேம்மா.
1: மூர்த்தி சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
4: குங்குமச்சிமிழ் படத்துல இருந்து பூங்காற்றுங்கிற அந்த பாட்டு வேணுமா?
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி
4: நன்றிமா.
1: நன்றி.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
2: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:09:15 ஆயிடுச்சுக்கு. அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: முன்னேறோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சொல்லுங்க.
1: படம் செல்வி, பாடல் குயிலே கேளே, இது காட்டு குயில், அந்த பாடல் வரிகள் மேடம்
0: கண்டிப்பா கொடுத்தலாம் சார். நன்றி. உங்க விருப்பமான பாடல கேட்க 2271760 2275 2300 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார்.

0: அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என கூறினார். 19 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு, பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இன்று காலை மணி 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை மாலை 4 மணி அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 1,66,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்தியப்பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் டெத்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார்.

0: இந்த மசோதாவோடு இதர 13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லடாக்கில் 2 பாலத்திட்ட பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட உள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமானப் பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி பான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைசல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹோஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹோஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180 மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:25:35 ஆயிற்றுக்கு அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: மதுரசமாய் குரலின்மை கொண்டு நவரசமாய் இழுத்துக் கொண்டிருக்கும் ரத்தின சொற்களில் முத்து இன மொழி களஞ்சியம் ரத்னா அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருநெய்நல்லூர் தட்சிணாமூர்த்தி.
1: தட்சிணாமூர்த்தி சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?

0: வாரணமாயிரம் படத்துல நெஞ்சுக்குள் பெய்து மாமழையின் ஒரு பாடல், இதுக்கு ஒரு சின்ன விளக்கம். அறிமுகம் இல்லை என்றாலும் பூக்கள் அனைவரையும் கவர்ந்தவை, அவை அழகும் மனமும் மிகுந்தவை. வானில் பறக்கும் மன்னப்பறவை அழகு வானவில்லை தீட்டும் தான் சின்ன சிறையில், புவியில் பூத்த பேரழகு பாவை என் இதயத்தில் மூட்டினாள் இன்ப சாகர் எனும் தீயை. அந்நியமாவள் என்று சொல்லியும் என் மனம் கண்ணியம் காத்திட மனம் இல்லை, கண்ணியவள் பின்னே கால்கள் செல்கிறது, இதை கவிதைகள் பல கோடி இதயமாய் துடிக்கிறது. நெஞ்சுக்குள் பெய்திருமாமழை
1: கண்டிப்பா கொடுத்தலாம் சார். நன்றி,
0: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:32 முதல் மனம் விரும்புதை நிகழ்ச்சி தொடரும்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15.

ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சுக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கலாம். 2271760 2275230 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோல் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புவதை நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:35:02 ஆயிற்று. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: இல்ல, சிப்கோட்டில இருந்து ராஜேந்திரன் மேடம்.
0: ராஜேந்திரன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பூந்தளிர் படத்திலிருந்து வா பொன்மொழியில இருந்து பாட்டுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி.

0: ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:38 நொடிகள் ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இனிய இருவர் வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுற. நிலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: அலைப்பாயுதே இது திரைப்படத்தின் பெயர் மேம். ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில, ஷாலினி மற்றும் மாதவன் அவர்களுடைய நடிப்புல, யாரோ யாரோடி உன்னோட புருஷன். இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் பிக்சரைசேஷன் அண்ட் திருவிழா மாதிரி இருக்கும் இந்த பாட்டு கேட்கறதுக்கு. நல்லதான் இந்த சாங் ஒலிபரப்புங்கன்னு கேக்குறேன் மேம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: தேங்க்யூ. பை மேம்.
0: நன்றி.
2: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

0: நேயர்களே, சைவாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
5: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:46:27 ஆயிற்றுக்கு. அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து? சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
7: கண்டிப்பா
0: கொடுத்துடலாம் சார், நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனமிரும்புதை நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:50 21 ஆயிற்றுக்கு அழைப்புல வந்திருக்கும் நேயர், என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. சரி, யார் இங்கிருந்து?
1: இளமாங்கலம்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.

0: ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்க யார் வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க? சூப்பரா
1: இருக்கேன்.
0: சொல்லுங்க மேம்.
1: படம் ஊர் மரியாதை பாடல்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் மேம். நன்றி.
1: தேங்க்யூ.
0: நன்றி மேம்.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். 2047 முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்குடன் செயல்பட்டு வரும் இந்தியா மற்ற நாடுகளுடன் பொதுவான வள பகிர்வு மற்றும் பரஸ்பர நம்பிக்கை அடிப்படையில் வலுவான கூட்டாண்மை உறவுகளை நாடுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று மோல்டோவா தலைநகர் சிசினாவில் இந்தியா மோல்டோவா வர்த்தக பேரவைக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளை தொடர்ந்து நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இவ்வாண்டு ஜூன் மாத நிலவரப்படி நாட்டில் மொத்தம் 55.49 கோடி பேர் டிஜிட்டல் பணப்பரிமாற்றங்களுக்கான யுபிஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றனர். மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதனை தெரிவித்தார். நாட்டில் பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை கடந்த 2025-26 சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். பெட்ரோலுடன் கலக்கப்படும் எத்தனால் அளவை 20% அப்பால் உயர்த்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். தமிழக கடலோரப் பகுதிகளில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று புதுடெல்லியில் பருவநிலை மாற்றம் பற்றிய ஐநா ஒப்பந்த கட்டமைப்பின் நிர்வாகச் செயலர் திரு சைமன் ஸ்டீலை சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03, 12 ஆயிற்று. சைபாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற,
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல.
3: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

வெல்கம் டு எவ்ரிவன் டியூன் இன் டு தி லவ்லி ரேடியோ சேஸ். குட் ஈவினிங் சென்னை, குட் ஈவினிங் புதுச்சேரி, அண்ட் குட் ஈவினிங் கோயம்புத்தூர். யூ ஆர் டியூன் இன் வித் மீ ஆர்ஜியானி, லைவ் ஃப்ரம் தி ஸ்டுடியோஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி சென்னை ஆன் 101.4 FM ரெயின்போ சென்னை, அண்ட் 102.8 FM புதுச்சேரி, அண்ட் 103 கோயம்புத்தூர். டைம் ஃபார் வெஸ்டர்ன் மியூசிக் அண்டில் 9 PM ஹேப்பன்ஸ் டு பி அ ரிக்வெஸ்ட் ஷோ. ஸோ யூ வாண்ட் டு மேக் அ ரிக்வெஸ்ட், லிசன் டு அ சாங் ஆஃப் யுவர் சாய்ஸ், ஆல் யூ நீட் டு டூ இஸ் பிக் அப் யுவர் மொபைல்ஸ் அண்ட் டயல் இன் தி நம்பர் 044-298-60038 அண்ட் 044-295-20554. Time for the first song to go on air is going to be Bryan Adams singing away Summer of 69.

பத்மாவதி ஆஃப் புதுச்சேரி, தேங்க்ஸ் ஃபார் கனெக்டிங் பேக் வித் அஸ். அண்ட் டே டே பை ஷக்கீரா ஃப்ரம் தி ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 இஸ் வாட் யூ வாண்டட் டு லிசன். அண்ட் ஆல்சோ கோயிங் அவுட் ஃபார் மிஸ்டர் கிறிஸ் பிலிப்ஸ், யூ வாண்ட்ஸ் டு லிசன் டு லேட்டஸ்ட் சாங்ஸ் ஃப்ரம் தி வெஸ்டர்ன் மியூசிக். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ட்ராக் அண்ட் வில் கம் அப் வித் சம் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஷோர்ட் விச் ஷுட் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு லிசன் டு. ஹியர் கோஸ் அ சாங்.

cry if you saw me crying? And would you save my soul tonight?

0: In the United Kingdom, newly elected leader of the Labour Party, Andy Burnham, has took charge as the country's new prime minister. King Charles III invited the 56-year-old former mayor of the Greater Manchester to form a new government following the resignation of Keir Starmer. In his inaugural speech at 10 Downing Street, Mr. Burnham said he will make politics more about problem solving.
1: We will make this moment a circuit breaker for Britain, bringing forward the biggest changes in the last 40 years, a new political model and a new economic model. In the 1980s, Britain took some wrong turns. Political power was centralised, economic power privatised, large parts of the country deindustrialised, and they still haven't recovered. And that's why we will change politics, to make it more collaborative, more about problem solving than point scoring.
0: In news, Justin, India has condemned the attack on the vessel MV Golden Leo yesterday while departing the port of Odisha. External Affairs Ministry in a statement said four Indian nationals have tragically lost their lives while one is hospitalized in a critical condition. The ministry said that the Indian mission in Ukraine is closely monitoring the situation and is making every effort to extend all possible assistance to those affected. Benchmark domestic equity indices ended on a negative note today. The Sensex declined 443 points or 0.6% to close at 77,709. And now, before we end the bulletin, the headlines once again. Monsoon session of Parliament begins on stormy note. Both Houses of Parliament witness repeated disruptions over various issues. Union Minister J.P. Nadda holds talks with protesters in New Delhi, appeals to end sit-in and restore normalcy. President Robi Murbu calls for stronger economic partnership between India and Moldova and greater cooperation in high-growth sectors. Heavy rainfall claims four lives in Jammu Division, taking death toll over past 2 days to 16. Red alert issued for very heavy rainfall over Himachal Pradesh and Jammu and Kashmir tomorrow. And Labour Party leader Andy Burnham assumes office as the new Prime Minister of the United Kingdom. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித்துறையின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம், இதில் புத்தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன். வணக்கம் மேம்.
5: வணக்கம்.
4: நாட்டின் விண்வெளித்துறை தற்போது எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, இதன் காரணமா சர்வதேச அளவில் இந்தியாவோட நன்மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு மேம்?
5: இஸ்ரோ அப்படின்னாலே பெரிய ஒரு லெகசி உருவாக்கிய ஒரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல இது வந்து பேசப்படக்கூடிய பெருமைக்கு தக்க ஒரு நிறுவனம். இப்ப டெக்னாலஜி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மங்கள்யான் மிஷின் எடுத்த உடனே நேர, அதுவும் குறைந்த செலவில் நிறைந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் மங்கள்யான் மிஷின். அப்கோர்ஸ் சந்திரயான் ஒன்னும் அதே மாதிரி தான். 2 வந்து சின்ன அனாமலி இருந்தது, 3 அதில் சாதிச்சாச்சு. அதுவும் சவுத் போல் கிட்ட நம்ம வந்து லேண்ட் பண்ண முடியுமாங்கிறது வந்து உலகம் பூரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களால சாத்தியப்படுமான்னு, அதையும் வந்து முறியடிச்சாச்சு. ஸோ என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள், இப்போ நீங்கள் நாசாவையும் இஸ்ரோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, டெஃபினட்லாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து அவுட்கம்னு சில இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா இஸ்ரோவோட மரியாதை வந்து எங்கேயோ இருக்கு. இதனால நிறைய வெளிநாடுகள்லேருந்து சேட்டலைட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்மளோட பிஎஸ்எல்வி எஸ்எஸ்எல்வியில் லான்ச் பண்ணுறாங்க.
4: நிச்சயமா மேம். அதாவது வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வந்து இங்க இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல மேம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிறைய முன்னேற்றங்கள் இல்லையா, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க மேம்?
5: கண்டிப்பா நிறைய முன்னேற்றங்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸோடையும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கு,
4: இணக்கமா
5: ரொம்ப. நம்மளோட கல்ச்சரே வந்து எப்படின்னா எல்லாரையும் வரவேற்கிற அண்ட் மரியாதையா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர். அண்ட் என்னன்னா இப்ப நம்ம வெளிநாடுகள்ல போய் ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா லான்ச் பண்ணணும்னா இப்ப 9 to 5 அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அவர் கூட அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்னா ஐயோ இவ்வளவு

0: தூரத்துலேருந்து வந்துட்டாங்களே, சரி கொஞ்சம் இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப இயல்பு. நான் சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் புரியற பாஷையில சொல்றோம்னா வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. இது வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாரையும் இங்க வர வைக்குது. அதனால நம்மளோட ஸ்பேஸ் இக்கானமியோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உள்நாட்டு செயற்கை கோள்களோட வெளிநாட்டு செயற்கை கோள்கள் தான் நம்ம நிறைய அனுப்பிச்சிருக்கோம். இதனால நம்ம அந்த பணத்தினால அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜியில R&D போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் அடுத்தது வந்து சுக்ரயானுக்கு பண்றோம், ககன்யான் மிஷன் நம்ம வந்து ஹியூமன் ஃபிளைட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஹார்டா. இப்ப சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்திருக்காரு. சோ சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்து இப்ப ஒரு வருஷம் ஆச்சு. சோ அதனால வேகமா வந்து அடுத்த டீம் நம்ம நாட்டிலேருந்து போகணும் அப்படிங்கறதுக்காக அது எல்லாம் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட்டுக்கு ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கு. சோ இது எல்லாமே என்னன்னா அந்த விஷன் நம்ம எங்க இருக்கணும், ஏன்னா விண்வெளி தான் வந்து அடுத்த கட்ட பெரிய அளவுக்கான ஒரு பேசப்படக்கூடிய ஒரு துறை அப்படின்னா விண்வெளி துறை தான். அது கடந்த 5-6 வருஷமாவே அது புஷ் பண்ணி விண்வெளி துறை, அடுத்தது வந்து அண்டர் வாட்டர், இது ரெண்டுமே ஸ்பேஸ் வாட்டர் இது ரெண்டுமே தான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக். பட் இதை வந்து எவ்வளவு பீஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றோம், எந்த வாரும் இல்லாம அப்படிங்கறது இந்தியா. இதுல ஆன்டி சேட்டலைட் ஒன்னே ஒண்ணு நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சா கூட, பட் ஜென்ரலா வந்து பீஸ்ஃபுல்லா எப்படி ஸ்பேஸ் யூஸ் பண்ணுங்கிறது இந்தியா யோசிக்கிறது. நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கறது பயங்கர லெவல்ல தான் இருக்கு அந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம்.
1: நிச்சயமா மேம், நீங்க குறிப்பிட்டதுல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த துறை ரொம்ப முக்கியமான துறை, நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப அவசியம் சொன்னீங்க. இன்னொன்னு, எதிர்கால தேவைகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொன்னீங்க. இதுல வந்து இரண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு வந்து இந்த பருவநிலை மாற்றங்கள் அந்த விஷயம், இன்னொன்னு கடல்சார் ஆராய்ச்சிகள் இந்த விஷயம். இதுல வந்து இஸ்ரோவோட பங்களிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு, இப்போ தனியார் துறையோட பங்களிப்பும் இதுல எல்லாம் வந்து அதிகமா இருக்கு, அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு மேம்?
0: ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகணும். இப்ப நாங்க வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் ஆரம்பிக்கிற காலத்துல 2015 வந்து கிட்டத்தட்ட பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னா பிரைவேட் நிறுவனங்கள், இஸ்ரோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 3-4 இருந்தது. பட் இந்த மாதிரி ராக்கெட் செய்யணும், நம்மளும் சேட்டலைட் செய்யணும்னு யாருமே இல்லை. ஸோ அப்ப நம்ம வந்து என்ன நினைச்சோம் அப்படின்னா, படிப்பினை முதல்ல இந்த ஸ்பேஸ்க்கான படிப்பினை கொடுத்து அதிலேருந்து நம்ம வந்து உருவாக்கணும்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 350 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இஸ் இட் அ காம்படிஷன், இப்ப இஸ்ரோக்கு இது காம்படிஷனா அப்படின்னு. அது எப்படி காம்படிஷன் ஆக முடியும்? ஒரு நாட்டில் வந்து பிரைவேட்டும் இருக்கணும், பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பும் இருக்கணும், இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் ஒரு பியூட்டிஃபுல் ஈகோ சிஸ்டம் ஆகும். இப்ப சேட்டலைட் தேவை வந்து உலகத்துல ஆராய்ந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. லான்ச் வெஹிக்கிள்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடங்கள்ல ஸ்பேஸ் எக்ஸ் இப்ப இருக்கு, அதே மாதிரி ரஷ்யால லான்ச் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈசால இருக்கு, இந்தியா ப்ரிடாமினன்ட்லி, பிரெஞ்சு கயானா இந்தியா தான் ப்ரிடாமினா இந்த மாதிரி நம்மள்ட்ட லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஏன்னா பாகுபலி மாதிரி LVM3 பெரிய ராக்கெட்ஸ் அளவுக்கு நம்மளால தூக்கிட்டு போகக்கூடிய வசதி எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து வெறும் இஸ்ரோவை மட்டுமே ப்ரெஷர் பண்ணி அங்க இருக்கிறவங்கள போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாம ஒரு தனியார் நிறுவனமும் கை கோர்த்து ஒரு சிறிய ரக ராக்கெட் சொல்லுவோம், SSLV, ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து இஸ்ரோ தயார் பண்ண ஒரு லான்ச் வெஹிக்கிள். ஸோ அதுல வந்து 500 kg வரைக்கும் எடுத்துட்டு போலாம் சேட்டலைட்ஸ், குவிக்கா வந்து அவங்க வந்து டர்ன் அரவுண்ட் பீரியட் ஒரு ரெடியா வச்சுட்டு இருக்கிற மாதிரி, இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி ஒரு 7-10 நாளுக்குள்ளேயே வந்து இந்த வெஹிக்கிள் அசெம்பிள் பண்ணி நமக்கு அந்த அளவுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு அசெம்பிள் பண்ணி லான்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி கேப்பபிலிட்டி நம்மள்ட்ட இருக்கு. சரி, அதை மட்டும் நம்ம நம்பிட்டே இருந்தோம்னா, அதுவுமே டர்ன் அரவுண்ட் பீரியட்ல சின்ன அனாமலிஸ் அது இது இருந்ததுன்னா அப்புறம் நமக்கு வர வேண்டிய பிசினஸ் அடிபடும். அட் த எண்ட் ஆஃப் த டே இது என்னன்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிசினஸ், சேட்டலைட் பிசினஸ், ஸ்பேஸ் பிசினஸ். இந்தியாவில் என்னன்னா, இப்ப நம்ம பிரதானமந்திரியா இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட பிரைவேட் நிறுவனங்களையும் நம்ம வந்து தூக்கி விடணும். சோ இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா, இன்னைக்கு உங்களோட ராக்கெட் லான்ச் ஆகுதா, நாளைக்கு இப்ப ஸ்கை ரூட் ஓடுது, அக்னிகுல் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராக்கெட்ல. சோ அதனால இவங்களோட மிஷன்ஸ் இருந்ததுன்னா உள்ள வர பணம் அது வந்து நம்ம மத்த நாடுகளுக்கு பங்கு பெற வேண்டாம், நம்மளே வந்து டர்ன் அரவுண்ட் பீரியட் ஷார்ட்டாக வச்சுட்டு ராக்கெட் லான்ச்சஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லியோக்கு போகும், தட் இஸ் லோ அர்த் ஆர்பிட், இன்னொன்று ஜியோ ஸ்டேஷனரினா அதுக்கு அனுப்பலாம். எல்லா விதமான ராக்கெட்டும் தயார் நிலையில இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணுங்கிறது தான் இதோட முக்கிய காரணமே. சோ அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல் இக்கோசிஸ்டமா இப்ப வளர்ந்து வந்திருக்கு. காம்படிஷன் இதை சொல்லவே முடியாது. இது
1: இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. என்னன்னா, திறமை வந்து எங்கே இருக்கோ அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில்

0: வந்து அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இஸ்ரோவா இருந்தாலும் சரி, இப்ப பிரைவேட் ஸ்டார்ட் அப்ஸா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை நம்ம நாட்டோட விண்வெளித்துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கு
1: தான்.
0: ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி கேட்டகரைஸ் பண்றது மேம், என்ன மாதிரியான வகையில வந்து இவங்களை கேட்டகரைஸ் பண்ணலாம் மேம்?
1: இப்ப வந்து ஒன்னு வந்து லான்ச் வெஹிக்கிள் ராக்கெட்ஸ் பண்றவங்க, இன்னொருத்தங்க வந்து சேட்டலைட்ஸ் பண்றவங்க, இன்னொன்னு வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் சப்போர்ட் பண்றவங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்தந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. முன்னாடிலாம் வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ண வேண்டியது. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி இங்கேயே டெவலப் ஆயிடுது. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், சீட் ஃபண்டிங், இஸ்ரோ வந்து ஹேண்ட் ஹோல்டிங், இன்ஸ்பேஸ்னு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கீழே டைரக்டா ஆத்தரைசேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுலேருந்து, கைடன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுலேருந்து, எல்லாத்துக்குமே அங்கே ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றவங்க. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் இது வந்து மூவ் பண்ணி போகுது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்னன்னா, இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், நாட்டுக்கு தேவையான டிஃபென்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இங்கே இப்போ 350 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு.
0: ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட் இருக்குது எல்லா நாடுகளுக்குமே பொதுவாக வந்து நம்ம பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்ம நாடு. இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட பாதுகாப்பில் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க மேம்? ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸோடைய ஹெல்ப் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னு கூட நம்ம வந்து பார்த்தோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேம்?
1: இப்போ நமக்கு வந்து அத்தாரிட்டி ஆத்தரைசிங், இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஸ்டார்ட் அப்னா 2 நிமிஷத்தில் ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு நான் அடுத்தடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணலாம். பட் கவர்மெண்ட்டில் நம்ம அப்படி பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஸ்டார்ட் அப்போட ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் டிஃபென்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சேலஞ்ச் என்னென்ன இப்போது டிஃபென்ஸுக்கு சேலஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து அதில் எங்களால் இது பண்ண முடியும், இந்த சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதுவோம். ஸோ நாங்கள் வந்து எப்படின்னா கியூப் சேட் டெவலப் பண்றோம். ஸோ கியூப் சேட்னா வந்து ஒரு கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சேட்டலைட் வந்து ஒரு குழந்தை மாதிரி, இந்த டிப்ளாயர் அப்படிங்கிறது இந்த அம்மாவோட கருவறை மாதிரி. ஸோ இப்போ ஒரு அந்த மேலே ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட், இப்போ 400 கிலோமீட்டரில் போய் இந்த சேட்டலைட்டை வெளியில் தள்ளணும் அப்படின்னா அது வரைக்கும் பத்திரமாக பாதுகாக்கிறது வந்து இந்த கியூப்சாட் டிப்ளாயர். ஸோ நாங்கள் அந்த ஐடெக்ஸ் சேலஞ்சை கியூப்சாட் டிப்ளாயருக்கு வின் பண்ணியிருக்கோம், அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த டிப்ளாயர் இப்போ நாங்கள் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோன்னா, அது வந்து வெறும் 350-500 கிராமில் ரெடி பண்ணியிருக்கோம். அது 500 கிராம் 6 கிலோ வெயிட்டை தாங்க முடியும். ஸோ இந்த ஆல்டிடியூட் 450-500 கிலோமீட்டர் வந்த உடனே கருவறையிலேருந்து எப்படி குழந்தைய தள்ளணுமோ ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கோம், அந்த மெக்கானிசம் மூலமாக வெளியில் தள்ளும். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல், எல்லா சேட்டலைட்டுக்குமே டிப்ளாயர் வேணும். ஸோ இப்போ உட்காந்து டிஃபென்ஸில் இருக்கிறவங்க வந்து இதை பில்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இதை ஒரு சேலஞ்சாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, 50% நாங்கள் தரோம் பணம், 50% நீங்கள் போடுங்க. அப்புறம் நம்ம வந்து நீங்கள் ப்ராப்பராக அது டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டா TRL சொல்லுவோம் அது. ஸோ அந்த ரெடினஸ் லெவல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெடினஸ் லெவல் 9 வந்துருச்சுன்னா கான்ஃபிடென்ட், லான்ச் ஆகி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தென் தே வில் பை. ஸோ கவர்மெண்ட்டே நம்ம கிட்ட வாங்கும். இது வந்து பெரிய ஹெல்ப். அதனால டிஃபென்ஸுக்கு வந்து பயங்கர உறுதுணையா இருக்கிறது வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்.
0: அதாவது வந்து ஒரு பிசினஸ் மட்டும் இல்ல, ஒரு நாட்டுக்கான ஒரு சேவைன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய அறிவு, திறமை, அப்புறமா வந்து நம்மளுடைய செயல் எல்லாத்தையுமே வந்து அதுல வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
1: ஏன்னா அந்த காலத்துல பெரிய சேட்டலைட்னாலே ஒரு ரூம் சைஸ் இருக்கணும், அப்பதான் வந்து அதுக்கு சேட்டலைட். இப்ப நாங்க தூக்கிட்டு போவோம், சேட்டலைட்னா இவ்வளவுதான் டப்பம், என்னங்க சொல்றீங்க சேட்டலைட்டா இதுவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கேயிருந்து இந்த அளவுக்கு டெக் டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு மெட்டீரியலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு டெக்னாலஜியை பண்ணணும்னா இவ்வளோ சேட்டலைட் இது பெருசு பெருசா எதுக்கு டெவலப் பண்ணும், அவ்வளோ காசு இல்லைன்னா காசு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ எதுக்கு அப்படி? ஸோ லெட்ஸ் பில்ட் நானோ சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இந்த நானோ சேட்டலைட்ஸ் அண்ட் கியூப் சேட்ஸ் தான் பயங்கரமா ஸ்டார்மிங்கா இருக்கு மார்க்கெட்ல.
0: நிச்சயமா உங்களுடைய பேச்சில் கவனம் இருந்த ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு, குறிப்பாக நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்பேஸ் செக்டரில் எந்த அளவுக்கு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க மேம்?
1: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேசப்படுறது வந்து இப்போ ஒரு அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு வந்து ஃபார்ம்

0: மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடிய மேப்பிங். ஸோ அந்த மேப்பிங் வந்து அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் மேலே இருந்து அங்கேருந்து தான் எங்களால் பார்க்க முடியும்,
1: அந்த
0: அளவுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ என்னன்னா காரோட நம்பர் பிளேட் வரைக்கும் போய் உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும், இந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதில் பெருமையாக சொல்லணும்னா இந்தியாவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கேயே டெவலப் பண்ணியிருக்காங்க.
1: இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நார்மலாக வந்து இவ்வளோ பெரிய ராக்கெட் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நம்ம ஜென்ரேஷனே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நானோ சேட்டலைட் அது வரைக்கும் அவன் பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்போது டெக்னாலஜி வந்து டிரைவன் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று வந்து அந்த அளவுக்கு நாம் அப்கிரேட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது இதுக்கு என்னென்னலாம் தேவையாக இருந்தது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு? இப்போது நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் வந்து வச்சுருக்கீங்க, அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தா அதற்கான அந்த முன் தயாரிப்புகள் நீங்கள் எப்படி வந்து உங்கள் நிறுவனத்தை கொண்டு வந்தீங்க இந்த அளவுக்கு?
0: கோர்ஸ் நாங்கள் வந்து எடுத்தோன்னே சரிடா ஒரு சேட்டலைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சது வந்து இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வரும். ஏன்னா அதுக்கு பண்ணக்கூடிய டெஸ்டிங்ஸே வந்து அவ்வளோ விஷயங்கள். நம்ம எல்லாமே அப்போ வந்து அந்த படிப்பினையே இங்கே இல்லை, என்ஜினியரிங்னு படிப்போம், பட் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்கிற நுணுக்கங்களை சேர்த்தாதான் ராக்கெட் சயின்ஸுங்கிறது சொல்லறதுக்கு நிறையா பேர் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னா நாசாவோட பேப்பர்ஸாக இருக்கட்டும், இஸ்ரோ ஓப்பன் சோர்ஸ் பேப்பர்ஸ், ஈசா பேப்பர்ஸ் இதெல்லாம் படிச்சு படிச்சு தான் நாங்களே வந்து எங்கள் சேட்டலைட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கற்றோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஸோ சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு ஒரு டீமை ரெடி பண்ணி எல்லாமே எனக்கு வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸ் தட் இஸ் லைக் ஒரு 14-18 வயசில் இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற மூளை வந்து பயங்கர ஷூடாக இருக்கும். அண்ட் என்னன்னா அந்த குழந்தை ஃபெயிலியர்ஸை வந்து பெருசாக பொருட்படுத்தாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ என்னோட டீமே அந்த மாதிரி குழந்தைங்க தான்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்தி வானம். நேரம் 9:31, 5 நொடிகள். நான் ஆர்ஜி ரத்னா. ஒலி என்னும் மொழியாய் காதல் சொல்லும் நீரோடை சிந்தி சிதறிய நீரில் முழுவதுமாய் நனைந்த நூலாடை கசிந்த காதல் நீரிலோ இல்லை நீரே அருவியின் காதலோ. பாடல் கேட்கலாம் ராவணன் திரைப்படத்திலிருந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அல்லது தேன் சிந்ததை வானம். நேரம் 9:36:53 நொடிகள். எங்கள் அனைவர் மனதையும் கொல்லை அடித்தவளவள் கல்லி எங்கே சென்று படித்திருப்பாளோ இந்த மந்திரத்தையும் தந்திரத்தையும் அவளிடம் போய் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். பாடல் கேட்கலாம், யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 101.8 அல்லது தேன் சிந்து தெய்வானம். நேரம் 9:42 12 நொடிகள். எத்தனை எத்தனை ஆசைகள் அவளிடம், அதை சொல்ல ஒரு கணம்தான் போதுமா? பாடல் கேட்கலாம். காக்க காக்க திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அல்லது தேன் சிந்து தெய்வானம்.

நேயர்களே, சைபாலின் இன்றைய தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததேவானம். நேரம் 9:47:54. மது பாலகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேயின் சிந்து தேவானம். நேரம் 9:57. இரவது நொடிகள். சிற்றாடை கட்டி அவள் நடந்தபொழுது என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக்கொண்டேன். வெளிநாட்டு ஆடை கட்டி நடந்தபொழுது அவள் மீசையில்லாத மகன் என்று சொன்னேன். பாடல் கேட்டு ரசிக்கலாம். அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இலது தேயும் சிந்த தேவானம். நேரம் 10:02:49. இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும்

இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் FM ரெயின்போ புதுவை 102.8 தேம் சிந்ததை வானம். நேரம் 10:08:32. பாடல் கேட்கலாம் 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து இனிய இசையமேட்டு 102.8.

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அல்லது தேன் சிந்த தெய்வானும். நேரம் 10:13:48. இவன் சங்கர் ராஜா இசையில் பாடல் கேட்கலாம் பையா திரைப்படத்திலிருந்து இனிய இசை மீட்டு 102.8.

உம் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தெய்வானம். நேரம் 10:19 நான்கு நொடிகள். பாடல் கேட்கலாம் நண்பர் திரைப்படத்திலிருந்து.

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சிந்து தெய்வானம். நேரம் 10:25 21:09. உன்னிமேனன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

நேரமும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம். நேரம் 10:31:45. ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்த தேவாலும். நேரம் 10:37:33. ஹரிஹரன் மற்றும் சாதனா சொர்க்கம் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதோ தேன் சிந்ததை வானம். நேரம் 10:43:41. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேக்

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம் நேரம். 10:49 ஐந்து நொடிகள். கே ஜி சுதாஸ் மற்றும் உமா ரமணன் இணைந்து பாடிய பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நமது நிலையத்தில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள் படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஈழநீருக்கான குட்டை தென்னை குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் காடுகளின் உழவர்கள் வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மனப்பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ எலும்புகளின் ஆரோக்கியம் ஏன் அவசியம் என்பது குறித்து விளக்கம் அளிக்கின்றார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 வணக்கு மக்களை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று தகவல் வழங்கி இருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இனிய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிப் கார்கி அவர்கள் எழுதிய தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதே சட்டம் அறிவு சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கம் அளிக்கின்றார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், தூக்க கோளாறுகளும் நல்வாழ்வில் அவற்றின் தாக்கமும் குறித்து புதுச்சேரி பொது மருத்துவ நிபுணர் டாக்டர் அரவிந்த் அவர்களுடன் நேர்முகம். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ஆனந்த்குமார். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் வரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதை வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 அன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00